நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 பத்ரா மாதம் 2ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இன்று திங்கட்கிழமை. மதியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. மங்கள இசை

நேரம் 5:53. நாளொரு குரல் புறங்கூறாமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்ற குரல். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றலினிது. இதன் விளக்கம், ஒருவன் அறத்தை போற்றி கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி புறங்கூறாமல் இருக்கிறான் என்று சொல்லப்படுதல் நல்லது. மீண்டும்

குறள் அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. நேர்கள் இனி கேட்கலாம் முதன்மயிலை வரிசை 1215 கிலோ ஹெட்ஸில் இன்றைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க கேள்வி செல்வம் வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஜீவாமிரதம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை விளையாட்டுக்களம். இதில் புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 நகருளா. 8:02 முதல் 8:15 வரை. 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை. இதில் சுதா ஆர் எஸ் ஐயர் மற்றும் ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு. ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்களின் வயலினிசை. நெய்வேலி கே வி ரவிக்குமார் அவர்கள் மிருதங்கம். வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். சென்னை அஞ்சல். பத்து 2 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம். நெறிப்படுத்துகிறார் பி பூங்குழலி அவர்கள். நண்பகல் 12:00 டெக் குரு அறிவியல் முத்துக்கள். இதில் கடல் மட்ட உயர்வு எனும் பேராபத்து. வாசிப்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் சித்திரம் எழுதியமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த செந்தில்குமார். சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சமையற்கலை நிகழ்ச்சி. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் இந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்கள் பாட்டு. மாலை 4:00 கண்ணன் என் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம். திரைக்கதை ஆர் எம் வீரப்பன். வசனம் வித்வான் வே லக்ஷ்மணன். இசை எம் எஸ் விஸ்வநாதன். இயக்கம் பி நீலகண்டன். 5:00 பொன் மாலை பொழுது தோழி என்று இடம்பெறும் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கிள்ளை சிங்காரகுப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 முதல் 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz.

0: has returned from its tour of England for the India-England Men's Mixed Disability T20 International Series 2026. Mr. Shah said the efforts and determination of the team to win honours for the nation inspire the youth of India. He wished the team all the best for its future endeavours. And in chess, India's 19-year-old Grandmaster Pranesh M. emerged as the champion in the prestigious Kanizsa Open 2026 in Hungary, securing the Group A title with a superb performance. And that is the end of this news bulletin.
1: Neram Arumani Patanamadam
2: Akashvani Yenaitanum Nallavai Ketka Idil Kelvi Chelvam Karth
1: நேரம் 6:10 இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: தமிழில் தோன்றிய நீதி நூல்களில் உலகத்தில் நாம் பெறும் செல்வங்கள் பலவற்றைக் காட்டிலும் உயர்வுடையதும் என்றும் அழியாததும் என்று கூறப்பெற்றது கேள்வி செல்வமே. நாம் கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு செல்வத்தையே கேள்வி செல்வம் என்கின்றனர். திருக்குறளில் கேள்வி என்று இதனை குறிப்பதற்கு ஒரு தனி அதிகாரமே அமைத்துள்ளார். நாலடியார் என்னும் நீதி நூலும் நம் வாழ்வில் சேர்த்து வைத்திருக்க உரிய உண்மை செல்வம் கல்வி கேள்விகளே என்கிறது. பொருளாக செல்வத்தை நாம் சேர்த்து வைத்தால் அது பிறரால் களவாடப்படலாம் அல்லது பங்கு வைக்கப்படலாம். ஆனால் கேள்வி செல்வம் என்பது யாராலும் எக்காலத்திலும் களவாடவோ பிரித்து எடுத்துக்கொள்ளவோ முடியாததாகும். இதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்றது. கேள்வி செல்வம் என்பது எவராலும் அழிக்க முடியாது. உடலுக்கு உணவு உதவுமாறு நம் காதுகளுக்கு நாம் கேட்கும் நல்லுரைகளும் கல்வியுமே மிக தேவையானவை. பழமொழி 400 என்னும் நூல் ஒருவன் பெற்ற செல்வம் அவனுடைய வழிவருவோரை காக்கும் என்கிறது. ஆகவே நாம் சான்றோரிடம் கேட்டறிகிற கல்வி செல்வமே நமக்கு தலைமுறைகள் கடந்து நற்பெயரையும் நல்வழியையும் காட்டுவதாக அமையும். கல்வி கேள்விகளே மனிதனுக்கு அறியாமையை போக்கி பகுத்தறிவை வழங்கும் என்கிறது ஔவையார் இயற்றிய மூதுரை. ஒருவன் நூல்களை கற்கும் வாய்ப்பை பெறாவிடினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே சக்கர வியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்னும் இரகசியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் என்கிற கதை உண்டு. கேள்வி செல்வத்தின் மேன்மையான சக்தி நாம் எங்கிருக்கிறோம் யாரிடம் கேட்கிறோம் என்பதை காட்டிலும் எதனை செவிமடுக்கிறோம் என்பதுதான் மிக பயன்பாடுடையது. உலகில் படிப்பறிவு இல்லாத மேதைகள் பலர் உள்ளனர். அவர்தம் சிறப்புக்கு காரணம் அவர்கள் காதுகளை திறந்தும் வாயை மூடியும் வைத்திருப்பதே என்பர். கண்ணால் காண்பதை விட காதால் கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளும் அறிவு என்றும் நிலைத்திருக்கும் என்பர். இதனை விளக்க ஒரு குட்டி கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருவர் வாழ்ந்தார். அவரை நாளும் சீடர்கள் மிக பலர் வந்து கேள்வி ஞானம் பெற்று சென்றனர். அவரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் ஒரு சீடன் கவலையுடன் அவர் முன் வந்தான். சாமி, என் மனைவியோட நாக்கை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு புரியல. அவ பேசத் தொடங்கினா நிறுத்துவதே இல்லை என்றான். அதற்கு ஞானி அமைதியாக இப்படி சொன்னார். மகனே, நீ இதுவரைக்கும் பல செய்திகளை காது கொடுத்து கேட்டிருப்ப, ஆனா அவ பேசும்போது நீ கேட்கிறதே முழுசா நிறுத்திட்டா, அப்ப அவ பேசுறதும் நின்னுடும் என்றார். சீடன் குரு சொன்ன உத்தியை வீட்டில் கடைப்பிடித்த நாளில் இருந்து அவன் வீட்டிலும் அமைதி நிலவியது. அவனும் தன் மனைவியின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதிலிருந்து தப்பினான் என்பது அக்கதை. கேள்வி செல்வம் என்பது சில நேரங்களில் எதை கேட்டு எதை கேட்காமல் விட வேண்டும் என்னும் அறிவையும் பெற வைக்கிறது. கேள்வி செல்வம் ஒரு நாட்டின் மன்னனை விட கற்றோன் மேலானவன் என்னும் சிறப்பையும் தருகிறது. சென்ற இடமெல்லாம் இச்செல்வம் வாய்த்தோர் சிறப்பை பெறுகின்றனர். பொருள்களை பார்த்தோ அல்லது படித்தறிந்தோ பெறுவதை விட கேள்வி செல்வம் மனிதனை மேல்நிலைக்கு உயிக்கும் என நம் தமிழ் நூல்கள் கூறுகின்றன. எனவே அனைவரும் கேள்வி செல்வம் வாய்க்கப் பெற்று சிறப்படைவோமாக.
2: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் கேள்வி செல்வம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்குணம் அவர்கள்.

நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். காலையின் அமைதியோடு இறைவனின் நாமமும் கலக்கட்டும். மனதிற்கு நிம்மதி தரும் பக்தி பாடல்களை கேட்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியது.

நேரம் 6:25 நிமிடம் 40 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தெய்வீக ராகம். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை போதும். அந்த நம்பிக்கையை தரும் பாடல் இதோ, தேரிழந்தோர் தாஜுதீன் பாடியது.

இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிறைந்திருக்கட்டும். மனதில் நிம்மதியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மலரட்டும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் இறுதியான பாடல் எஸ் ஜானகி இவர்கள் பாடியது. திங்கள் முடி என தொடங்கும் பாடல்

0: தெய்வீக ராகம் இனிதே நிறைவுற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 7 நாள் திங்கட்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: ₹20,000 இந்த நீர் மோட்டருக்கு செலவு பண்ணவே தான் ஒழுங்கா இப்ப தண்ணி இறங்குது. நந்தம் வயலு கொஞ்சம் மேடா இருக்குத, நம்ம வயலு கொஞ்சம் பள்ளமா இருக்கோ, எங்க இருக்கிற மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்து நம்ம நிலத்துல வந்து சேர்ந்துடுது. சரி, மண்வெட்டியில வெட்டி பள்ளமான இடத்துல தூக்கி போட்டு நிலத்தை மட்டம் படுத்துவோம். இந்த வேலையை தான் இன்னைக்கு முழுக்க செய்யணும் பொழுது. இப்பதான் தண்ணி ஓட்டமா ஓடுது.
2: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, எப்பா குளிஞ்சத்தில் நிமிராம அண்டை வெட்டிட்டே இருக்கிறிய, கொஞ்சம் நிமிந்து பாருப்பா. என்ன
1: யாரு காத்துமுத்து குரல் மாதிரி இருக்குது. ஆ வா காத்துமுத்த, வா வா வா வா.
2: எப்பா
1: உன்னதான் எதிர்பார்த்துன்னு.
2: எப்பா கருத்தமுத்த, உன்னை பார்க்கலான்னு இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்.
1: ஆமா,
2: நான் வந்தது கூட தெரியாம அப்படியே குளிஞ்சத்தில் நிமிராம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: தண்ணி போற வாக்கியாவ மண்வெட்டியில வெட்டி சரி பண்ணிக்கிட்டு இருந்தான்.
2: சரி சரி, கொஞ்சம் வாப்பா அப்படி உட்காந்து பேசுவோம்.
1: சரி சரி, நானும் பேசலான்னு தான் இருக்கிறேன் காத்தமுத்து. உங்கள்கிட்ட
2: கருத்தமுத்த, அது என்னப்பா பிளாஸ்டிக் பேரல், எதுக்கு இதை வாங்கிட்டு வந்த?
1: காத்தமுத்த, நேற்று முட்டை அமிலம் மீன் அமிலம் பத்தி சொல்லிட்டு ஜீவாமிரத பத்தி சொல்றேன்னு சொன்ன, அதுக்குள்ளே மணி ஆயிடுதுன்னு போயிட்டேன். ஜீவாமிரதம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுவனே, இருந்தாலும் திடீர்னு கேட்டா எங்க போறதுன்னு நேற்று நானும் டவுனுக்கு போயிட்டு ஒரு பேரல் வாங்கி வந்துட்டேன்.
2: ஓஹோ, அதான் இந்த பேரலா? சரி சரிப்பா, நல்ல விஷயம்தான் காலையில கேட்டிருக்க.
1: ஆமா,
2: ஜீவாமிர்தம் எப்படி தயாரிக்கிறது இத நான் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கப்பா.
1: சரி காத்தமுத்து சொல்ல.
2: என்னப்பா உடம்புலாம் அப்படி வேர்த்து கொட்டுது, துண்டு எடுத்து நல்லா தொடச்சிட்டு உட்காருப்பா.
1: சரி சரி சரி.
2: தண்ணி ஒரு 200 லிட்டர் இந்த பேரல்ல ஊத்திக்க.
1: சரி.
2: நாட்டு பசுமாட்டு சாணம் ஒரு 10 கிலோ, அதாவது போட்ட சாணத்தை அப்படியே கொண்டு வந்து இதுல கரைக்கணும்பா.
1: ஏன் காத்தமுத்த, 4 சாணம் 2 சாணம் போட்ட தப்பா?
2: எப்பா அது மாதிரி போடக்கூடாதுப்பா. என்ன காரணம்னா, பழைய சாணத்தில் வண்டுகளோ இல்லை ஈக்களோ இல்லை வேற ஏதாவதோ முட்டை விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் முட்டை விட்டு அது வந்து அந்த புழு பருவத்தில் அதில் இருக்கும் போது நீ அந்த சாணத்தை கொண்டு வந்து இதில் கரைச்சின்னு வச்சுக்க.
1: ஓஹோ,
2: நம்ம வயலுக்கு உரம் போகிறதுக்கு பதிலாக அந்த புழு பூச்சியெல்லாம் வளர்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டாயிடும்.
1: ஆமாம்பா,
2: அதனால தான் போட்ட சாணம் புது சாணமாக இருக்கணும்.
1: சரி சரி,
2: அதை பயன்படுத்தணும்பா.
1: ஓ சரி சரி சரி.
2: இப்போ 10 கிலோ சாணத்தை போட்டாச்சு. அடுத்ததா நாட்டு பசுமாட்டு சிறுநீர், அது ஒரு 10 லிட்ரு.
1: ஓ,
2: அது வேணா நேற்று முந்தானத்தில் இருக்கக்கூடிய சிறுநீராக இருந்தாலும் ஓகே தான்.
1: சரி சரி.
2: ஏன்னா சிறுநீரை பொறுத்த அளவுக்கு 4 ஆக ஆக அதனுடைய வீரியம் அதிகமாகும்.
1: ஆமாம்பா,
2: அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரி.
2: அப்புறம் வெல்லம் 1 கிலோ, பயிர் மாவு 1 கிலோ. அப்புறம் நாம எங்க வந்து இந்த ஜீவாமிர்தத்தை வந்து கலந்து வயலுக்கு அடிக்க போறோமோ,
1: சரி,
2: அந்த நிலத்தோடைய வரப்பு மண்ணு 1 கைப்பிடி.
1: ஓஹோ,
2: இதெல்லாம் இந்த பேரல்ல போட்டுணும்பா. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா அது நல்ல முறையில் நமக்கு பயன்படுற மாதிரி மாறிடும்பா.
1: ஒரு நொதி கல்மணம் மாதிரி இருக்கும்.
2: ஆமாம்ப்பா, அதுக்கு பிறகு நாம் எடுத்து அதை பயன்படுத்தலாம். 1 வாரத்துக்குள்ளார பயன்படுத்தினோம்னா நல்ல முழுமையான பலன் கிடைக்கும்பா. ரொம்ப நாள் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை.
1: சரி சரி.
2: நாம் டெய்லி என்ன பண்ணணும்னா, காற்று உள்ளே போயிட்டு வர மாதிரி சாக்குலாம் இருக்குல்ல, சணல் சாக்கு.
1: ஆமாம் ஆமாம்.
2: அதை மாதிரி அந்த வாயை அப்படியே மூடி வைக்கணும்.
1: ஓஹோ.
2: ஏன்னா கொசுவோ ஈயோ அது உள்ளே போய் முட்டை விட்டுறக்கூடாது.
1: ஆமாம்.
2: அந்த மாதிரி மூடி வச்சு.

0: வச்சுக்கணும். காலையில அப்புறம் மாலையில அப்படியே அந்த மூடிய திறந்து நல்லா ஒரு குச்சி எடுத்து நல்லா நீட்டு குச்சி வலது புறமா அப்படியே கலக்கி விடணும்பா.
1: ஓஹோ, அது என்ன வலது புறம் ஏன் இடது புறம் கலக்கூடாதா காத்தமுத்து?
0: எப்பா அதனுடைய சுழற்சி அந்த ஆங்கிள் இருந்தா நல்லா இருக்குன்னு பல பேர் சொல்லி அதை நம்ம செய்யறோம்.
1: ஓஹோ,
0: இது மாதிரி வந்து காலையிலயும் செய்யணும் மாலையிலயும் செய்யணும். இப்ப ஜீவாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு, நீ பயிருக்கு அதை எப்படி கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பாசன நீர் போகுது இல்லையா?
1: ஆமா,
0: நீ கூட இந்த வாக்கை வெட்டிட்டு இருக்கியா, தண்ணி அது வழியா விடுற இல்லையா வயலுக்கு,
1: அதுக்காக தான் வெட்டிட்டு இருக்கான்.
0: அந்த பாசன நீருடன் கலந்து விடலாம்பா.
1: ஓஹோ,
0: அப்புறம் இலை வழி ஊட்டமாவும் ஒன்றுதான் ஸ்ப்ரேயர் இருக்க.
1: ஆமா,
0: கை ஸ்ப்ரேயர்
1: மூணு இருக்குது.
0: அதுல ஒரு லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி.
1: ஓ, 50 மில்லி,
0: அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் சேத்துறாதப்பா. ஒரு லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி இந்த ஜீவாமிர்தம்.
1: இல்ல ரொம்ப சேர்த்தா காய்கறி நிறைய வளரும்.
0: அப்படிலாம் இல்லப்பா, வீரியம் அதிகமா இருந்ததுன்னா செடிக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடும். 50 மில்லி அளவு வச்சுக்க ஒரு லிட்டருக்கு.
1: ஓ சரி,
0: அந்த அளவுல நீ வந்து வளர்ந்த பயிர்களுக்கு நீ அடிக்கலாம். நல்ல பெரிய பயிரா இருக்குன்னா ஒரு 100 மில்லி வரைக்கும் கூட நீ போலாம்.
1: ஓஹோ,
0: நல்லா தாங்கும், நமக்கே தெரியும் இல்லையா. இந்த செடி நல்லா பெருசாகி போச்சு, இது வந்து கொஞ்சம் வீரியம் இருந்தாலும் தாங்கும் அப்படின்னா 100 மில்லி அந்த அளவில் கூட நம்ம ஒரு லிட்டருக்கு கலக்கலாம்ப்பா.
1: சரி சரி, எந்தெந்த பயிர்கள்லாம் அடிக்கலாம்?
0: எல்லா பயிருக்கும் இதை பயன்படுத்தலாம். பொதுவாக கடையிலலாம் இப்போ வளர்ச்சி ஊக்கி வளர்ச்சி ஊக்கின்னு விற்கிறாங்க.
1: ஆமாம்,
0: ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலம், அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம், இது போன்ற வளர்ச்சி ஊக்கிகளை அவங்க டப்பால அடைச்சு விக்கிறாங்கப்பா. அது பாத்தீங்கன்னா அது 100 கணக்கில் இருக்குப்பா விலை. நம்ம இந்த ஜீவாமிர்தத்துல இந்த ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலமும் உருவாகுது, நாப்தலின் அசிட்டிக் அமிலமும் உருவாகுது.
1: அதான நாமளே தயாரிச்சா அது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும்.
0: நம்ம பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் இதுவே செயல்படும்பா. பயிர்கள்ல நல்ல ஒளிச்சேர்க்க நடந்து நல்ல மகசூல்
1: அதிகரிக்கும்.
0: தயார் பண்ணி வயலுக்கு தேவைப்படுறப்பான
1: வழிமுறையா இருக்கு.
0: ஆமா, இந்த ஒரு பேரலோட விடாதப்பா, ஒரு 4-5 பேரல் போகும்போதெல்லாம் ஒன்னு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கீங்க.
1: அதான் நீ சொல்லும் போதே எனக்கு மனசுல அதான் தோணிக்கினே இருக்குதா.
0: ஆமா,
1: இன்னும் 2-3 பேரல் வாங்கிட்டு வந்துடலான்னு.
0: ஆமாப்பா, உனக்கு தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது, நாட்டு பசுமாடு நிறைய வச்சிருக்கேன், சாணத்துக்கு பஞ்சம் இல்லை, நாட்டு பசுமாட்டு சிறுநீருக்கும் பஞ்சம் கிடையாது, வெள்ளம் தான் ஏற்கனவே நீ தயார் பண்ற. அப்புறம் என்னப்பா, இந்த பயிர் மாவு தான்ப்பா.
1: காத்துமுத்து, பயிரையும் அரைச்சின்னு வந்து வீட்டுல அரை மூட்டை வச்சிருக்கான்.
0: அப்புறம் என்னப்பா, உனக்கு செலவே கிடையாது, நீ பாட்டில் செய்ய வேண்டியதுதான்.
1: சரி சரி,
0: ஒரு ஒரு தரையும் செய்யும் போது அந்த வரப்பு மண்ணு அதை ஒரு கைப்பிடியே எடுத்து போடுறதுக்கு மறந்துடாதப்பா.
1: சரி சரி,
0: இப்படி எல்லாம் நீ ஜீவாமிர்தத்தை தயார் பண்ணி உன் வயல்ல இருக்க எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தி அமோக விளைச்சல் அடைஞ்சு ஏற்கனவே 1-2 ஏக்கர் புதுசா வாங்கின, அப்புறம் தென்னந்தோப்பும் வாங்கின, அப்புறம் ஆத்தோரமா 1 ஏக்கர் வாங்கின.
1: கந்தமுத்தியா, மாந்தோப்பு ஒண்ணு இருக்குது பக்கத்துல,
0: அதையும் வாங்கிடுவோப்பா, பிரச்சனையே கிடையாதுப்பா.
1: ஆமா, வாங்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறான்.
0: சரி சரி, கட்டமுத்த, நேத்து சாயந்தரம் டவுனுக்கு போய் பேரல் வாங்கிட்டு வந்தில்ல?
1: ஆமா,
0: எனக்கு குடுக்கறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியப்பா?
1: கட்டமுத்த, நீ கேப்ப, நீ வந்தா ஏதாவது குடுக்கணும் இல்லையா, அதுக்காகவே சீதாப்பழம் ஒரு பையில வாங்கிட்டு வந்துட்டோம்பா, அது போற அந்த மோட்டர்ல மாட்டி வச்சுக்கிற ஆணில.
0: ஓஹோ, அதான பார்த்தேன், என் நினப்பு இல்லாம நீ இருக்க மாட்டிய.
1: காத்துமுத்த, எப்போ ஒரு பழம் காய்கறி கொடுத்தாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் சொல்லுவேனே.
0: சொல்லுவேன்,
1: இந்த சீதாப்பழத்துல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லுப்பான்.
0: எப்பா, நீ ஆச்சரியப்படுற மாதிரி நன்மைகள் இந்த சீதாப்பழத்துல இருக்கு.
1: சொல்லு சொல்லு சொல்லு.
0: வைட்டமின் சி, அப்புறம் கால்சியம் சத்து, இதெல்லாம் அதிகமா இருக்குப்பா.
1: ஓஹோ,
0: நம்ம ஊர்ல பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கைய வலிக்குது, காலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குதுங்கிறாங்கல்ல,
1: பாவம் வீட்டுல அவ்வளவு வேலை செய்யறாங்க.
0: அப்ப அந்த உடல் உழைப்புக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சத்து வேணும்னா சீத்தாப்பழத்தை சாப்பிடணும். புரியுதா?
1: சரி காத்தமுத்த.
0: நீர் சத்து அதிகம் உள்ளதுப்பா.
1: ஓஹோ,
0: மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் தாது உப்பு, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, எவ்வளவோ சத்து இருக்குதுப்பா இந்த சீத்தாப்பழத்துல.
1: காத்தமுத்த, வீட்டுல பெண்கள் நிறைய வேலை செய்யறாங்கன்னு சொன்ன, அப்ப நாமளும் அதிகமா சாப்பிடக்கூடாதா சீத்தாப்பழத்தை?
0: நாம சாப்பிடணும்பா, இருந்தாலும் குழந்தைங்க பெண்கள் அவங்க சாப்பிட்டு அவங்க போதும்னு சொன்ன பிறகு மிச்ச மீதி இருக்கிறதாப்பா நாம சாப்பிடணும்.
1: சரி சரி சரி
0: சரிப்பா, நான் கிளம்பட்டுமாப்பா?
1: சரி காத்தமுத்த,
0: போயிட்டு வரேன். கருத்தமுத்த,
1: பார்த்து போயிட்டு வா. சரி, நாம நிலத்துல அண்டைய போடுவோம்.

0: இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு.

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய் உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: இருவரி செய்திகள். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம்

0: பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
3: மழைக்காடுகள் என்பவை அதிகமான மழை பொழிவினால் உருவாகும் காடுகள் ஆகும். பொதுவாக இக்காடுகள் உள்ள பகுதிகளில் ஆண்டிற்கு 172 முதல் 198 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும். மேலும் உலகில் பல்லுயிர்கள் மிகவும் அதிகமாக வாழும் பகுதிகளாகவும் உள்ளன. இங்கே அதிக அளவு ஒளிச்சேர்க்கை ஏற்படுவதனால் அதிக அளவில் கரியமில வாயு உள்வாங்கப்பட்டு உயிர்வளி வெளியிடப்படுகிறது. அதனால் மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இன்றைய அறிவியலில் மழைக்காடுகளை குறிக்க பொழில் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. அதிக மழையும் சூடான தட்பவெப்பமும் உயரமான மரங்களும் கொண்ட பூமத்திய ரேகை பகுதியில் இத்தகைய காடுகள் காணப்படும். இவை ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, மத்திய மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் பரவியுள்ளன. பூமத்திய ரேகைக்கு அருகில் இருப்பதால் அதிக அளவில் சூரிய ஒளியை பெற்று தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை புரிகின்றன. இதனால் தாவரங்களில் சேமிக்கப்பட்ட அதிகமான இச்சக்தி அங்குள்ள விலங்குகளுக்கு உணவாக அமைகின்றன. அதிக உணவு கிடைப்பதால் அதிக அளவில் விலங்குகளும் இங்கு வசிக்கின்றன. இவ்வாறு எண்ணற்ற தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு உறைவிடம் அளிப்பதும் உலகின் தட்பவெப்ப நிலையை சமப்படுத்துவதும் வெள்ளம், வறட்சி மற்றும் மண் அரிப்பிலிருந்து பாதுகாப்பதும் மழைக்காடுகள் நமது பூமிக்கு அளிக்கும் மிக முக்கியமான சூழ்நிலை சேவைகள் ஆகும். இந்தியாவில் இத்தகைய மழைக்காடுகள் அடர்ந்து இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் தான். ஆனால் இம்மழைக்காடுகள் உள்ள பகுதிகள் தேயிலை, காப்பி போன்ற ஒரே வகையான பயிர்களுக்காகவும் நீர்மின் திட்டங்களுக்காகவும் மரம் வெட்டும் தொழிலுக்காகவும் கடந்த சில நூற்றாண்டுகளாக தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மழைக்காடுகள் பல இடங்களில் முற்றிலுமாக மறைந்து தொடர்பற்று துண்டு துண்டாக போயுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆனைமலை பகுதியில் உள்ள வால்பாறையில் கண்ணுக்கிட்டும் தூரம் வரை பச்சை பசேலென தேயிலை தோட்டங்களை காணலாம். தேயிலை, காப்பி, ஏலம், யூக்கலிப்டஸ் போன்ற ஒரே வகை தாவர தோட்டங்கள் இடையே இவை பயிரிட முடியாத இடங்களில் சிறிதும் பெரிதுமாக மழைக்காடுகள் தீவுகளைப் போல காட்சியளிக்கின்றன. வால்பாறையை சுற்றிலும் உள்ள அரிய அழிந்து கொண்டிருக்கும் உயிரினங்களுக்கெல்லாம் புகலிடமாக இவ்வாறான துண்டு சோலைகளே விளங்குகின்றன. ஒரு மழைக்காட்டு மர விதை முளைத்து துளிர்விட்டு நாற்றாகி மரமாக உயர்ந்து வளர்வதற்குள் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடுகிறது. வறட்சியிலிருந்தும் நாம் உள்ளே கொண்டு செல்லும் ஆடு மாடுகளிலும் இருந்தும் அங்கு வாழும் தாவர உண்ணிகளிடம் இருந்தும் சூரிய ஒளிக்காகவும் நீருக்காகவும் தன்னை சுற்றியுள்ள களை செடிகளில் இருந்தும் எல்லாவற்றுக்கும் மேலாக மரவெட்டியின் கோடாரியில் இருந்தும் அது தப்பிக்க வேண்டும். ஒரு மரம் நடப்பட்டதிலிருந்து 15 மீட்டர் வரை வளர்வதற்கு சுமாராக 12 ஆண்டுகள் ஆகின்றன. இவ்வளவு இன்னல்களை தாண்டி வருட கணக்கில் வளர்ந்த மரம்தான் மனிதனுடைய காடழிப்பினால் ஒரே நாளில் அழிகிறது. மழைக்காடுகள் பூமியின் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் மண்டலம்.

0: ஆதலும் ஆகும். அவற்றை அழிவிலிருந்து பாதுகாப்பது நமது கடமை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மழைக்காடுகள் பூமியின் நுரையீரல்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 7:02 விளையாட்டுக் களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் 7 மணி. இனி கேட்கலாம்

நேரம் 7 மணி. இனி கேட்கலாம் சிந்தனை மலர். இந்த உலகம் பெரியதொரு பயிற்சி கூடம். நம்மை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கே நாம் இங்கு வந்திருக்கிறோம். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகளோடு இனி தொடரலாம் நேர்களே.

உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

0: நேரம் 7:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி தொடர்வது.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம்.
2: புதுச்சேரி அரியாங்குப்பம் பழைய பாலம் அருகில் உள்ள முருங்கப்பாக்கம் விளையாட்டுத் திடலில் உறுப்பு தானம் பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி இம்மாதம் 1 அன்று நடைபெற்றது.
1: இப்போட்டியில் கலந்து கொண்ட ஒரு சில விளையாட்டு வீரர்களை ஆடுகளத்தில் சந்தித்து அவர்களது அனுபவங்களை கேட்டறிந்தோம். அவர்களது கருத்துக்கள் கடந்த வார விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பானது. இன்றைய நிகழ்ச்சியில் புதுச்சேரி பெத்தாங் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் அவர்களுடன் சந்திப்பு மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரரின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறுகின்றது.
3: சார் வணக்கம். சார்
4: வணக்கம்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
4: என் பேர் கணேஷ் கார்த்திகேயன். நான் பிசாப்புடைய ஜென்ரல் செக்ரட்டரி. அது மட்டும் இல்லாமல் இந்திய பெத்தாங் டிரான்ஸ்பிளண்ட் அணியோடைய கோச்சாகவும் செயல்பட்டுருக்கிறேன்.
3: பெத்தாங்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: இந்த பெத்தாங் அப்படின்ற விளையாட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரான்ஸை வந்து தாயகமாக கொண்ட விளையாட்டு. இது இந்தியாவுக்கே இந்த விளையாட்டை அறிமுகப்படுத்தியது பாண்டிச்சேரி தான். ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறது, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது சொல்லிக் கொடுக்கும். உங்களுக்கு கண்பார்வையை வந்து அதிகப்படுத்தும், மூளை சிந்தனையை அதிகப்படுத்தும். நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கிறது இந்த விளையாட்டு பெரும் உதவியாக இருக்குது.
3: இப்போ ஒரு போட்டியில் எத்தனை பேர் கலந்துக்குவாங்க?
4: இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றையாள விளையாடலாம், இரட்டை பேர் விளையாடலாம், 3 பேர் விளையாடலாம், அதிகபட்சமாக 3 பேர். ஆனால் ஒற்றையாளர் விளையாடும்போது 3 குண்டு, 2 பேர் விளையாடும்போது 6 குண்டு, 3 பேர் விளையாடும்போது 6 குண்டு தான். அதாவது ஒரு நபர்களுக்கு 2 குண்டு, 3 பேர் விளையாடும்போது 2 பேர் விளையாடும்போது 1 நபருக்கு 3 குண்டு தான்.
3: அந்த குண்டை எறியிறோம், அது எங்கே போய் நிற்கணும், அதுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க?
4: அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வளையம் ஒன்று போடுவோம். அது வந்து நம்ம ரவுடரிங் சொல்லுவோம், ரான் சொல்லுவோம். அங்கேருந்து ஒரு 6 மீட்டருக்கு மேலே 10 மீட்டருக்குள்ளே போகணும். அந்த 10 மீட்டருக்கு மேலே வந்து மரத்தக்கை குண்டை வந்து அங்கே போடுவாங்க. அந்த மரத்தக்கை குண்டை போட்டுட்டு அது கிட்ட யார் கட்டுறாங்களோ, கடைசி நேரத்தில் உங்களுக்கு யார்கிட்டையுமே குண்டு இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் யார்

0: கிட்ட இருக்கு, அவங்க தான் அந்த ரவுண்டில் புள்ளியை வந்து பெற்றாங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும். அது ஒன்றா இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், மூணாக இருக்கலாம், ஒரு சில டைம் ஆறு பாயிண்ட் கூட எடுக்கலாம்.
1: மேக்ஸிமம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சார்?
0: ஒரு அணிக்கு மூன்று நபர்.
1: அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி கொடுத்துருவீங்களா?
0: அப்படிலாம் கிடையாது, மூணு நபரில் மாற்றி மாற்றி விளையாடலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் அட்டாக்கர் சொல்லுவோம், அப்புறம் மிடில் மேன் சொல்லுவோம், பிளேசர்னு சொல்லுவோம், அது வந்து டீரர் பொந்தர் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம். வெளிநாடுகளில் ஆங்கில வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க, அது அந்தந்த நாட்டை பொறுத்து அவங்க வந்து தாய்மொழியில் அதை பயன்படுத்திக்குவாங்க. ஒரு அளவோடு தான் சாப்பிடணும், ஒரு அளவோடு தான் சாப்பிடணும், தண்ணியும் அளவோடு தான் குடிக்கணும். அதனால் பெரும்பான்மையான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரமாட்டாங்க. அவங்கள நம்ம கண்டறிஞ்சு அவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து அவங்கள ஒரு விளையாட்டு வீரராக மாற்றி அந்த விளையாட்டு வீரர் வந்து அவங்க ஒரு சாதனையாளராக நம்ம மாற்றி இருக்கிறோம். அதன்படி தான் புதுச்சேரியை சார்ந்த இரண்டு வீரர்கள்

0: ஹார்ட்டு அப்புறம் லிவர் இவங்கெல்லாம் கொடுத்துக்கணும் தான் விளாட்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண நம்மளை மாதிரியான கிடையாது. அவங்க சாப்பிடணுன்னா கூட ஒரு அளவோடு தான் சாப்பிடணும், தண்ணியும் அளவோடு தான் குடிக்கணும். அதனால் பெரும்பான்மையான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரமாட்டாங்க. அவங்கள நம்ம கண்டறிஞ்சு அவங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து அவங்கள ஒரு விளையாட்டு வீரராக மாற்றி அந்த விளையாட்டு வீரர் வந்து அவங்க ஒரு சாதனையாளராக நம்ம மாற்றி இருக்கிறோம். அதன்படி தான் புதுச்சேரியை சார்ந்த இரண்டு வீரர்கள் தாய்லாந்தில் நடந்த போட்டியில் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நம்மக்கிட்ட பயிற்சி பெற்ற மாதங்கள் பார்த்தோன்னா இரண்டே மாதங்கள் தான் பயிற்சி பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பஞ்சாப்லேருந்து வந்த ஒரு தம்பி வந்து 4 நாட்கள் மட்டுமே பயிற்சி பெற்று 80 பேர் விளையாட்ட போட்டியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு.
1: இப்போ நீங்கள் வந்து உறுப்பு தானம் பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் அப்புறம் மாணவர்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த தேர்ந்தெடுத்த காரணம் என்ன?
0: இது எல்லாமே வந்து இந்த சமூகத்தால் வந்து மறுக்கப்பட்ட கண்டுகொள்ளப்படாத சமூகங்கள். ஏன்னா விளையாட்டின் மேலே பெரும்பாலும் வந்து உடல் திறன் மிக்க ஆண்களில் தான் வந்து நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஆனால் இங்கே பெண்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் தான் இந்த சமுதாயத்தினோட மாற்று சக்தின்னு நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்கும் நம்மளை போல் வந்து சாதாரண வீரர்களை போல் விளையாடணும் அப்படின்ற வந்து இயக்கங்கள் இருந்தாலும் அதற்குண்டான மேடைகள் அவங்களுக்கு அமையல. அந்த மேடையை நம்ம அமைச்சு கொடுத்து அவங்கள வந்து ஒரு பெரிய சாதனையாளராக மாற்றுவதும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு பெண்கள் தான் மிகச்சிறந்த ஒரு வழின்றதை நாங்கள் வந்து உறுதியாக நம்புகிறோம்.
1: இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் எப்படி இருக்குது இதனுடைய பெத்தாங்களுடைய விளையாட்டு?
0: பாண்டிச்சேரியில் இந்த விளையாட்டு வந்து பயிற்சி பெற்ற வீரர்கள் 2500 மேலே பேர் ஓப்பன் கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பார்த்தோன்னா ஒற்றை எண்ணிக்கையில் தான் இதில் இருக்கிறாங்க.
1: புதுச்சேரியில் இந்த பெத்தாங்க விளையாட்டுனுடைய வரவேற்பு எப்படி சார் இருக்குது? அதாவது கிராமப்புறத்துலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, டவுனில் தான் இது அதிகமாக விளையாடுறாங்கன்னு ஒரு பரவலாக பேச்சிருக்கு.
0: நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விளையாட்டு வந்து பாண்டிச்சேரி ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றளவு தான் வந்து இது விளையாடப்பட்டு வந்தது. இப்போது நாங்கள் எடுக்கிற இந்த முயற்சியால் கிராமப்புறங்களிலிருந்து இதில் வந்து விளையாடுறாங்க. இப்போது கலந்தகத்தில் பாதி பேர் வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து விளையாடுற வீரர்கள் தான். உலக அளவில் நம்ம போய் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த வாய்ப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதவுகள் நம்ம இப்போ திறந்துருக்கு.
1: இப்போ பெத்தாங்க விளையாட்டில் நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கோல்டு மெடலு, வெங்கலம் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரைஸஸ் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அரசு துறையில் வேலை வாய்ப்பு படிப்பில் ஏதாவது இருக்கா சலுகைகள்?
0: இந்த கேம் வந்து கூடிய விரைவில் ஒலிம்பிக்கில் சேர்க்க போகிறாங்க. அப்படி ஒலிம்பிக்கில் சேர்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
1: அசோசியேஷன் சார்பாக இந்த விளையாட்டை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முகாம்கள் இல்லாத மாதிரிலாம் நடத்திருக்கிறீங்களா?
0: 4 மாதத்துக்கு முன்னாடி தேசிய அளவிலான பெத்தாங்க பயிற்சி மையம் மரப்பாலத்தில் இருக்கிற எங்களுடைய ஆடுகளத்தில் நடைபெற்றது. அதில் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து பல்வேறு விளையாட்டு வீரர்களும் புதுச்சேரியிலிருந்து பல விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டாங்க. இது வந்து மிகச்சிறப்பான ஒன்றாக இருந்தது. இது
2: வணக்கம், என் பெயர் வீரராகவன். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ஹெட்மாஸ்டர். நான் இந்த கேமை கிட்டத்தட்ட 12 வயசுலேருந்து விளாட்றேன். இந்த பெத்தாங்க கேம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நம்ம பாண்டிச்சேரியில் விளாட்றாங்க. நம்ம பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய மாநிலங்களில் ஒரு 7 மாநிலத்தில் வந்து விளாட்றாங்க. அது இல்லாமல் நம்ம பாண்டிச்சேரியில் இதை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துன்னு வராங்க ஸ்டூடெண்ட்ஸு அண்டு உமன்ஸு அண்டு பேரா அண்டு ஆர்கன்ஸு அப்புறம் ஓப்பன் கேட்டகரி இவங்க எல்லாருமே இந்த கேமை விளாட்றாங்க. அதனால் இந்த கேம் வந்து வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நிறைய பேருக்கு வாழ்வியல் ஆதாரத்தையே உருவாக்கணும்னு நம்புகிறேன். இந்த பெத்தாங்க கேமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அந்த சங்கத்துக்கு ஒரு பெரிய கப்பு ஒன்று தருவாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 இருக்கும். அது இல்லாமல் யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கப்பு 2 கொடுப்பாங்க. அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸு 7000-7000 ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு மொத்தம் 10000. செகண்ட் ப்ரைஸு 6000 கொடுப்பாங்க. அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கப்ஸு 32 வகையான பரிசுகள் வழங்கப்படும். இது ஒரு மிக சிறந்த ஊக்குவிக்கும் விளையாட்டு அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். முக்கியமாக நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யாரும் போதைப்பொருளுக்கு அடிமை இல்லாமல் இருப்பாங்க. 2வது விஷயம் வந்து நம்ம குண்டை பார்த்து அடிக்கிறது பார்த்து கட்டுறது அப்படின்னும் போது நம்ம விஷன் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த குண்டை எந்த மாதிரி அடிக்கலாம், எந்த இடத்துல குண்டு கட்டலாம், எங்கே போட்டால் கரெக்டாக குண்டு நிற்கும்னு சொல்லிட்டு நம்மளோட அறிவு கூர்ந்த நல்ல விஷயமாக இந்த கேம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே மறந்துட்டு அவங்க வாக்கிங்லேயே இருப்பாங்க. நல்ல ஒரு எக்ஸசைஸு, ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கேம் விளையாடும்போது அவங்களுடைய கஷ்டங்கள் சோகங்கள் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக விளையாடுவாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேமில் குண்டோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 720 கிராம்லேருந்து 690 வரைக்கும் இருக்கும். அதை வந்து கையில் வச்சு தூக்கி போடும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸாக அது இருக்கும். அவங்களுக்கு நல்லா ஹெல்த் வைஸு நல்லது, மைண்ட் வைஸும் நல்லது, விஷன் வைஸும் நல்லது. இதில் வந்து முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப்பு வளரும். ஒரு மாநில அளவிலான டோர்னமெண்ட்டு வைக்கும்போது தான் எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவோம். அவங்கள எல்லாரையும் பார்த்து ஒரு நலம் விசாரித்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேமாக இருக்கும் இது.

0: இந்த குண்டு வந்து ஃப்ரான்ஸில் மட்டும்தான் கிடைக்கும், நம்ம இந்தியாவிலேயோ வேறு ஊர்லேயோ எங்கேயுமே ஒரிஜினல் குண்டு கிடைக்காது. இப்போ நம்ம தாய்லாந்து போனோம், அங்கேயுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தான் இருக்குமே தவிர ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கணுன்னாக்கா நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம நண்பர்களோ நம்ம உறவினர்களோ யாராவது வந்தால் மட்டும்தான் அதை எடுத்துன்னு வருவாங்க. மூணு குண்டு சேர்ந்தது ஒரு செட்டு 2.5 கிலோ வந்துடும். நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 15,000, அதிலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் அந்த மூணு குண்டு மட்டும் விற்கும். இங்கே நம்ம இந்தியாவிலையோ பாண்டிச்சேரிலையோ எங்கேயுமே அந்த குண்டு இல்லை, ஃபுல்லாக ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வரணும். இங்கே விளாட்ற குண்டு எல்லாமே யாரோ ஒரு நண்பரோ இல்லை உறவினர்களோ எட்டணும் அந்த குண்டு தான். இது எல்லாமே இந்த பெத்தாங்க விளையாட்டோடைய விதிமுறைகள், அதை எப்படி விளாடணும், விளையாடும் முறை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜாக்குன்னு ஒன்று இருக்கும், அது மரத்தக்க சின்ன ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். அது யார் டாஸு வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ரிங்குக்குள்ளே நின்று 6 மீட்டருக்கு மேலே 10 மீட்டருக்குள்ளே போடணும். அதில் போந்தர்னு ஒருத்தர் இருப்பார், போந்தர்னா குண்டு கட்டுறவர், அதுக்கடுத்து தீரர் அவர் குண்டு அடிக்கிறவர். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், இவங்களுக்கு 6 குண்டு, இவங்களுக்கு 6 குண்டு, ஒருத்தவங்களுக்கு 3 குண்டு கணக்கு. மேட்ச் ஆரம்பித்த பிறகு அந்த ஜாக்கு பக்கத்தில் கிட்ட கட்டிட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அடிக்கிறவர் அந்த தீரர்ன்றவர் அந்த குண்டை அடித்து வெளியே தள்ளுவர். இதே மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறது கட்டுறது மாற்றி விளாடி கடைசி நேரத்தில் 6 குண்டு ஆகும்போது அந்த ஜாக்குக்கு பக்கத்தில் யார் குண்டு இருக்குதோ அவங்களுக்கு 1 பாயிண்ட்டோ இல்லை 2 பாயிண்ட்டோ வரும். இதேமாரி விளையாடி சரியாக 13 புள்ளிகள் யார் சீக்கிரமாக ஆடுகிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதில் நடுவருப்பார், சப்போஸ் 2 குண்டு பக்கத்தில் இருக்கும்போது சந்தேகமாக இருந்தாக்கா நடுவரை கூட்டு அதை அளப்பாங்க, அவர் சொல்லிட்டு தான் இறுதியான தீர்ப்பு. இப்படி தான் இந்த விளையாட்டு விளையாடணும், இதுக்கு நேரம்னு எதுவுமே கிடையாது. அந்த 13 பாயிண்ட்டு எடுக்கிற வரைக்கும் விளையாடி ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க விளாட்லாம். பாண்டிச்சேரி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு சங்கம் இருக்கும், அந்த மாதிரி 45 சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, அதோட 10:30 வரைக்கும் விளையாடுவாங்க. ஆனால் மாநில அளவில் பெத்தாங் போட்டின்னு வந்தால் மட்டும் காலையில் 9:30 மேட்ச் ஆரம்பிக்கும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்கும். 2 நாட்கள் நடக்கும், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். அதில் ஃபைனல் சங்கங்கள் எந்த டேட்டை முடிவு பண்ணுறாங்களோ அவங்க அந்த டேட்டில் வச்சு ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணி வெற்றியாளர்களுக்கு கோப்பை வழங்குவாங்க. இந்த பெத்தாங் கேம் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒலிம்பிக்கில் சேர்ந்துட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்கூல் கேமில் மெர்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான மவுசே வேறு. அதனால் இப்போதுலேருந்தே எல்லோரும் விளையாட ஆரம்பித்தா கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கும் இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அனைவரும் இதில் குழந்தைகளை வீட்டில் இருக்கிற முதியோர்களை முக்கிய பெண்களை வெளியே கொண்டு வரணும், அவங்க வந்து விளாடணும். ஜெயித்தாதான் வெற்றின்னு கிடையாது, இந்த கேமில் காலை வச்சுட்டாலே அது அவங்களுடைய முழு வெற்றி தான். இதை வந்து எல்லோரும் விளையாடணும். இவ்வளவு நல்ல விஷயங்களை அடக்கிய இந்த பெத்தாங் விளையாட்டில் நானும் ஒரு வீரனாக இருக்கிறது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. இந்த பேட்டிக்கு வாய்ப்பளித்த ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலையத்துக்கு என்னுடைய நன்றிகளை எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் நான் கூறுகிறேன். நன்றி சார்.
1: நடைபெற்ற பெத்தாங் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா இம்மாதம் 2ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற உறுப்பு தானம் பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மகளிர் மற்றும் மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் பரிசுகள் சான்றிதழ்களை வழங்கினர். நிறைவாக விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா இனிதே நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நடைபெற்ற 1வது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: வணக்கம் நேயர்களே.
3: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம். நெறிப்படுத்துகிறார் பி பூங்குழலி அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம் நேர்களே. இனி தொடர்வது தமிழல் செய்திகள். சென்னை அஞ்சல்

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்த இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தம் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார். ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. இனி

0: கேட்கலாம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை பயன்பாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றதுதான் இன்றைய நாம பார்க்கக்கூடிய விஷயம். புகையிலை பயன்பாடு என்பது வந்து எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துது, உடல் ரீதியாக என்ன விதமான வந்து மாறுதல்களை அது உண்டு பண்ணுது, இந்த மாறுதல்கள் உங்களுக்கு மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் எப்படி வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக புகையிலையின் முக்கியமான பாதிப்பு என்பது நுரையீரல் மற்றும் வாய். நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய் வந்து ரொம்ப புகையிலை பயன்பாட்டில் வந்து அதிக அளவில் ஏற்படுகிறது. இந்த நுரையீரல் புற்றுநோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில்தான் வந்து அறியப்படுகிறார்கள். அதனால் வந்து அவர்களுக்கு சிகிச்சை ஏற்பாடுகளும் வந்து தாமதமாகுது. அதனால் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய நிலையும் ஏற்படுது. உலகத்தில் அதிக வாய் புற்றுநோய் நாடு இந்தியா தான். அதற்கு முக்கிய காரணம் புகையிலை பயன்பாடு. இந்த புகையிலை பயன்பாடுனால வந்து வாய் புற்றுநோய் மட்டும் இல்லாமல் தொண்டை புற்றுநோயும் வந்து ஏற்படுது. இது மாதிரி ஏற்படக்கூடிய வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய்கள் வந்து அவர்களுடைய வாய் அந்த அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துட்டு அதை வந்து திரும்பவும் சரி செய்வதற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி நம்ம வந்து என்னதான் வந்து அவர்களை சரிபடுத்தினாலும் அவர்களுடைய அந்த வாழக்கூடிய காலம் வந்து கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்குது. குறிப்பாக வந்து ஒரு 70-80 ஆண்டுகள் வாழக்கூடிய நபர் வந்து இந்த மாதிரி வாய் தொண்டை புற்றுநோய் பாதிப்புகளால் வந்து அவர்களுடைய 20 ஆண்டு காலம் குறைய ஆரம்பிக்குது. அதனால அந்த வாழ்நாள் ஆயுட்காலம் குறையுதுன்றது வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது தொற்றா நோய்கள்ல வந்து டயபெட்டிஸ். இந்த புகையிலை பயன்படுத்துறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கணையம் பான்கிரியாஸ் வந்து பாதிக்குது. புகையிலினால் டயபெட்டிஸ் வருமானு கேட்டீங்கன்னா பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கு, அதை யாராலும் மறுக்கவும் முடியாது. அடுத்தது பிளட் பிரஷர், நம்மளுடைய ரெண்டாவது பெரிய தொற்றா நோயின் சொல்லக்கூடியது. இந்த பிளட் பிரஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகையிலை பயன்படுத்திட்டே ரத்த நாளங்கள்ல வந்து அடைப்பு ஏற்படுறதுனால அதன் வழியாக செல்லக்கூடிய ரத்தத்தின் அந்த பிரஷர் வந்து மாறுபாடு அடைஞ்சு அவர்களுக்கு வந்து ஹை பிரஷர் இல்லைனா லோ பிரஷர் உண்டாகுது. அதனால வந்து அவர்களுக்கு இதய பாதிப்புகள் நிறைய பேர் வந்து இப்பொழுது சமீப காலமாக சின்ன வயசுலேயே வந்து இதய பாதிப்புகளால் இறந்து போறாங்க அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்படுறோம். அதற்கு முக்கிய காரணியாக இருப்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையிலை பழக்கம் தான். ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய நிறைய சிறு வயது இல்லைனா இளம் வயது இல்ல 30-35 வயது உள்ளவர்கள் கூட வந்து இறந்து போறாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் இந்த புகையிலை பயன்பாடுன்றதுதான். அது எந்த வகை புகையிலைனாலும் சரி, அது மெல்லும் வகை புகையிலைனாலும் சரி, புகைக்கும் வகை புகையிலையானாலும் சரி, ரெண்டுமே வந்து இது வந்து பாதிப்புகளை ஏற்படும். இதை தாண்டி பெண்கள் இடத்தில் வரப்போ வந்து மார்பக புற்றுநோய், இன்னைக்கு இந்தியாவில் வந்து மார்பக புற்றுநோயின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணி வந்து புகையிலை பயன்பாடு தான். அடுத்தது கருப்பை வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர் சொல்லக்கூடியது. பெண்களுக்கு இந்த இரண்டு உறுப்புகளுமே மிக முக்கியமான உறுப்புகளாக நாம பார்ப்போம். குழந்தை பிறப்பதற்கு வந்து கருப்பை வந்து ரொம்ப முக்கியம். அப்போ கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுறப்போ குழந்தை பிறப்பதற்குரிய பாதிப்புகளும் வந்து அவங்களுக்கு குறையுது. எல்லாத்தையும் விட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த திறன் வந்து குறைய ஆரம்பிக்குது ஆண்களிடையும் சரி பெண்களிடையும். பெண்களிடையே கருமுட்டை குறையுதல், ஆண்களிடையே விந்தணுக்கள் குறையுதல், இந்த மாதிரி பாதிப்புகளும் வந்து புகையிலை பயன்படுத்தினால் வருது. பிரெக்னன்சியில வந்து குழந்தை ஊனமாக பிறக்கிறது, அபார்ஷன்ஸ் நடக்கிறது, குழந்தை இறந்து பிறக்கிறது, இந்த மாதிரி உள்ள தாக்கங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகையிலை பயன்பாட்டினால இருக்கு. ஸோ நீங்க எந்த உறுப்பு எடுத்தாலும் எல்லா உறுப்புகளையுமே வந்து இந்த புகையிலை வந்து அதனுடைய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. அதனால எந்த விதமான புகையிலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு சேஃப் இல்ல, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்தவித புகையிலையும் தவிருங்கள், எந்த கால சூழ்நிலையும் அதில் தவிருங்கள். வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்கள், புகையிலை அல்ல. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எதிர்காலம் ஆரோக்கியமாக இருக்கும், நாடும் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாருடைய ஆரோக்கியத்திற்காகவும் புகையிலை தவிருங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: கொஞ்சம்
4: தினந்தோறும் பிற்பகல் 2:15.

0: இன்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நேரம் 7:30. இனி தொடர்வது
2: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஆபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவ் போட்டுடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புகிறதில்ல. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
2: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை இன்று மதியம் 12:50 புதின பக்கங்கள் மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.

நேரம் 7:35 நிமிடம். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோடு இணைஞ்சாச்சு உங்கள் செல்ல தோழி சௌம்யா. ஹலோ ஹலோ மக்களே, நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோடு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் நகரங்களுக்கான புதிய தேடல் இது நகருலா நிகழ்ச்சி.

என்ன மக்களே, கோவா அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டில் என்ன ஓடுது? எனக்கு தெரியுங்க, அதே பீச், அதே பார்ட்டி, அதே கடல் அலைகள், அப்புறம் கலர் கலர் ட்ரெஸ், கரெக்டா? ஆனால் இன்றைக்கி நம்மளோட நகருலா நிகழ்ச்சியில் கோவாவோட இன்னொரு முகத்தை தான் பார்க்க போகிறோம். பீச்சே இல்லாத, ஆனால் பீச்சை விட உங்களை ஆச்சரியப்படுத்த போகிற ஒரு மரண மாசு இடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எஸ் நேயர்களே, என்ன இடம் கெஸ் பண்ணியாச்சா? கோவாவில் ஒரு உலக புகழ்பெற்ற இன்ஜினியரிங் அதிசயம் இருக்குது, அதாங்க சலாலம் அணை. என்னது கோவாவில் அணையா? ஷாக் ஆகாதீங்க, இந்த அணையில் தண்ணி கொற்ற அழகை பார்த்தா நீங்களே பீச்சையே மறந்துடுவீங்க. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்துருங்க உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 KHz. ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேயர்களே. மீசிய முறுக்கு திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

நேர்களை மீண்டும் இணைஞ்சாச்சு. இன்னைக்கு நம்ம சலாலம் அணைக்கு தான் டூர் போயிட்டுருக்கோம் நகரோலா நிகழ்ச்சியில். சரி, இந்த அணையில் அப்படி என்னதான் ஸ்பெஷல்? சாதாரண அணை மாதிரி இதில் மதகுகள், அதாவது ஸ்லூயஸ் கேட்ஸ் கிடையாதுங்க. நமக்கு டேம் அப்படின்னு சொன்னாலே நிறைய மதகுகள் இருக்கும், அதில் வந்து நீர்த்தேக்கம் தண்ணியை தேக்கி வச்சு அந்த மதகுகளை திறந்துவிட்டு அணையை திறந்து விடாங்க. அதாவது தண்ணியை திறந்து விட இரும்பு கதவுகள் இருக்காது இந்த அணையில். அதுக்கு பதிலாக அணையோட நடுவில் ஒரு பிரம்மாண்டமான அரைக்கோல வடிவிலான கிணறு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதை வந்து டெக்னிக்கலாக சொல்லணும்னா டக்பில் ஸ்பில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மார்னிங் க்ளோரின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரே ஆர்வமாக இருக்கா இந்த டக்பில் க்ளோரியை பற்றி, டக்பில் ஸ்பில்வேவை பற்றி ஒரு சின்ன பாடலுக்கு பெண், அது என்ன, அது என்னோட டெக்னிக்கல் எப்படி நீர் தேக்கத்தை தேக்கி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுக்கு பின் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸின் நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலாவில்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 7:47 20 நொடிகள் ஆயிற்றுக்கு. இன்னைக்கு நகருளான் நிகழ்ச்சியில் சலாலம் அணை பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது மார்னிங் க்ளோரி டக்பில் ஸ்பில்வே மூலியமாக தான் நீர் தேக்கத்தை இந்த அணையில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தேக்கி வைக்கிறாங்க. அதாவது மழை காலத்தில் அணையில் தண்ணி நிரம்பும் போது அந்த பெரிய கிணத்துக்குள்ளே தண்ணி சுழஞ்சிக்கிட்டு உள்ளே விழும். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி, பெரிய மர்ம ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி உள்ளே விழுந்து 140 அடி உயரத்துலேருந்து கீழே கொட்டும்போது பனி மூட்டை மாதிரி புகையாக கிளம்பும். வெயில் அடித்தா அதில் வானவில் கூட தோன்றோன்னு பார்த்துக்கலாங்களேன். இது ஒரு அலாதியான காட்சியாக இருக்கும். அப்படியே கேட்கும்போதே நம்மளோட மன ஓட்டத்தில் ஓடுது பார்த்தீங்களா. சூப்பராக இந்த பிளேஸை நீங்களும் விசிட் பண்ணிங்க. தொடர்ந்து பேசலாம் சலாலம் அணை பற்றி சுவாரஸ்யமான தகவல். ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். நேர்களை பையா திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்கலாம்.

மீண்டும் இணைஞ்சாச்சு ஒரு பாடலுக்கு பின் உங்களுக்கு பிடித்தமான நகருலா நிகழ்ச்சியோடு. சலாலம் அணை பற்றின ஒரு சம த்ரில்லிங்கான விஷயம் இருக்குது. இது என்ன தெரியுங்களா? அதாவது மழை காலத்தில் ஜூலை முதல் அக்டோபர் போனீங்கன்னா அணை நிரம்பி வழிவதை பார்க்கலாம். ஆனால் கோடை காலத்தில், அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் போனீங்கன்னா அங்கே ஒரு மேஜிக் நடக்கும். அதாவது இந்த அணையோட தண்ணி மட்டம் குறையும் போது அணைக்குள்ளே மூழ்கியிருந்த குர்டி அப்படிங்கிற ஒரு பழங்கால கிராமம் அப்படியே வெளியே வருதுங்க. 1980களில் இந்த அணையை கட்டும்போது அங்கிருந்த 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தியாகம் செஞ்சு வேற இடத்துக்கு மாறினாங்க. 14ஆம் நூற்றாண்டோட சோமநாதர் கோவில் பழைய வீடுகளின் ஈடுபாடுகள் எல்லாமே மே ஜூன் மாதத்தில் தண்ணிக்கு வெளியே வரும். மக்கள் அங்கே போய் தங்களோட பழைய நினைவுகளை புதுப்பிச்சுப்பாங்க. அப்புறம் மழை வந்த உடனே அந்த கிராமம் மறுபடியும் தண்ணிக்குள்ளே மறைஞ்சிடும். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை? அதுக்குள்ளே ஒரு மெலடி சாங் கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து இணைந்திருங்க நகருலா நிகழ்ச்சியோடு.

மணி 57 நொடி. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. எஸ் பேக் டு த ஷோ மக்களே. இப்போது சலாலுமணியோட சிறப்புகள்லாம் சொல்லிட்டீங்க. இதோட லொக்கேஷன் மற்றும் இதை எப்போ யார் கட்டினாங்க அப்படிங்கிறதையும் செம இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஷோவை எண்டு கொண்டு வந்தாச்சு. கோவாவோட முதலமைச்சர் தயானந்த பந்தோக்கர் அவர்களால் தான் 1965 இந்த அணைக்கான திட்டம் முதல்ல கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முறையான திட்ட ஒப்புதல் பெற்று 1976 இதோட கட்டுமான பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுச்சு. இந்த அணையை முழுமையாக கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 24 வருடம் ஆச்சுங்க. பல சவால்களை கடந்து 2000 ஆண்டுதல்ல தான் இந்த அணை முழுமையாக கட்டி முடிச்சிட்டாங்க. 24 வருஷம் உழைப்பு சும்மாவா? இதை கோவாவின் நீர்வளத்துறை தான் பராமரிச்சுட்டு வருது. இதோட அமைவிடம் பார்த்தீங்கன்னா, இது தெற்கு கோவாவில் சங்குவம் தாலுக்காவில் உள்ள சிர்கா என்ற கிராமத்தில் சவாரி ஆற்று கூட துணையாறான சலாலும் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒரு பெரிய அணை, எவ்வளோ வரலாற்று சிறப்புகள் வாய்ந்த அணையை கண்டிப்பாக நீங்களும் இனிமேல் கோவா போனால் வெறும் பீச் பார்ட்டி மட்டும் போகாமல் இந்த மாதிரி கண்ணுக்கும் மனசுக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்துகிற இடத்துக்கும் போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு புதிய நகரத்தோட நாளைய இதே நகருலா நிகழ்ச்சியில் தொடரலாம். நேர்களே, எங்களோட அறிவிப்பாளர்கள் சுவாரஸ்யமான இடங்களை உங்களுக்காக வழங்க ரெடியாக இருக்காங்க. இந்த பாடலோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு.

0: நேர்களே, இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன்.

தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு நேற்று விண்வெளி ஸ்டார்ட் அப் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய போது, விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் துறையினர் உலகளாவிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று ரஷ்யா சென்றுள்ளார். இன்று அங்கு நடைபெறும் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் 27வது அமர்வுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடன் இணைந்து தலைமையேற்கிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், அறிவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியில் இருந்து மாஹேவிற்கு இன்றும் நாளையும் மாலை 6 மணிக்கும், மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்துக் கழகம் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மேலும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கை அணிக்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இருந்த 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன்கள் என்ற நிலையில் இருந்து தொடர உள்ளது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க 492 பேர் அடங்கிய இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

நேரம் 8:02 ஏழு நொடிகள் ஆயாச்சு. நேர்களே இணைஞ்சாச்சு, உங்கள் அறிவுக்கு தீனி போட வந்தாச்சு. இது தகவல் தளம் நிகழ்ச்சி. வழக்கமாக நம்ம ரோட்டில் போனால் வண்டிகளோட சத்தம், புகை, டிராஃபிக் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போல்லாம் சத்தமே இல்லாமல் புகையும் இல்லாமல் பல வண்டிகள் நம்ம கடந்து போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஆம் நேர்களே, இன்றைக்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? சார்ஜ் போடுற வண்டிகளும் அதனோட தொழில்நுட்பங்கள், அதில் என்னென்ன வகையான திறன்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் தான் உங்களுக்காக நான் வழங்க ரெடியாக இருக்கேன். ஆமாங்க, உலகமே இப்போ பசுமை புரட்சியை நோக்கி தான் போயிட்டே இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஈவி எனப்படும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான். ஒரு காலத்தில் சார்ஜ் போடுற வண்டியா நடு ரோட்ல நின்றுட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்த மக்கள் இன்னைக்கு ஆசி ஆசியா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் காரையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம தகவல் தளம் நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க, இந்த எலக்ட்ரிக் வாகனங்களின் வளர்ச்சி மற்றும் அதன் இதயமாக இருக்கிற பேட்டரி தொழில்நுட்பம் பற்றி தான். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

நேரம் 8:07 மூன்று நொடி ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் எலக்ட்ரிக் வாகனங்களை பற்றி தான் தகவல் தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததான் எலக்ட்ரிக் வாகனங்கள் ஏங்க இவ்வளோ பிரபலமாச்சு, இதுக்கு ஒரு 3 முக்கிய காரணம் இருக்குது. முதல்ல எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது பெட்ரோல் டீசல் விலை. எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும்போது நமக்கு செலவு ரொம்பவே குறையுதுங்க. பெட்ரோல் டீசல் விலையோடு ஒப்பிடும்போது எலக்ட்ரிக் வாகனங்களை சார்ஜ் செய்கிற செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. 1 கிலோமீட்டருக்கு வெறும் சில பைசாக்கள் மட்டுமே செலவாகுது. அடுத்ததான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்க. இந்த வண்டிகளில் சைலன்சரே கிடையாது, அதனால் புகையே வராது, இதனால் காற்று மாசடைவதும் பெருமளவில் குறையுது. அடுத்ததாக குறைந்த பராமரிப்பு, லோ மெயின்டெனன்ஸ்க்கு. சாதாரண வண்டிகளில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இதில் இன்ஜினே கிடையாது, கியர் பாக்ஸ் கிடையாது, அடிக்கடி ஆயில் மாத்திர வேண்டிய அவசியமும் கிடையாது. வண்டியை தொடச்சி சார்ஜ் போட்டால் மட்டும் போதும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வண்டிகளோட ஒட்டுமொத்த பலமும் விலையும் எதை நம்பி இருக்குது தெரியுமா? அதுதான் இதோட பேட்டரி. பேட்டரி பற்றின தகவலை ஒரு சிறிய பாடலுக்கு பின் கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. லியோ படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:12 ஆயிற்றுக்கு. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் ஒரு புரட்சி, வாகனங்களில் ஒரு புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றின தகவல்கள் தான் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். அதனோட பேட்டரி தொழில்நுட்பத்தை பற்றி பேசலாம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு பேட்டரி தான் இதயம். தற்போது சந்தையில் இருக்கிற பெரும்பாலான எலக்ட்ரிக் வாகனங்களில் லித்தியம் அயான் பேட்டரிகள் தான் பயன்படுத்தப்படுது. நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற அதே தொழில்நுட்பம் தான், ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பேட்டரிகள் தான் வண்டிகளுக்கு அதிக மைலேஜையும் வேகத்தையும் தருது. எல்எஃப்பி அப்படிங்கிறது அது ஒரு வகையான பேட்டரி, லித்தியம் அயன் பாஸ்பேட்டு பேட்டரிகள். இந்தியாவோட தட்ப வெப்பநிலைக்கு இதுதான் ஒரு செம மேட்ச். ஏன்னா இது எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாங்கும், ரொம்ப பாதுகாப்பானது, நீண்ட ஆயுள் கொண்டது. நம்பூர் டூ வீலர்களும் மற்றும் காரில் இருக்க இப்போ அதிகமாக பயன்படுத்தப்படுறது இந்த எல்எஃப்பி பேட்டரிகள் தான். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பேட்டரிகள்லாம் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi calls upon country's space sector to create an ecosystem that attracts global space talent to India. Union Home Minister Amit Shah to attend

அங்க ஒரு செம மேட்ச். ஏன்னா பொதுவாகவே நம்ம இந்தியாவில் அதிக சூடு உள்ள பகுதி, அதிக டெம்பரேச்சர் இருக்கும் இல்லைங்களா, இது எவ்வளவு வெயில் அடித்தாலும் தாங்கும், ரொம்ப பாதுகாப்பானது. அதே நேரத்தில் அதிக நாள் வரும், நீண்ட ஆயுளையும் கொண்டிருக்கு. நம்ம ஒரு டூ வீலர்கள் மற்றும் காரில் இப்போ இது தாங்க அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. சரி, இது ஓகேங்களா, இந்த பேட்டரிகள் எல்லாமே ஓகே தான். ஆனால் இப்போ உலகமே வியந்து பார்க்குற ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே. வேட்டையின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் அறிவுக்கு தீனி போகும் தகவல் தளம் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி புதுச்சேரியில். வேட்டையின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:35 நிமிடம் 18 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தகவல் தளம். நிகழ்ச்சியில் ஒரு வேலைவாய்ப்பு செய்திக்கு பின்னாடி உங்களுக்கு தகவலை நான் வழங்குறேன். வேலைவாய்ப்பு செய்தி

பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதித்துறையில் 9, ஹெச்ஆர் பிரிவில் 4, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பிரிவில் 4, பாதுகாப்புத்துறையில் 3, ஐடி துறையில் 2, மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ, எம்பிஏ மற்றும் சிஏ முடித்தவங்களாக இருக்கணும். வயது 18 முதல் 30 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும். 18 முதல் 35 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வும் நேர்முக தேர்வும் இருக்குது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹200. இதை அப்ளை பண்ண கடைசி நாள் இன்னைக்கு தாங்க, 24/8/2026. மேலும் விவரங்களுக்கு spmcil.com என்ற இணையதள முகவரியின் மூலமாக நீங்கள் பெறலாம். நேர்களை இப்போ சொன்ன வேலைவாய்ப்பு இன்றோட கடைசி நாள். ஸோ துரிதமாக நீங்களே அப்ளை பண்ணுங்கள்.

0: நேரம் 8:41 14 நொடி. இன்றைக்கி மின்சார வாகனங்கள் அதில் உபயோகிக்கப்படும் பேட்டரிகளோட வகைகள் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இப்போ ஒரு புது டெக்னாலஜின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன பேட்டரினா சாலிட் ஸ்டேட் பேட்டரிங்க, அதாவது திட பேட்டரிகள். ஆனால் இப்போ பேட்டரி தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்ட புரட்சி நடந்துட்டுருக்கு, அதுதான் சாலிட் ஸ்டேட் பேட்டரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. தற்போதைய பேட்டரிகளை விட இது ரொம்பவே பாதுகாப்பானது, சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். ஒரு முறை சார்ஜ் பண்ணால் 1000 கிலோமீட்டர் வரை ஓடக்கூடிய திறன் இருக்குது. சாலிட் ஸ்டேட் பேட்டரிகளின் நன்மைகள், இது வந்து ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங்க, வெறும் 10 நிமிஷத்தில் வண்டியை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். அதிக மைலேஜும் தரும், ஒரு முறை சார்ஜ் பண்ணால் 800 முதல் 1000 கிலோமீட்டர் வரை அசால்ட்டாக ஓட்டலாம். 100% பாதுகாப்பானது, திரவ கெமிக்கல் இல்லாததால், லிக்விட் ஸ்டேட்டில் உள்ள பேட்டரிஸ் இல்லாததால் வண்டி விபத்துக்குள்ளானாலும் தீ பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் மின் வாகனங்களை பற்றி, அதில் கூறப்படும் கட்டுக்கதைகளை பற்றியும் ஒரு சிறிய பாடலுக்கு பின் கேட்கலாம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு.
1: கண்ணு கலங்குது, ஆனால் வாய் சிரிக்குது.
2: மட்டும்தான்
1: எங்களுக்கு இல்ல, நீ நல்லா வைபப்படு.

நேயர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு செய்தி. ரசாயன நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் வேலை. ராஷ்டிரிய ரசாயனம் ஒரு நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேனேஜ்மெண்ட் பிரிவில் கெமிக்கல் பிரிவில் 32, எலக்ட்ரிக்கல் 10, நிதித்துறையில் 10, மார்க்கெட்டிங் துறையில் 10, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் துறையில் 9, பாய்லர் துறையில் 6, ஐடி துறையில் 5 உட்பட மொத்தம் 94 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ மற்றும் பிடெக், சிஏ, எம்பிஏ. வயது வரம்பு 8 முதல் 27 வரை. 1/2/2026 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. இது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 24/8/2026, அதாவது இன்று தான் நேர்களே இதை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள். விவரங்களுக்கு rcfltd.com என்ற இணையதள முகவரியில் மேலும் விவரங்களை காணலாம்.

நேரம் 8:51:24. இன்னைக்கு மின்சார வாகனங்களும் அதில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகளை பற்றின தகவல் தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துகிட்ருக்கேன். பாட்டைக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் பற்றின சில கட்டுக்கதைகளை உடைப்போமா? மழையில் எலக்ட்ரானிக் வண்டியை, அதாவது மின்சார வண்டியை ஓட்டினா ஷாக் அடிக்கும், எவ்வளோ பெரிய ஒரு கட்டுக்கதை இல்லைங்களா? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை மக்களே. ஈவி பேட்டரிகள் மற்றும் மோட்டார்கள் IP67 மற்றும் IP68 சான்றிதழ் பெற்ற வாட்டர் ப்ரூஃப் கவசங்களால் மூடப்பட்டிருக்கும். வெள்ளத்தில் போனால் கூட ஷாக் அடிக்காது. பேட்டரியை அடிக்கடி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. செலவு அதிகமாகும், கண்டிப்பாக இது கிடையாது. இப்போ வர LFP பேட்டரிகள் குறைஞ்சது 8 முதல் 10 ஆண்டுகள் வரை உழைக்கும். நிறுவனங்களே ஒரு 8 வருஷம் வர வாரண்டியும் தராங்க.

இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் மின்சார வாகனத்தை பத்தி உங்கள் தகவல் தளம் நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு. பாடல் கேட்கலாம் சூரறி போற்று திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 8:57 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு மின்சார வாகனங்கள் அதோட பேட்டரிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் வண்டியோட பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கணும்னா சார்ஜ் எப்பயுமே 20% குறைய விடாதீங்க. அதே போல் 80-90% வரை சார்ஜ் பண்ணாலே போதுமானது. வாரம் ஒரு முறை மட்டும் 100% ஃபுல் சார்ஜ் செய்யுங்க. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே போகுது. இந்த காலத்தில் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து நம்ம பாக்கெட்டையும் காப்பாற்ற ஒரே வழி எலக்ட்ரிக் வாகனங்கள் தான். தொழில்நுட்பம் வளர வளர சார்ஜிங் ஸ்டேஷன்களும் இப்போ டீ கடை மாதிரி எல்லா இடங்கள்லையும் வர ஆரம்பிச்சிருது. மின்சார வாகனம் உபயோகிப்போம், சுற்றுச்சூழலை நம்மதாக்குவோம். நாளை நமதே, சுற்றுச்சூழல் நமதே. அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்னொரு சூப்பரான சுவாரஸ்யமான தகவல்களோட எங்கள் அறிவிப்பாளர்கள் உங்ககிட்ட வந்து சந்திப்பாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ல தோழி சௌமியா.
1: Dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dadar dad

0: இனி தொடர்வது சென்னியஞ்சல்.
1: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி

இல் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் ஸ்ரீ ராஜமாதங்கி என தொடங்கும் வர்ணம், சுத்த சன்யாசி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:31. அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து லம்போதர சோதர கல்யாணி ராகம், சங்கீர்ண சாப்பு தாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் நடைபெறும் 9வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 2 நாட்கள் நேரடியாகவும் காணொலி மூலமாகவும் நடைபெறும் இம்மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல் படைகளைச் சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்து விவாதிக்க உள்ளனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று ரஷ்யா சென்றுள்ளார். இன்று அங்கு நடைபெறும் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் 27வது அமர்வுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோ உடன் இணைந்து தலைமையேற்கிறார். உத்தராகண்ட் மாநிலம் பித்தோராகர் மாவட்டத்தில் உள்ள லிபுலே கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட நடப்பு ஆண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்தது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் மொத்தம் 477 யாத்ரீகர்கள் பயணம் செய்து கைலாஷ் மலையை தரிசித்தனர். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய சட்டப்பேரவையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை

0: ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மேலும் 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மேலும் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும், முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் இருக்கிற கேட்டாலே இனிக்கும் போஸ்ட்ல உங்க விருப்ப பாடல், விரும்பி கேட்கும் நபர் மற்றும் படத்தின் பெயரை பதிவு செஞ்சீங்கன்னா உங்க விருப்ப பாடல்களை வழங்க நாங்க ரெடியா இருக்கோம். புதிய நேர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமா முன்னுரிமை வழங்கப்படும். நிகழ்ச்சியில் முதல் விருப்ப பாடலை கேட்ட நேயர் தர்மபுரம் துரைராஜ் அவர்களுக்காக பாடல் கேட்கலாம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியோடு.

மரகதம் திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடலை கேட்ட நேயர் தர்மபுரம் துரைராஜ், திருமதி பேபி, அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி துரைராஜ், தாராபுரம், திருப்பூர் மாவட்டம் திருமதி கோகிலா இவர்களுக்காக பாடல் வழங்கிவிட்டோம். நேயர்களே, நேர்கள் நினைவிற்கு இன்று காலை 11:02 நேரலையில் நேயர் நேரம், தலைப்பு நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம். நெறிப்படுத்துகிறார் பி பூங்குழலி அவர்கள். உங்களுடைய

நேயர்கள் நினைவிற்கு இன்று காலை 11:02 நேரலையில் நேயர் நேரம் தலைப்பு நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம். நெறிப்படுத்துகிறார் பி பூங்குழலி அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். அடுத்த விருப்ப பாடலாக கோவூரிலிருந்து சத்தியமூர்த்தி அவர்களுக்காக உயர்ந்தவர்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:12:22. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேர்கள் விருப்ப பாடல்கள். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழியாக. அடுத்த விருப்ப பாடலை கேட்ட நபர் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் அவர்களுக்காக சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேர்கள் கவனத்திற்கு இன்று 11:02 நேரலையில் நேயர் நேரம் தலைப்பு நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம். நெறிப்படுத்துகிறார் வி. பூங்குழலி அவர்கள். நேரம் 10:17. கேட்டாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கவங்க மாதவரம் பால்பண்ணையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் அவர்களுக்காக உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து.

அடுத்த விருப்பு பாடலை கேட்டிருக்கும் நேயர் திருநெல்வேலி மாவட்டம் வீரமநல்லூர் கருணாநிதி, தமிழ்ச்செல்வன், தேவேந்திரன் இவர்களுக்காக துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:23. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலேவன். இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். அடுத்த விருப்ப பாடலாக மதுரை சண்முக சுந்தரம் அவர்களுக்காக புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:32. அடுத்த விருப்ப பாடலை கேட்கும் நபர் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவர்களுக்காக ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியோடு.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு, நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம். நெறிப்படுத்துகிறார் பி பூங்குழலி அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம் நேர்களே. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் சென்னை அந்தோனிராஜ். இவர்களுக்காக பாடல் கேட்கலாம், பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:43:20 கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் அவர்களுக்காக பாலநாகம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

கேட்டாலே நிற்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து. ராஜஸ்ரீ சென்னையிலிருந்து அவர்களுக்கான பாடல் கேட்கலாம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு.

கேட்டாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்ச நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரமின்மை காரணமாக சில நேயர்களுக்கெல்லாம் பாடல் அளிக்க முடியவில்லை. மணலிமாறன், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, மந்திரமூர்த்தி, நெல்லை பாரதி, தி கனகராஜ் மற்றும் சுரேஷ் பி எஸ் ஹிர்மானி வர்மா இவர்களுக்கான ஒரு பாடல் ராவணன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். இன்று முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியின் நினைவு நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடக பதிவில், சிறந்த சட்ட நிபுணர் என்றும் திறமையான நிர்வாகி என்றும் அருண் ஜேட்லிக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தொடங்கி வைத்து பேசியபோது, நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு

0: பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கை மற்றும் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியில் இருந்து மாஹேவிற்கு இன்றும் நாளையும் மாலை 6 மணிக்கும், மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் நியூயார்க்கின் புரூக்ளின் பகுதியில் அண்மையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்திற்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. இதுகுறித்து சமூக ஊடக பதிவில், அக்குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடந்த கனிசா ஓபன் 2026 செஸ் போட்டியில் இந்தியாவின் 19 வயதான கிராண்ட் மாஸ்டர் பிரணேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். அவருக்கு ஹங்கேரியில் உள்ள இந்திய தூதரகம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு, நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம்? நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 2275204 என்ற குறியீட்டெண்களை முன்னினைத்து அழைக்கலாம். தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரும் முதல் நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ
2: ஹலோ
1: வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி தொகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். பிரீத்திங்க மேடம்.
1: நல்லா இருக்கும் சந்திரசேகர், சொல்லுங்க. நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம்?
2: அருமையான தலைப்பு. நெகிழி அப்படிங்கறது மனிதர்களுக்கு மிகவும் கேடு விளைவிக்க கூடிய ஒரு பொருள் மேம்.
1: கண்டிப்பா.
2: நிலத்துல ஒரு வாட்டி அந்த நெகிழி விழுந்தது அப்படின்னா அது டீகம்போஸ் ஆக 450 ஆண்டுகளுக்கு இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அப்போ நெகிழி பை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தவிர்க்கணும்னு ஒவ்வொருத்தருமே பொறுப்புணர்வோட இருக்கணும் மேம். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த நெகிழி பைக்கு பதிலாக இந்த என்ன சொல்றது,
1: துணி
2: கொண்டு போகலாம், மஞ்சப்பை அப்படிங்கறது கொண்டு போகலாம். அதே மாதிரி நம்ம பாத்திரங்கள் அப்படிங்கறத கொண்டு போகலாம். இப்போ ஹோட்டல்ல நிறைய பேர் இந்த சாம்பாரு அப்புறமா மத்த விஷயங்களுக்காக இந்த பிளாஸ்டிக் கவர்ல கட்டி கொடுக்குறாங்க. அந்த பிளாஸ்டிக் கவர்ல கட்டி கொடுக்கக்கூடிய அந்த சூட்டினுடைய அந்த ஒரு விஷயம் எல்லாம் கெமிக்கல்ஸ் உடம்புல கலந்து உடம்புக்கே கெடுதலுங்கிறாங்க. சோ அதை ஏன் நம்ம வந்து பாத்திரங்களால ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது? அப்ப எவ்வளவு நெகிழி பைகள் அப்படிங்கறது கம்மியாகும் இல்லையா?
1: கண்டிப்பா. நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு அது யூஸா இருக்கும். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய அந்த நெகிழியை நம்ம தவிர்க்க முடியும், நம்ம பாத்திரங்களை கொண்டு போனா. அப்படி சொல்ல வரீங்க இல்லையா?
2: ஆமா, உண்மையாலுமே. அது மட்டும் இல்லாம ஒரு கடைக்கு நம்ம போறோம், ஒரு சந்தைக்கு போறோம் அப்படின்னா நம்ம கையில ஒரு கட்டப்பை அப்படிங்கறது எடுத்துட்டு போய் எல்லா வகையான மரக்கறிகள் அதாவது காய்கறிகள் வாங்குவது அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா கேரியர் பேக் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு கம்பல் பண்ணக்கூடாது. ரேதர் நம்ம வந்து அந்த மஞ்சப்பை அப்படிங்கறத எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பொருட்களை வாங்கி அள்ளி போட்டுட்டு வரலாம். இங்க என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பேரு இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கறத பாக்குறாங்க. நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு போகிறது அப்படிங்கறது ஒரு பெரிய வேலை மாதிரி கருதுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்புணர்வோட யோசிக்கணும் இல்லீங்களா மேம்?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இப்ப எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா எப்பொழுதுமே ஒரு இடத்துக்கு போறாங்க ஹோட்டல்ல வாங்கணும் அப்படின்னா பாத்திரங்கள் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி நான் ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னா காய்கறிகளோ அல்லது கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கணும்னாவோ கட்டப்பை எடுத்துட்டு போவேன். இதுல என்ன மேம் இருக்கு? அதுவும் ஒரு வகையான பை தானே, அதுவும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பை அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணதுனால எவ்வளவு கெடுதல் அப்படி இருக்கு. சமீபத்துல ஒரு காணொலி காட்சி ஒண்ணு பார்த்தேன் மேம், கடல்ல ஆழ்கடல்ல ஒரு மீனை வந்து ஒரு குட்டியா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்க்குள்ள மாட்டி அது இங்கேயும் நுழைய முடியாம அங்கேயும் நுழைய முடியாம கஷ்டப்பட்டு ஒரு நபர் அங்க டீப் டைவ் பண்ணி அங்க தெரிஞ்ச

0: பண்ணதுனால அந்த நெகிழிப்பைய எடுத்து அதை வந்து ஸ்விம் பண்ண விட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அது அங்கேயே இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இறை சாப்பிடாம அது இறந்து போயிருக்கோம். அப்போ நம்ம நெகிழிப்பை யூஸ் பண்ணதுனால எவ்வளவோ உயிரினங்கள் அப்படிங்கறது பாதிக்கப்படுது.
1: ஆடு மாடுகள்லாம் கூடமே எல்லாமே நிச்சயமா வெளியில போகும்போது அந்த மாதிரி அந்த நெகிழிப்பைகளை அதுங்க வந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, அதுங்க வயிற்றுக்கு கேடு வருது, அதனால நமக்கும் அது வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இல்லையா?
0: உண்மை மேம், அதாவது எவ்வளவோ மாட்டோடைய வயசுல இருந்து இவ்வளவு கிலோ பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு தோணுது இல்லையா? இந்த பிளாஸ்டிக் கவராக இருக்கட்டும், பாலித்தீன் பைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம முற்றிலும் தவிர்த்தோம் அப்படின்னா வாயில்லா ஜீவன்கள் மேயும் பொழுது அதையும் சேர்த்து விழுங்கி அதுகளுக்கும் வயிற்று வலி இதர தொந்தரவுகள் எல்லாம் இல்லாம அதுகளுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்ட்டுன்னு கருதுறோம். சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு மேம். அரசாங்கம் வந்து ரொம்பவே இன்சிஸ்ட் பண்றாங்க, அதுவும் நம்ம ரேடியோவை கேட்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே விழிப்புணர்வு இருக்கு. நெகிழிப்பை அப்படிங்கிறது ரொம்ப சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்க கூடியதுன்னு. ஆனா அலட்சிய போக்கு அப்படிங்கிறது இருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் ஒருத்தன் யூஸ் பண்ணல அதனால என்ன பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கறது வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் சேர்ந்ததுதான் சமுதாயம். நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் எடுத்தேன்னா இன்னொருத்தரும் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஒவ்வொருத்தரும் ப்ராமிஸ் எடுத்தோம்னா அந்த ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறதும் நிகழ்ந்து நெகிழிப்பை நெகிழி இல்லாத ஒரு இந்தியா அப்படிங்கறத உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்குதானே மேம்?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதனால நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா குழந்தைகள்ல இருந்து அவங்களுக்கு நெகிழிப்பை கொடுத்து பழக்காம மஞ்சப்பை கட்டப்பை கொடுக்கணும். மக்கள் யாராவது நம்மளை பத்தி யோசிப்பாங்களோ அப்படின்ட்டு தயக்கப்படக்கூடாது. நான் தார்மீக பொறுப்பா ஒருபோதும் அந்த நெகிழிப்பை அப்படிங்கறது யூஸ் பண்ண மாட்டேன்னு சத்திய பிரமாணம் மாதிரி மனசுக்குள்ள வச்சுக்கணும். எல்லாத்த விட நமக்கு நாமே கேடு விளைவிக்க கூடாத

0: ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் கோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: சொல்லுங்க
1: மா. கலையரசு நல்லா பாளையம்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம்?
1: தயாரிப்பினுடைய சதவீதத்தை முழுமையாக குறைக்கலாம். அந்த தயாரிக்கிற இடத்திலிருந்து தான் வருது இதனுடைய சீர்கேடு. தயாரிக்கிறதுனால விற்பனையினால வரக்கூடிய வருமானம், அதனால வரக்கூடிய வரி அப்படி சொல்லி நாம் இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பயணிக்கிற மொழிய இந்த சமுதாயத்தில் சீர்கேடு நெகிழி அப்படிங்கிறது பெரும்பாலான பேர் உணர்றது கிடையாது. இந்த நெகிழி பயன்பாடுங்கிறது பெரும்பாலும் பயன்பாடுறதோடு மட்டும் இல்லாம பயன்பாட்டுக்கு பிற்பாடு தூக்கி தெருவில் போடுறது, குப்பை கூடையில போடுறது அப்படி சொல்லி ஒரு சமுதாய அவலம் ஒரு தொடர்கதியா போயிட்டு இருக்கு.
0: இதுக்கு நாம வந்து அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம்னா இதை மாத்த முடியும் இல்லையா? ஹலோ, நெகிழி பயன்பாட்டை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 2275240 2275450 0413 என்ற குறியீட்டெண்களை முன்னிணைத்து அழைக்கலாம். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து எளிமையான மாற்றங்களை செய்கிறதுனால நம்மளால் நெகிழியை வந்து முற்றிலுமாக தவிர்க்க முடியும். துணிப்பைகளை எடுத்துகிட்டு போகலாம் கடைக்கு போகும்போது. எப்போவுமே நம்ம வந்து அதாவது இப்போ இன்றைக்கெலாம் நிறைய வந்து சணல் பைகள்லாம் வந்துருச்சு. இந்த நெகிழி பைகள் வாங்குவதை நம்ம தடுத்து அதில் வந்து இப்போ கடைகளில் போய் நம்ம வந்து பொருட்களை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அந்த கடைகளில் வந்து நெகிழி பையிலேயே போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறத நாம் தவிர்த்தோம்னாலே நிச்சயமாக இது எல்லாமே நெகிழி இல்லாத ஒரு உலகமாக மாறும் என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ

0: இன்றைய நேயர் நேரத்தில் நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம் என்ற தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்து வர நேயர், ஹலோ வணக்கம்.
1: மீண்டும் மா கலையரசு
0: சொல்லுங்க. அவசர அவசரமாக ஒரு கருத்துக்களை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போயாச்சு இல்லையா?
1: எதிர்பாராம சின்ன இடையூறு.
0: சரி சரி,
1: தொடரலாம்,
0: தொடர்ந்து பேசுங்க.
1: இந்த நெகிழி பயன்பாடுங்கிறது வந்து அதிகமாக போயிட்டு இருக்க ஒண்ணு ஒண்ணு குறைந்த பாடு கிடையாது.
0: சரி,
1: இதுக்கு முதன்மை காரணம் நம்ம கிட்ட இருக்கிறது சோம்பல்.
0: சோம்பல் தான் காரணம் முக்கியமா.
1: ஆமா, இங்க வந்து நம்ம கோழிக்கறி ஆட்டுக்கறி வாங்க போறோம், கை வீசிட்டு போறோம், வீட்டுல இருந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போய் அதுல வச்சு எடுத்துட்டு வரலாம், அதை செய்யறது நம்ம தவறோம். அங்க நெகிழி உருவாகுது. மளிகை கடைக்கு காய்கறி கடைக்கு போறோம், கையை வீசிட்டு போறோம், அங்க ஒரு நெகிழி உருவாக்குது. அந்த நெகிழியை அது வந்து பொருட்களை எடுத்துட்டு வந்து தெருவு கொண்டு நெகிழி அந்த அந்த மாதிரி பயன்பாட்டை குறைக்கணும் சொன்னா, நம்ம போகிற போது நம்ம வீட்டுல கட்டப்பை துணி பைகள் இருக்கும், அதை எடுத்துட்டு போனோம்னாலே நம்ம அந்த பயன்பாட்டை குறைச்சிடலாம்.
0: கண்டிப்பா.
1: அதே நேரத்துல ஒரு மளிகை கடையில இருந்து காய்கறி வாங்கிட்டு வரோம், இல்ல மளிகை சாமான் வாங்கிட்டு வரோங்கிற போது இந்த இரு சக்கர வாகனங்கள்ல வருகிற நேரங்கள்ல அது கைப்பிடி அறுத்துக்கிட்டு கீழே கொட்டி

0: அது சிதைஞ்சு வீணாகிறது நாங்க சில நேரங்கள்ல கிராம பகுதியில் நாங்க பாக்குறோம். நம்ம உழைப்பு அதுல இருக்கக்கூடிய பணம் அதுல இருந்து வரக்கூடிய விரையம் அப்படின்னு என்னுடைய நெகிழி பயன்பாடுன்னு
1: சொன்னீங்கன்னா,
0: நான் கடைகளுக்கு போகிற போது எப்பயுமே நெகிழி வேணாம்னு சொல்லிடுவேன்.
1: சரி,
0: ஒரு இனிப்பு பொட்டலை வாங்கினா கூட அதனோட கொடுக்குற இனிப்பு அது வரக்கூடிய ஒரு நெகிழி வரை எனக்கு வேணாம்னு சொல்லிடுவேன்.
1: சரி, நல்ல விஷயம் தான்.
0: காய்கறிக்கு கடைகளுக்கு மளிகை கடைக்கு போறமே எப்பயுமே இந்த பை எடுத்து
1: போயிடுவேன்.
0: அங்க ஒரு நெகிழி ஒரு குடுன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன்.
1: நல்லது,
0: இந்த காலத்துக்குள்ள இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்.
1: அதே மாதிரி எல்லாருமே நடந்துகிட்டா நல்லா இருக்கும் இல்லையா?
0: அதே நேரத்துல மழை காலங்கள்ல இந்த வானொலி அப்படிங்கிற ஊடகம் ஒரு வானொலி பெற்று எடுத்து வருவேன். அது மழையில நனைஞ்சதுன்னா செயல் படிவம் கொடுக்காதுங்கிறதுனால அதுக்கு ஒரு நெகிழி பை எடுத்து வருவேன். கைபேசி இருக்கு, அது மழையில் நனைஞ்ச வீணாயிருந்ததுக்கு அதுக்காக ஒரு நெகிழி
1: வச்சிருப்பேன்.
0: அதே போல வந்து ஜிப்பு வச்சிருப்பேன், மேல பேண்ட் ஜிப்பு கவுன் ஜிப்பு மாதிரி. அது நனைஞ்சது மழையில் நனைஞ்சது சொன்னா எங்களுக்கு உபயோகத்துக்கு ஆகாது, அது காய வைக்கணும் பல இளைஞர்கள். இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்களுக்கு மட்டும்தான் நெகிழி நான் பயன்படுத்தின வழிய நெகிழி பயன்பாடுகள் குடும்பங்கள் குறைச்சிடுவேன்.
1: குறைக்கிறது நல்லது.
0: சமுதாயத்துக்கு என்ன கோளாறு, அது தவிர்க்கிறதுக்கான வழிகள் என்ன இருக்கு, அதை எப்படி குறைக்கலாங்கிறது நாம இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
1: கண்டிப்பா
0: நம்ம முன் உதாரணமா இருக்கணும். பெற்றவங்க முன் உதாரணமா இருந்தா மட்டும்தான் அவங்க நம்மளை பார்த்து நடந்துக்குவாங்க. நெகிழிங்கிறது சட்டே வந்து அழியாத ஒரு பொருள்.
1: கண்டிப்பா
0: அது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி இதுவே ஒரு நகராட்சிக்கு ஒரு ரொம்ப இடுவரை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இதனால இவர காலத்திலேயாவது நெகிழிய குடும்பமானவர்களே குறைக்கிறதுக்கான வழிகளை தேடுவோம், தவிர்க்கிறதுக்கான வழிகளை தேடுவோம். நம்ம போச்சின போதே அந்த சட்டப்பை துணிப்பை அப்படிங்கிற விஷயத்த நம்ம கவனத்தில் எடுத்துட்டு போவோம். அப்படி பாருங்களேன், ஒரு ஒரு ஒரு கோழிக்கறி ஒரு ஆட்டுக்கறி வாங்குறாங்க, அது ஒரு குண்டா எடுத்துட்டு போய் இவ்வளவு கப்பு மாதிரி எடுத்துட்டு போய் அதை பையில வச்சுட்டு எடுத்துட்டு வந்தா எவ்வளவு சுகாதாரமா இருக்கு, எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்.
1: கண்டிப்பா
0: அந்த பையில வச்சு வண்டியில மாட்டிட்டு வரணும், கைப்பிடி அறுத்துட்டு கிழ விழுந்தா
1: அது வீணா தானே போகும். வாங்குற பொருளை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம்,
0: பொருளும் வீணாகும். அது சாலையில சிதறி அதுவும் வீணா போயிடும்.
1: ஆமா,
0: அதனால நம்ம நெகிழி பயன்பாட்டை குறைப்போம். நம்ம இது மாதிரி நிறைய தலைப்புகளை கொடுக்கறோம், சமுதாயத்துக்கு இது மூலமா ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்ங்கிற எதிர்பார்த்தோடு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இதை பண்ணணும். குறிப்பா சொல்ல போனாமா, நான் ஒரு குற்றச்சாட்டு பேசி நீங்க நினைக்க வேண்டாம், அதிகமா நெகிழி பயன்பாடுங்கிறத கொண்டு வர்றது ஆண்கள் தான் அதிகம். நூற்றுக்கு ஒரு 70-80% ஆண்கள் தான் இந்த நெகிழி பயன்பாட்டை அதிகமா கொண்டு போறாங்க. பெண்கள் அப்படிங்கிற திருமதிகள் வந்து அவங்களுக்கு அந்த நெகிழி பயன்பாடுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. நெகிழிக்கு அவங்களுக்கு வேலையும் கிடையாது. அதனால நம்ம முன்னதமா இருக்கும் நெகிழி பயன்பாட்டை குடும்பம் குறைப்போம். நெகிழியில சமுதாயத்தை உருவாக்க என்னால முடியும் ஒரு எண்ணத்தை
1: உருவாக்கணும்.
0: எண்ணத்தை கண்டிப்பா உருவாக்கணும்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா
0: இப்ப நான் நகர பகுதியில் இருக்கிறேன், இங்க நான் இருக்கிற இடத்துல நிறைய நெகிழி முறைகள் நகராட்சிகள் வருது, குப்பை தொட்டிகள் இருக்கு. என்ன இருந்தோ ஒன்னும் மாற்றத்தை பார்க்க முடியல. இது எங்க கிராமங்கள் மாதிரி இந்த இடையூறுகளை பாக்குறோம். நிறைய நிறைய இது மாதிரி தொடர்கதியா போயிட்டு இருக்கு. தயாரிச்சு விற்பனைக்கு வந்த பிறகுதான் நம்ம தடை பண்ண நினைக்கிறோம். இந்த தயாரிப்புல ஒரு புள்ளி வச்சுட்டு சொன்னா நீண்ட நெடுநாள் வாழலாம்.
1: கண்டிப்பா நல்ல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி சார்.
0: நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: காலையில சாப்பிட்டீங்களாமா?
1: சாப்பிட்டோம் சார், சொல்லுங்க சார்.
2: சரிம்மா, இன்னைக்கு வந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்கம்மா, எத்தனைதான் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னால அந்த இருக்கிற இளைஞர்களுக்கு, தற்போது இருக்கிற இளைஞர்களுக்கு அது புரியுறது இல்ல. அது காரணம் என்னன்னாக்கா, அவங்க வந்து அப்படியே ஏதாவது ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா ஜாலியா பைக்ல போவாங்க, அப்படியே கையை வச்சுட்டு போவாங்க, அங்க குடுக்கறத வாங்கிட்டு வந்துருவாங்க.
1: நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லவே இல்லையே, எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?

0: சொல்லவே இல்லை.
1: உங்களுடைய அன்பின் மிகுதியால வந்து பேர் சொல்ல மறந்துடலாமா? சேலம் மாவட்டம் வாழப்பாடி மணிமா.
0: சரிங்க சார், சரிங்க சார், சொல்லுங்க உங்க கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுங்க.
1: அது ஒண்ணுமா, பசங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னு, வேலை சொன்னோம் அப்படின்னா பைய எடுத்துட்டு போறதுக்கு சிரமம் போட்டுக்கிட்டு அங்க கடையில பிளாஸ்டிக் கேரி பேக்ல கொடுத்தாங்களாம், வாங்கிட்டு வந்தாங்க, வாங்கிட்டு வந்துதாங்க அது உருப்படியா நம்ம வீட்டுக்கு வந்து சேருதா அப்படிங்கறதெல்லாம் வந்த பாலி தான் தெரியும். காரணம் என்னாக்கா பைக்ல வரும்போது ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன ஒரு பெல்ட்டோ ஆணியா அது கிழிச்சுது அப்படின்னா அப்படியே கிழிஞ்சு வேஸ்ட் ஆயிடுது. அதை வர வழியில அப்படியே கொட்டிடுது. அந்த பசங்க வந்து அதை குனிஞ்சு அல்றதுக்கு எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நேரா கிழிஞ்சு பையோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வந்தாங்க அப்படின்னாக்க அது எதுவும் தேவையில்லாத காரணங்கள் சொல்லி மறுபடியும் காசு வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. இது ஒரு பக்கமா, அதே மாதிரி எங்க கடையில இருக்கும்போது நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறோமா, அந்த கேரி பேக்ல வந்து அரிசி வாங்கிட்டு போகும்போது அப்படியே கடைக்கு முன்னாடியே அப்படியே வந்து ஓட்ட சின்ன ஓட்ட போட்டு எல்லாம் அரிசி அப்படியே கொட்டிட்டு அப்படியே அது மறுபடியும் அல்றதுக்குள்ள அவங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. பாதி எல்லாம் பாதி எல்லாமே போயிட்டாங்க. இது ஒண்ணுங்க. அப்புறம் சர்க்கரை எல்லாம் வந்து பெரும்பாலும் அந்த ஓட்டையில வந்து கீழே விழுந்ததுனாக்கா மேக்சிமம் அந்த சைக்கிள்ல வரும்போது பைக்ல வரும்போது அடிபட்டு கிழிஞ்சது அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த இது அல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. அல்றதுக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு அது அப்படியே கம்முனு போயிடுறாங்க. எத்தனைதான் நம்ம சொன்னோம் அப்படின்னாலும் அவங்களாம் பட்டு திருந்துற வரையில இதை திருத்த முடியாதுமா.
0: நம்ம முதல்ல திருத்திக்கிட்டோம்னாலே அடுத்தவங்க வந்து தானா திருந்துவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும்
1: அனுபவிக்கும் போது அதனுடைய அருமை என்னங்கறது தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொல்றத விட அவங்கள அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த அப்படி வந்து நம்ம இன்னொரு வேலை வைக்கும் போது அப்பா வந்து பைய போகும்போது பைய எடுத்துட்டு போறியாப்பா அப்படின்னாக்கா கொடுங்கப்பா கொடுங்கப்பா ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு போயிட்டு அந்த பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அதுல வந்து ஒரு நமக்கு 500 ரூபா வேஸ்ட் அப்படிங்கிற எண்ணத்துல வந்துருங்க.
0: ஆனா இன்னைக்கு வந்து முக்கியமா நிறைய பேர் வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நெகிழி பாட்டில்களை பயன்படுத்தாம ஸ்டீல் பாட்டில் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நெகிழியை பயன்படுத்தாம துணிப்பைகளை பயன்படுத்துறதுக்கும் இப்ப நிறைய பேர் அதை தொடங்கி இருக்காங்க இல்லையா? அப்ப இதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்கிட்டோம்னாலே கண்டிப்பா இது முடியும் நம்மளால.
1: ஆனா வந்து பாத்தோம்னா நீ வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி மணி நான் பேசுறேமா, அதே மாதிரி என் வண்டியில பாத்தீங்க எப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் பைய ஒன்னு தங்கிட்டுதான் இருக்கும். அது வேலை இருக்குதா இல்லையா, நம்ம ஏதாவது வேலைக்கு போனோம் அப்படின்னா அதுலதான் நம்ம பயன்படுத்தணும். கடையில உள்ள வேணும்னு சொல்லி சொல்லிடுறதுங்க.
0: நம்மள பார்த்து நாலு பேர் திருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதே மாதிரி பொருள் வாங்கும் போது நான் கேரி பேக்ல கொடுக்கும் போது வேணாங்க என் பையிலேயே போடுங்கன்னு சொல்லிடுவேன். நல்லது, அதே மாதிரி வந்து அதனுடைய நன்மை தன்மை தீமை என்னங்கிறது அங்க கடைக்காரங்க முன்னாடியே அவங்க 4 பேர்த்துக்கு தெரியுற மாதிரி சத்தம் போட்டு சொல்லிடுறது.
1: ஓரளவுக்கு முடிஞ்ச வரையில நான் வந்து எல்லாத்துக்கும் அந்த பொது சேவைங்கிற மாதிரி தன்னார்வலர் அப்படிங்கிற மாதிரி அதுலயும் நம்மளா முடிஞ்ச வரையில அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் என்னங்கறதெல்லாம் நம்ம சொல்லிட்டுதான் மறக்கிறோம்.
0: நல்ல சேவைகளையும் செஞ்சிட்டு இருக்கீங்க, நன்றி சார்.
1: ஆமா, வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி சார். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நண்பகல் இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், நெகிழியை தவிர்க்க நம்ம என்ன செய்யலாம்?
2: நீரின்றி அமையாது உலகம்னு சொன்னாங்க. அதாவது ஒரு காலகட்டத்துல இந்த நெகிழியால நீரே கிடைக்காதுன்னு சொல்றாங்க பாருங்க. நமக்கு வாழ்வாதாரமே நீர் தானேமா, எந்த நீருக்கும் வாழ்வாதாரம் நீர், அதே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்த நீரே கூட வந்து நெகிழியிலதான் அடுத்தடுத்து நமக்கு தராங்க பாருங்க, பாட்டில் வழியாக அப்புறம் பேக்கெட் வழியாக. அதை விட்டால் பால் பாருங்க தயிர் பாருங்க, நெகிழி பாட்டில தான் நெகிழி கவர்ல தான் தராங்க.
0: நம்ம முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும்னு நாம நினைச்சாலும் ஏதோ ஒரு வகையில நமக்கு அது வந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா?
2: எத்தனையோ வருஷமா நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்மளும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா ஒழிக்கவே முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா வந்து இப்ப நம்ம உணவகத்துக்கு போறோம் வைங்களேன், கைய வீசிட்டு போறோம், போறதே வந்து நாம வந்து வீட்டுக்கு அதாவது நம்ம ஏதாவது டீ ஏதாவது சாப்பிடுறது கூட அவங்க வந்து நெகிழிக்க டம்ளர் தான் கொடுக்குறாங்க பாருங்க. நெகிழி தமிழர்கள் வந்து

0: வந்து பார்சல் வாங்கிட்டு போறாங்க அவங்க, அதாவது ஒரு தொழிலகத்துல 5-6 பேர் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்சல் டீ வாங்கிட்டு போறாங்க, அது நெகிழி கவர்ல தான் வாங்கிட்டு போறாங்க. அது பார்த்ததுமே அருவறுப்பா இருக்கிறது. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மனசுக்கு கிளேசமா இருக்குது, இவங்க எதிர்காலத்தை பாழாக்குறாங்களே. அப்புறம் வந்து அந்த நெகிழியில வந்து அது ஹீட்டு, டீயில உள்ள ஹீட்டு படும்போது அதுவும் கரைஞ்சி அந்த குடிக்கிறவங்க வயிற்று வந்து எவ்வளவு உபாதைகளை உண்டு பண்ணும் பார்த்தீங்களா?
1: அதுக்கு என்ன செய்யலாம் அவங்களுக்கு, நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கலாம்?
0: அதாவது நாம வந்து அதாவது நான் அட்வைஸ் பண்றது, எந்த உணவகத்துக்கு ஏதாவது பொருள் அதாவது எதிர்பாராத விதமாக போகும்போது அவங்க கடையில வந்து நெகிழி பையில வச்சு கட்டி தந்தா கூட எனக்கு ஒரு சின்ன இலையில வச்சு காகிதத்துல மடிச்சு கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்ப நாம அந்த கடையில வாங்கதான் போகணும்னு சொன்னா இப்போ அப்புறம் என்னது, நம்ம டிஃபன் வாங்குறோம், சாம்பார் தராங்க, சட்னி தராங்க, அதற்கெல்லாம் வந்து நாம வந்து டிஃபனுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகலாம், இல்லாட்டா ஒரு பாட்பாட்டு கொண்டு போகலாம், சாம்பாருக்கு ஒரு சின்ன வாளி கொண்டு போகலாம், அப்புறம் சட்னிக்கு ஒரு சின்ன அது டப்பா கொண்டு போகலாம். அதாவது நம்ம வந்து அந்த ஸ்டீல்ல எவத்தில் வரலாம் கொண்டு போக முடியும், அப்படித்தானே?
1: ஆமா கண்டிப்பா.
0: ஆமா ஆமா, அதனால நாம வந்து ஆயத்தமாக போகும்போது பாத்திரங்களை கொண்டு போய் பொருட்களை வாங்கிட்டு வரலாம். ஒரு சிலர் வந்து திருமண வீடுகளும் சரி விழா வீடுகள்லயும் சரி சாப்பாடு முடிஞ்ச பிறகு மீதம் வந்தா அதே கூட இந்த இதுல இந்த பொட்டாரத்துலதான் கட்டி கொண்டு வராங்க பாருங்க. அது எதற்கு? நாம அதை கொண்டு வந்து அதுல அந்த அதாவது அந்த கொண்டு வந்து அது நமக்கும் வயிற்றுக்கும் உபாதை தருது. அப்புறம் நம்ம அதை கீழே கொட்டுறதே வந்து அதை வந்து இந்த கால்நடைகள் சாப்பிடுறதே அது அந்த கால்நடைகளோட வயிற்றுலேயே உபாதைகள் வந்து அதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு அகால மரணத்தை உண்டு பண்ணும்படியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால யாரு எங்கே போனாலும் சரி, ஒரு ஷாப்பிங் போனாலும் சரி, மஞ்சள் பையனா ஒரு கேவலமா நினைக்கிறாங்க, மஞ்சள் பைய கையில வச்சுக்கோங்க, கையில வச்சுட்டு வரும்போது வாங்கிட்டு வாங்குவோம். அப்புறம் நம்ம கடையில வந்து நெகிழி பைக்கும் அவங்க தனியா காத்து தானே போடுறாங்க. நம்ம வீட்டுல நிறைய பை இருக்கதான் செய்யுது, காட்டன் பை, அதை கொண்டு போய் வாங்கிட்டு வரலாம் தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆமா, அப்புறம் ஷாப்பிங் போறச்சு அப்படி கொண்டு போகலாம், இல்லட்ட கட்ட பை என்ன போய் ஜூட் பேக் நிறைய வந்துருப்பாங்க, விதவிதமா ஜூட் பேக் வந்துருக்குது. ஜூட் பேக் வந்து ஒரு காலகட்டத்துல ஜூட் பேக்ல நான்லாம் ஸ்கூல்ல படிக்கிறச்சே வந்து நிறைய பசங்க வந்து அலுமினிய பேகு, அப்புறம் வந்து டோல் பை இப்படி வரவங்க எனக்கு எங்க பாட்டியெல்லாம் வந்து ஜூட் பேக் தான் வாங்கி கொடுப்பாங்க. பசங்க எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க, சாக்கு பை கொண்டு வந்திருக்கான், சாக்கு பை வந்துருக்கணும். அந்த சாக்கு பை இப்ப எவ்வளவு உயர்வா இருக்கு பார்த்தீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆமா, அதனால வந்து நாம வந்து நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறது இல்லாம வருங்கால சந்ததியோடையும் ஆரோக்கியத்தை கெடுக்காம இருக்கணும்னு நாம நினைச்சிட்டு இருந்தா நாம நம்மளோட நம்ம முடிவு போறது. நம்ம சந்ததிகள் வளர்ந்து வளர்ந்து பள்ளிக்கு பெருகி எத்தனையோ தலைமுறைக்கு வருது, அந்த சந்ததிகள் வந்து துன்பங்களை அடைந்து நோய்க்கு ஆகி தண்ணிக்கு கஷ்டப்படாம இருக்குன்னா நெகிழி குறைபாடு நெகிழி பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி ஷாப்பிங் போறச்சு, ஹோட்டலுக்கு போறச்சு, எங்கே போனாலும் சரி ஒரு பாத்திரமோ ஒரு பையோ கையில வச்சு நம்ம வாங்கிட்டு வந்தா ரொம்ப உத்தமமா இருக்கும்.
1: நிச்சயமா நல்ல கருத்துக்கள், நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: திருவனை
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: பெரும்பாலும் இப்போ வந்து யாருமே பை துணிப்பையே எடுத்து போகிறது இல்லை, கடைவெளிகளை நிறைய
1: பார்க்குறேன்.
2: எது வாங்கினாலும் கையை வீசிக்கிட்டே போகிறாங்க, அப்படியே பொருள் கட்ட உடனே அவங்களும் அப்படியே ஒரு நெகிழி பையில் போட்டு கொடுத்துட்றாங்க, அப்படியே வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து எடுத்துக்கணும் யூஸ் பண்ணி, அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே தான் வீசிடுறாங்க. அதை மொத்தமாக வச்சிங்கன்னா போடுவோம் கொடுவோம்னு போட மாட்டேன்றாங்க. எங்கே போனாலும் ஊர்களுக்கு பஸ்ஸில் ஊருக்கு போகும்போது அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் ஓரத்துக்கடல இரு மரங்கள மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓரத்துல பார்த்தா எல்லாம் நெகிழி. அதே மாதிரி பெரிய பெரிய இந்த காக்கடை எல்லாம் தமிழ்நாட்டில் கூட சரி கிராமத்துலயும் சரி இந்த காக்கடை நீர் போட்டு வாய்க்க கட்டி விட்டுருக்காங்க இல்லைங்களா, அதுல பூரா எல்லாம் மிதக்குது, பூரா மிதக்குது, அதுதான் அடைச்சிக்குது. எங்க பார்த்தாலும் பாக்கறமே வழியாரு யோசனை பண்றது இல்ல. எல்லா இடத்துலயும் உணவுப் பொருட்கள் கூட எல்லாம் நெகிழி பயிர் தான் வருது, எல்லாமே சென்னையில இருந்து பருப்பு எல்லாம் சூப்பர் மார்க்கெட் வந்து எல்லாம் நெகிழி பயிர் தான் பாக்கெட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லா அதை தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒன்று
1: நீங்க பேசுறது சரியா வந்து கிடைக்கல, விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க சார்.
2: அப்படிங்களா?
1: ஆமாங்க சார், தள்ளி வந்து பேசுங்க, ஏன்னா சிக்னல் கிடைக்கலையா என்னன்னு தெரியல, பாருங்க.
2: ஆ, வந்து வரேன்.
1: ஆ,

0: ஹலோ,
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது, சொல்லுங்க.
0: எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பொருளுமே நெகிழி பையில தான் பேக் பண்ணி வச்சுக்கலாங்க.
1: அதை தவிர்க்க நம்ம என்ன செய்யலான்றத மட்டும் நீங்க சொல்லுங்க, சரிங்களா?
0: முதல்ல உற்பத்தி ஆகிறது, இவங்க உற்பத்தி ஆகிறத ஒரு ஒரு வெள்ளம் பெருகி வருதுன்னா வெள்ளம் பெருகி வருது.
1: ஹலோ, சரியா கிடைக்கல.
0: சரி மேடம், அப்புறம் பேசுறேன் மேடம்.
1: ஆ, நன்றி சார், நன்றி. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, இன்றைய நேயர் நேரத்தில் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்காங்க நேயர்கள் அத்தனை பேரும். 2275242205004313 என்ற குறியீட்டெண்களை முன்னிணைத்து அழைச்சி அதுக்கான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். எப்படின்னா, இப்போ வந்து நம்ம தண்ணி குடிக்க நம்ம கண்ணாடி அல்லது எக், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரங்கள் நம்ம பயன்படுத்தலாம். நெகிழி பாட்டில்களை நம்ம வந்து தவிர்த்திடலாம். உணவகங்களில் நம்ம போயிட்டு பார்சல்லாம் வாங்குறோம்னு சொன்னால் அந்த உணவை வாங்கிறதுக்காக வீட்டிலேருந்து பாத்திரங்களை எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்னு சொன்னாங்க சில நேயர். அதுவும் நல்லது தான். ஏன்னா அந்த பாத்திரங்களை கொண்டு போகும்போது நெகிழியை நம்ம தவிர்க்க முடியும் இல்லையா. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, இந்த நேயருடைய தொலைபேசி இணைப்பு சரியாக இல்லை, அதனால் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ.

0: நேயன் நேரத்தின் தலைப்பு, நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம்? நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அப்புறம்
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது எனக்கு தெரிந்த வரையில நான் என்ன சொல்றேன்னா, 1990 வரையிலும் நெகிழி என்ற பழக்கம் கிடையாது. பழசருக்கு போன வாங்க போனா நம்ம தெரிய கூட எடுத்துருக்கோம்.
0: எந்த ஊர்ல இருந்து எங்க யாரு பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லை.
1: சையது ஈடுபட்டிருந்து
0: பேசுறேன்.
1: இப்ப வந்து ஒரு பழசருக்கு வாங்கன்னா கிராமத்துல இருந்து நகர்புறத்துல இருந்து எல்லாமே ஒரு கூட எடுத்துட்டு போவாங்க. பேப்பர்ல ஹிந்து பேப்பர்லயோ ஆங்கில இதழ் பேப்பர்லயோ கட்டி கொடுப்பாங்க. பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க. அந்த பொட்டலத்தை வந்து சணல்ல கட்டி கொடுப்பாங்க.
0: ஆமா,
1: எல்லாருமே நீங்களும் வாங்கிருக்கீங்க, எல்லாரும் வாங்கிருப்போம். 90 வரைக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது.
0: கண்டிப்பா
1: சாக்கில போட்டு வச்சிருந்தாங்க பழசருக்கெல்லாம். இப்ப அப்படி கிடையாது, எல்லா இடத்துலயும் வந்து பழசரு கடையிலயும் அந்த 1 கிலோ 1 கிலோன்றது பொட்டலம் கட்டி வச்சிருக்காங்க. மிளகாயை தவிர அதுவும் இப்ப வந்து வந்துடுச்சுன்னு வச்சுங்க. ஹோட்டலுக்கு போனாலும் எலும்பு சாப்பாடு வாங்கணும்னா டிஃபன் கேரியர் எடுத்து அஞ்சு எடுக்க டிஃபன் கேரியர் வாங்கி போங்க. ஒன்னொரு வந்து சாப்பாடு, ஒன்னொரு வந்து சாம்பார் ரசம் மோர் பொரியல்னு வச்சிருப்பாங்க. பேப்பர் கிடையாது, கிட்டத்தட்ட அந்த கூட்டு பொரியல் வாங்கிக்குவாங்க. எடுத்துட்டு போனாதான் சாப்பாடுமா அது கொடுப்பாங்க. அதே மாதிரி டிஃபன் வாங்கணும்னா கூட அதுக்கும் ஒரு கேரிய இட்டி வாங்கறதுக்காக வாங்கி போவாங்க. பழைய இலையில கட்டி கொடுப்பாங்க. 90 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்.
0: அப்பெல்லாம் குறைவா இருந்தது இல்லையா? குறைவா இருந்தது நெகிழி பயன்பாடு.
1: எனக்கு தான் நான் சொல்லிட்டேம்மா, 90% கிடையாதுமா.
0: ஆமா,
1: எனக்கு தெரிந்து, ஏன்னா நானும் பழசரக்கு வாங்கியிருக்கேன்ல. ஹோட்டல்ல போய் நான் டிஃபன் வாங்கியிருக்கேன், சாப்பாடு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த அப்ப அது அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியம்? நம்ம சாப்பிட போனாலும் வந்து இப்ப வந்து சாப்பிட போனாலும் ஒரு தட்டுல நெகிழி பேப்பரை வச்சு சாப்பிடுறாங்க.

0: அதாவது சூடு பண்ணி சூடா ஊத்தணும்னா என்ன ஆகும்? அந்த விஷம் எல்லாம் நம்ம வீட்டுல தான் அந்த தயாரிப்பு முதல்ல வந்து அரசாங்கம் தடை பண்ணணுமா? அரசாங்கம் அதை தடை பண்ணாலும் எப்படியோ ஒரு விதத்துல அவங்க வந்து குறுக்கோயில வந்து வந்துடுறாங்க. அந்த அரசாங்கம் கூட வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து கண்காணிச்சு அதை தீஸ்தெல்லாம் பண்ணாங்க. மக்கள் வந்து விரும்பு வாங்குறாங்க எல்லாத்துக்கும் அந்த நெகிழ்ச்சி இல்லாம பயன்பாடு இல்லாம நாமளும் சரி எடுத்துட்டு நம்ம ஒருத்தனால என்ன எழுதிட்டு நம்மளும் வந்து நெகிழ்ச்சி பேப்பர்ல தான் வாங்கிட்டு வரோம். இது காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சுமா? ஒரே அடியா மறுக்க முடியாது. நாம ஒருத்தர் மறுக்கிறதால எல்லாமே வந்து செஞ்சுக்க முடியும். எல்லாரும் கையிலையும் நீங்க வந்து வெறும் கையோட தான் போறாங்க, வெறும் கையோட அந்த நெகிழ்ச்சி பேப்பர்ல தான் வாங்கிட்டு வராங்க.
1: இதை தவிர்க்கிறதுக்கு நாம என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் இல்லையா?
0: என்னதான் அரசாங்கம் செஞ்சு முயற்சி எடுத்தாலுமா அது குறுக்கு வயல ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து பார்த்துன்னா இருக்கோம். அரசாங்கம் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, போறாங்க தடை பண்றானுங்க, எடுத்துட்டு வந்துடுறாங்க, மறுபடியும் இவ்வளவுதான் அவங்களுக்கு கடத்த முடியும். கஞ்சா மாதிரி தான், கஞ்சா மாதிரி தான் எல்லாமே அப்படிதான். சிகரெட்டு கூட எடுத்துக்க சுகாதார மந்திரி தடை பண்ணாரு, சினிமாவில் கூட காமிக்கிறோம் புகை தடை செய்யப்பட்டதுன்ட்டு. தியேட்டர்ல உட்காந்து சிகரெட் குடிக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? இப்படி பொதுமக்கள் நாம தான் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணுமா? முடிய முடியாது, வாங்க முடியாதுன்ட்டு நம்ம தான் வந்து ஸ்ட்ரிக்டா மாறணும். ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டா போதுமா? எல்லாரும் சேர்ந்து போகணுமா?
1: எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த விஷயத்தை செய்தாதான் நம்ம வந்து பயன்பாட்டை குறைக்க முடியும் இல்லையா?
0: ஆமா, டிஃபன் வந்து நீ வெறும் தட்டுல கூட போய் கழுவிட்டு போய் ஒன்னும் தப்பு கிடையாது. அதே நெகிழ்ச்சி பேப்பர்ல சாம்பார் அது வந்து சூடா ஊத்துனா இட்லி சூடா பார்த்தா சாப்பாடு. அதே மாதிரி நெகிழ்ச்சி பேப்பர் வந்து வாழை இலை மாதிரி ஒரு கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அந்த நெகிழ்ச்சி பேப்பர்ல தான் போடுறாங்க சாப்பாடு. அரசாங்கமும் பொதுமக்கள் நம்ம வந்து கண்ணு காணாமதான் இருக்காங்க. இத்தனை தெரியும் திருமண வீட்டுல வந்து அந்த நெகிழ்ச்சி பேப்பர் அந்த வாழை இலையெல்லாம் போடுறாங்க சாப்பாடு. அதையும் நம்ம சாப்பிட்டு தான் வரும், நம்ம மறுக்கிறோமா? கிடையாது. அதனால நம்ம எவ்வளவு அதை வெட்ட வெட்ட வளர்ற மாதிரி வளர்ந்தான் இது குறையிற மாதிரி ஒண்ணும் தெரியலமா? உலகமே அந்த நெகிழ்வு பேப்பர் இருக்கு. ரெண்டாவது என்ன, அந்த நெகிழ்வு பேப்பர் தவிர நம்ம செல்போன் போற அந்த இதர பாகங்கள், டிவி இதெல்லாம் எங்க போகணும்? அந்த பாகங்கள் எங்க போறோம்? குப்பையில தான் போய் போறோம். இதெல்லாம் எதை வச்சு சொல்ல முடியும்?
1: என்ன வழியோ அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தவங்க செய்யறாங்க இல்லையே.
0: ஆராய்ச்சி பண்ணி கொண்டு
1: இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம வந்து அது மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, அது குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால முடிஞ்சதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்க செய்யல செய்யறாங்க அது வேற விஷயம் இல்லையா? அப்ப ஒருத்தவங்களை பார்த்தாது இன்னொருத்தவங்க கத்துக்குவாங்கல்ல?
0: அதான் நம்ம இல்லைன்னு சொல்றோம். ஒருத்தன் செஞ்ச ரைட்டு, நாம ஆரம்பத்துல அப்படிதான் செஞ்சிட்டு
1: இருந்தேன்.
0: போக போக பழகி போச்சு. என்னடா பண்றது, நம்ம வழி இல்லாததான் போக வேண்டியதா. ஹோட்டலுக்கு போய் எனக்கு நெகிழ்ச்சி பேப்பர் வச்சாருன்னா ரெண்டு மூணு தடவை சாரி தவிர வேற இல்லைன்னு போது எல்லா ஹோட்டலும் போனாலும் அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு சில ஹோட்டல்ல இன்னைக்கு இருக்கு இல்லைன்னு ஒரேடியா சொல்லிட முடியாது. வாழை இலை போட்டு போடுறாங்க. இன்னைக்கு வாழை இலை போட்டு என்ன எங்கேயோ இருக்கு வேலை, ஒரு கட்டு 3500 அந்த விலைக்கு வந்து கட்டுப்படி ஆகும் ஹோட்டல்ல இருக்கு. இப்ப விலைவாசி கூட அவங்க ஒண்ணும் கட்டுப்பட்ட சூழ்நிலையில அவங்களும் இருக்காங்க. அதாவது சப்ளையர் சாப்பிட்டது போகதான் மீதி அங்க முதலாளிக்கு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குமா, என்ன பண்ண முடியாது? காலத்தின் கோலம்
1: தவிர்க்கிறதுக்கான வழிகளை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க சரிங்களா? நன்றி சார், நன்றி. ஹலோ வணக்கம். ஹலோ
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
1: சொல்லுங்க.
2: நல்லா இருக்கா மேடம்?
1: நலமா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: நெகிழி தவிர்க்க வழிமுறைகள்.
1: ஆமா, என்ன செய்யலாம்?
2: ஆமா, இது வந்து நம்ம கையில தான் இருக்கு.

0: அரசு வந்து எத்தனையோ சட்டங்கள் போடுறாங்க, ஆனா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையினா அதை ஃபாலோ பண்றாங்க, அதுக்கு பிறகு சகஜமா போயிடுது. பழைய படி
1: அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, கண்டினியூவா பண்ணணும், தொடர்ந்து நம்ம செய்யும் போதுதான் அது வந்து வெற்றி பெறும்.
0: ஆனா கடைகள்ல ஹோட்டல்கள்ல டீ கடைகள்ல மளிகை கடைகள்லாம் சொல்றாங்க இனிமே நீங்க பையன் கொண்டு வரணும்ட்டு, அதுக்கு பிறகு அப்படியே எடுத்துட்டு போனா கூட அது திரும்ப என்ன செய்யறாங்கன்ட்டு அவங்க அதுலதான் போட்டு கொடுக்குறாங்க. இவங்களும் நம்ம மக்களும் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கு, அதாவது அழுப்பு தான் மேடம். நம்ம
1: சோம்பேறித்தனம், ஒரு ஒரு மனிதனுக்கும் சோம்பேறித்தனம் இருக்கிறதுனாலதான், அந்த சோம்பேறி இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே தடைபடுது. அப்ப அதை நாம வந்து முன்னாடியே நாம அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாலே, துணி பைய கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு அது வந்து பழக்கமாயிடும் இல்லீங்களா,
0: பழக்கமா போயிடுமா. அது பழக்கத்தை கொண்டு வந்தானே அந்த அரசு போட்ட இதை வந்து திரும்ப என்ன செய்யறாங்க, அப்படியே ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாம விட்டதுனால கடைகள்ல திரும்பவும் நம்ம போயிடுறப்ப இந்த இதான் போட்டு கொடுக்குறாங்க எல்லா டைமே.
1: நம்ம கேக்கலாமே, நம்ம கேட்டு கூட வாங்கலாம் இல்லையா, இல்லைங்க எனக்கு பையிலே கொடுங்கன்னு கூட கேட்டு வாங்கலாம்ல.
0: ஆமா, இது மனித உடலுக்கு பெரிய தீங்கு விளைக்குது, மனித உடலுக்கு மட்டும் இல்ல விலங்குகளுக்கே பெரிய ஆபத்து.
1: நிச்சயமா
0: இந்த இது நெகிழி பைகள்னால, அதாவது வந்து அந்த அது சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த பையன் சேர்ந்து போறப்ப அது வயிறுலாம் போய் அடைச்சுக்கிட்டு உயிரிழப்புகள்லாம் வந்துருது.
1: அதனால
0: வந்து நம்முடைய அரசு இது பண்ணாலும் நம்ம மக்கள் வந்து அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமா அந்த நெகிழியை தவிர்த்திடலாம்.
1: நிச்சயமா சார்,
2: நெகிழியை
1: தவிர்க்க என்ன செய்யலாம்?
2: நெகிழியை தவிர்க்க வீட்டிலிருந்து பெரும்பாலும் பாத்திரம் கொண்டு போற பழக்கம் இப்போ கொஞ்சம் வந்துட்டு நாங்களா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். கடைகளுக்கு பாத்திரம் வாங்கும் போது கொடுமான வரைக்கும் வீட்டுறதே கொண்டு போங்க. அந்த நெகிழி வந்து எதிர்கால சமுதாயத்திற்கு நாம் தரும் மிகப்பெரிய ஆபத்து.
1: ஆமா கண்டிப்பா,
2: மண்ணோட மண்ணா மக்கள்
1: மக்காதது,
2: அதெல்லாம் மக்காத பொருள் இந்த நெகிழி பை. நெகிழி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கடையில பயன்படுத்துறத விட உற்பத்தி பண்ற கொஞ்சம் குறைச்சாலே ஓரளவுக்கு இது கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாங்கிறத நான் நினைச்சேன். உற்பத்தி பண்றது குறைச்சா பெரும்பாலும் கிடைக்காது, வீட்டுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா துணி பையோ மஞ்சள் பையோ கொண்டு போயிருவோம். ஒரு எல்லாரையும் குறைச்சல, அப்படியே ஒரு சிலவங்க வந்து கடையில பார்சல்ல வாங்கணும்னு அப்படி போயிருந்தாங்க, சிலர் வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிடுறாங்க, சில பேர் வந்து வீட்டுல இருந்து கொண்டு போய் வாங்குற பழக்கம் ஒரு சிலர்கிட்ட இன்னும் இருக்கு. அத வந்து எல்லாருமே கடை மாற்ற வந்து நம்மிடமிருந்தான் தொடங்கணுங்கிறதா என்னோட அன்பான வேண்டுகோள்.
1: நிச்சயமா சார்,
2: கூடுமான வரைக்கும் நம்ம நெகிழி பையை பயன்படுத்தாம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம எதிர்கால சந்ததியினருக்காக, நாம நம்மளுடைய காலத்துல ஒரு காலம் எப்படியோ வாழ்ந்துட்டு சொல்லுவாங்க, எதிர்கால சந்ததியினருக்கு ஏதாவது விட்டுட்டு போனா நெகிழி பை பயன்படுத்தாம இருக்கணும்னு தான் என்னுடைய கருத்து.
1: நல்ல கருத்து, நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
1: ஹலோ வணக்கம். வணக்கம்
3: வணக்கம், நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
3: அதாவது நெகிழி பை ஒரு பாடல் எழுதியிருக்கேன். நெகிழி பைகளை முற்றும் அழித்திட துணிப்பையை அனைவரும் கையில் தூக்குவோம், இன்றைய துன்பத்தை துடைப்பதற்கு வழிவகுப்போம். ஓ நெகிழி பைகளை முற்றும் அழித்திடமலை வந்து சேர்கையில் மண்ணினுள்ளே நுழையாமல் தடைபடுதே, இதனால் பூமியில் தண்ணீர் பஞ்சம்தான் மக்களுக்கு வந்த வண்ணம் இருக்கிறதே. நெகிழி செய்வதான் இல்லா உலகினீர் படிப்பதற்கு அனைவரும் சேர்ந்து ஒன்றாயிணைந்து செயலில் இறங்குவோம். நெகிழி பைகளை முற்றும் அழித்திட துணிப்பையை அனைவரும் கையில் தூக்குவோம், பூமியின் துன்பத்தை துடைப்பதற்கு வழிவகுப்போம். குப்பைகள்தான் கோபுரம் ஆனதே, நிலமங்கை மூச்சமுட்டி பாடுகிறான், வெள்ளம் வருகையில் ஏதோ மூளையில் சாக்கடை அடித்து வீட்டினில் நுழைந்து நோய் பெண்ணி தாக்குமே. நெகிழி பைகள்

0: சமம் அளித்திட உன் பெயை அனைவரும் கையில் பூமியின் துன்பத்தை துடைப்பதற்கு வழிவகு போது.
1: நல்ல பாடல், நல்லாவே பாடிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களை பாடல் மூலமா தெரிவிச்சிட்டீங்க.
0: நகிலி பையில நம்ம வாங்கக்கூடாது, வாங்குறத தவிர்க்கணும். எங்க போனாலும் மஞ்ச பைய இது கட்ட பைய எடுத்துட்டு போகணும். அந்த பை ஒரு பை கூட ஒரு சாக்கடையை அடைச்சு வெள்ளத்தை வீட்டுக்குள்ள கூட வரல வச்சிருவோம் இல்லையா. அதே மாதிரி அழிவுகளை கட்டி தூக்கி எறியும் போது, சாக்கடைக்குள்ள எறியும் போது அது வந்து பல உயிருக்கும் சேதம் அளிக்குது. அதுகளை சாப்பிட்டு பல உயிர்க்கும் இறக்குது. காடுகளில் கூட கொண்டு போய் நெகிழி பைகளை கொண்டு போட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நெகிழி பை நம்ம வாங்காம இருக்கிறது சிறப்பா இருக்குங்கிறது. நன்றி,
1: நன்றி சார். நன்றி மேடம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வாரியங்கள் என்ன குழந்தைநாதன்
1: சொல்லுங்க.
2: ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிச்சாலே போதுமா?
1: கண்டிப்பா,
2: யாரையும் நம்ம குற்றம் சொல்ல வேண்டியல. இன்னைக்கு மழை போயிட்டு போன காரணமே அந்த நெகிழியினாலதான்.
1: கண்டிப்பா
2: உண்டுங்களா இல்லைங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதனால யாரையும் வந்து நம்ம பிரசாங்கத்தையும் குறை சொல்ல வேண்டியல. யாரையும் போய் இவங்க அப்படி இருக்கணும் அவங்க இருக்கணும் யாரையும் போய்
1: எல்லாராலையும்
2: இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 100 நடை வெளியில போறோம்னா பைய பயன்படுத்துறோம்னா ஒரு 5 நடையாவது மஞ்ச பைய பயன்படுத்தணும்.
1: கண்டிப்பா.
2: இப்ப கூட பாருங்க என் வண்டியில எந்த நேரமும்
1: நடந்த
2: ஒரு சம்பவம். அது ஒரு நெகிழி பையில எடுத்துட்டு போறாரு. அதுவே இப்ப ஒரு மஞ்சள் பையில எடுத்துட்டு போயிருந்தோம்னா நீங்க எவ்வளவு பயணம் போனாலும் சரி அது பிச்சுக்கு உள்ளாது.
1: கண்டிப்பா.
2: அதனால எல்லோரும் மஞ்சள் பையை பயன்படுத்துவோம், நெகிழிய ஒழிப்போம். இதான் குழந்தை கருத்து. வாய்ப்பு. நன்றிமா.
1: நன்றி சார. நன்றி.
2: நன்றி.
1: இன்றைய நேர் நேரத்தில் நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான கருத்துக்களை வந்து நிறைய நேயர்கள் அழகா சொல்லிட்டு வர்றாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நிறைவு நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புதுவையிலிருந்து ஆசை கம்பி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது நம்ம இவ்வளவு நேயர்கள் பேசியது எல்லாம் கேட்டோம், எல்லா கருத்துக்களும் அவங்க சொல்லிட்டாங்க. மாற்றுக்கு நம்ம வந்து போகும்போது துணிப்பை எடுத்துக்கொள்ளவும் சார், அதெல்லாம் ஓகே தான். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது சில இடங்களில் துணிப்பை எடுத்து போறது பாக்குறோம். ரொம்ப அது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் நடக்குது. அதே நேரத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கறிக்கடைகள் எல்லாம் பார்த்தோம்னா, இப்ப எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, கறி வாங்க போகும்போது பாக்கிறது போறாங்க. அந்த பாத்திரத்தை பார்த்தோன்னே கறி கணக்கு
0: சுருக்கமா சொல்லி முடிச்சிருங்க.
1: இந்த வீட்டு இது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மாற்று வந்து எல்லாம் பிளாஸ்டிக் பதிலா இப்ப சில்வர் வந்துருச்சு.
0: ஆமா, அதை பயன்படுத்தலாம். மிக்க நன்றி சார், நன்றி.
1: அதே மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடு வரணும். நம்ம அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யும் போதுதான் இதை ஒழிக்க முடியும்.
0: கண்டிப்பா,
1: மாற்று ஏற்பாடு ஒன்றுதான் இதுக்கு சரியான தீர்வு. அது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஒன்னொன்னுக்கும் ஒரு மாற்று ஏற்பாடு
0: கண்டுபிடிக்கணும்.
1: ஆமா, அதை கண்டுபிடிச்சு அது மாற்று ஏற்பாடு செய்யும் போது.
0: மிக்க நன்றி சார். இன்றைய நேர் நேரத்தில் இதுவரை நெகிழியை தவிர்க்க என்ன செய்யலாம் என்ற தலைப்பில் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி பூங்குழலி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:13.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் குறித்த சித்திரம் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் கடல் மட்ட உயர்வு எனும் பேராபத்து. வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: அறிவியல் முத்துக்களில் இன்று நாம் காண இருப்பது கடல் மட்ட உயர்வு எனும் பேராபத்து. 2015 செயல்பாட்டுக்கு வந்த பாரிஸ் காலநிலை ஒப்பந்தப்படி உலகளாவிய சராசரி வெப்பநிலை உயர்வு 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இப்போதே 1.2 டிகிரி செல்சியஸ் உயர்வை நாம் தொட்டுவிட்டோம். ஒருவேளை காலநிலை மாற்றத்தை நாம் கட்டுப்படுத்தினால் கூட கடல் மட்டம் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது என்கிறது டர்ஹாம் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கிறிஸ் ஸ்டோக்கின் தலைமையிலான ஆய்வுக்குழுவினரின் ஆராய்ச்சி கட்டுரை. நேச்சர் 2025 மே இதழில் வெளியிடப்பட்ட கட்டுரை இது. கடல் மட்ட உயர்வை பற்றிய முந்தைய கணிப்புகளில் பனிப்பாறைகள், பனித்தகடுகள் எந்த அளவுக்கு உருகும் என்பது துல்லியமாக அளக்கப்படவில்லை. இந்த ஆய்வுக்குழுவினர் கிரீன்லாந்திலும் அண்டார்டிகாவிலும் பனித்தகடுகள் குறித்து விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள். சமீபத்திய தரவுகள், பண்டைய காலநிலை ஆவணங்கள் பனித்தகடுகளின் உருகுதல் பற்றிய கணித கணிப்பொறி மாதிரிகள் ஆகியவற்றையெல்லாம் தொகுத்து பொருத்தி பார்த்ததில் முந்தைய கணிப்புகள் மிகவும் குறைவான மதிப்பீட்டையே முன்வைத்துள்ளன என்பதை இக்குழுவினர் கண்டறிந்தனர். கடந்த கால ஆய்வுகளில் சொல்லப்பட்டதை விடவும் கடல் மட்ட உயர்வு மிக அதிகமாக இருக்கும் என்றும், குறிப்பாக உச்சப்புள்ளி டிப்பிங் பாயிண்ட்

என்று அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை பல பனித்தகடுகள் தாண்டிவிட்டன என்றும் இவர்கள் சொல்கிறார்கள். பனித்தகடுகளின் இன்றைய நிலை பற்றி பார்த்தோமானால், 1990களில் தொடங்கி இப்போது வரை கடந்த 36 ஆண்டுகளில் பனித்தகடுகள் உருகும் அளவு 4 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. ஒரு காலத்தில் வெப்பத்தால் ஏற்படும் விரியும் தன்மையே கடல் மட்டம் அதிகரிக்க காரணமாக இருந்தது. இப்போது பனித்தகடுகள் உருகுவது முக்கிய காரணமாக மாறிவிட்டது. காலநிலை அறிவியலில் உச்சப்புள்ளி என்கிற பதம் அடிக்கடி பயன்படுத்தப்படும். மேஜை மீது ஒரு கோப்பையை வைத்திருக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளிம்பு நோக்கி நகர்த்துகிறோம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். விளிம்புக்கு மிக அருகில் வந்த பிறகு நமது விரல் நுனி லேசாக பட்டால் கூட கோப்பை விழுந்துவிடும். விழத் தொடங்கிய பின்பு அதை நாம் தொடாவிட்டால் கூட அது விழுந்து கொண்டேதான் இருக்கும். அது மட்டுமல்ல, விழத் தொடங்கிய பின்னர் அதை நாம் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர பெருமுயற்சி தேவைப்படும். எந்த ஒரு நிலையை எட்டிய பிறகு ஓர் அமைப்பு தானாகவே சீர்குலையுமோ அதை உச்சப்புள்ளி என்பார்கள். கிரீன்லாந்து, மேற்கு அண்டார்டிகா போன்ற பல இடங்களில் பனித்தகடுகள் இந்நிலையை எட்டிவிட்டன. ஓர் இடத்தில் பனி உருகும்போது அங்கே பல்வேறு சிறிய மாற்றங்கள் நிகழும். இது பனி உருகுவதை அதிகரிக்கும். உதாரணமாக, ஒரு பனித்தகட்டின் மேற்பரப்பு உருகிய பின்னர் அதன் உயரம் குறையும். இதனால் கூடுதலான வெப்பக்காற்று மேற்பரப்பின் மீது படும். பனி மேலும் உருகும். சில நேரம் ஒரு பனிப்பாறை உருகி வேகமாக கடலில் விழும்போது அதை சுற்றியிருக்கும் பிற பனிப்பாறைகள் உராய்வினாலேயே உடையத் தொடங்கும். இதுவும் பனிப்பாறை உருகுதலை அதிகரிக்கலாம். இதுபோன்ற நிகழ்வுகள் பாதிப்புக்கான காரணம் விலகிய பின்னும் கூட பாதிப்பை தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடியவை. இதை தக்க வைப்பு விளைவு என்பார்கள். பொதுவாக பனிப்பாறைகள் உருகுவது மிகவும் மெதுவாக நடக்கும். ஆனால் ஓர் உச்சவரம்பை தாண்டிவிட்டால் ஒரு வாழ்நாளுக்குள் நாம் பார்த்துவிடக்கூடிய வேகத்தில் அவை நிரந்தரமாக உருகிவிடும். தக்க வைப்பு நிகழ்வே இதற்கு முக்கிய காரணம். பனிப்பாறைகளை பொறுத்தவரை வெப்பநிலையும் தக்க வைப்பு விளைவை ஏற்படுத்தலாம். 1.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வு என்பது இந்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய உச்சவரம்புக்கு மிக அருகில் இருக்கிறது. இதனால் ஏற்கனவே பல பனிப்பாறைகள் தக்க வைப்பு விளைவில் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. தற்போதைய நிலையில் உருகத் தொடங்கிவிட்ட பனிப்பாறையின் கூடுதல் வீழ்ச்சியை மட்டுமே நம்மால் தடுக்க முடியும். தற்போது ஆண்டுக்கு 4.5 மில்லிமீட்டர் என்கிற அளவுக்கு கடல் மட்டம் உயர்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் பெரும்பாலான பனித்தகடுகள் உச்ச புள்ளிக்கு போகும். இதை தவிர கடல் நீரின் வெப்பம் அதிகரிப்பதால் வெப்பத்தால் ஏற்படும் கடல் நீர் விரிவடைதலும் ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. வெப்ப விரிவடைதல், பிற பனித்தகடுகள் உருகுதல், கிரீன்லாந்தில் ஏற்படும் பாதிப்புகள், அண்டார்டிகாவில் ஏற்படும் பாதிப்புகள் என எல்லாவற்றையும் சேர்த்தால் கடல் மட்டம் பல மடங்கு உயரலாம். 2100ஆம் ஆண்டுக்குள் 0.7 மீட்டர் வரை கடல் மட்டம் அதிகரிக்கலாம் என்று கணித்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக நிகழக்கூடிய மாற்றம் என்பதால் இதை கமிட்டேடு சீ லெவல் ரைஸ் என்று அழைக்கிறார்கள். ஒருவேளை சராசரி வெப்பநிலை உயர்வு என்பதை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்தி வைத்தால் மட்டுமே 0.7 மீட்டர் கடல் மட்ட உயர்வு சாத்தியப்படும். இல்லாவிட்டால் உச்ச புள்ளியின் தாக்கம் பல மடங்கு பெருகும். பல இடங்களில் குறைந்தபட்சமாகவே 1 மீட்டர் உயரம் வரை கடல் மட்டம் அதிகரிக்கும். இதனால் கடலோரத்தில் வசிக்கும் 500,000 பேர் வேறு இடங்களுக்கு குடிபெயரும் கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். இது மட்டும் நிகழ்ந்துவிட்டால் தயார்படுத்தி கொள்ளவும் தகவமைத்து கொள்ளவும் நமக்கு வாய்ப்போ அவகாசமோ இருக்காது. ஏற்கனவே 1.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வை எட்டிவிட்டோம் என்பதால் கடல் மட்ட உயர்வை

ஓரளவுக்கு மேல் தடுக்க முடியாது. ஆனால் இதன் அதிகபட்ச விளைவுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் என்ன வெப்பநிலை தேவைப்படும் என்பதையும் ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். 1 டிகிரி செல்சியஸ் என்பதே சரியான இலக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை தாண்டிவிட்டால் ஆபத்து நேரலாம். கடல் நீர் உட்புகுதல், நிலத்தடி நீர் பாதிப்பு, கடலோர மக்களின் இடப்பெயர்வு, கடலோர நகரங்களில் பொருள் இழப்பு பாதிப்பு என கடல் மட்ட உயர்வால் ஏற்படும்

0: நிலத்தடி நீர் பாதிப்பு, கடலோர மக்களின் இடப்பெயர்வு, கடலோர நகரங்களில் பொருள் இழப்பு பாதிப்பு என கடல் மட்ட உயர்வால் ஏற்படும் பிற பிரச்சனைகளுக்கும் நாம் தயாராக வேண்டும். இவ்வாறு நாம் செய்யவில்லை என்றால் 2050க்குள் கடலோர நகரங்களில் வெள்ளத்தால் மட்டுமே ஏறக்குறைய 86 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இழப்பு ஏற்படலாம் என்கிறார்கள் ஆய்வுக்குழுவினர். ஓரளவுக்கு மேல் கடல் மட்டம் உயர்ந்துவிட்டால் சிறிய முன்னேற்பாடுகளால் பாதிப்பை தடுக்க முடியாது. பெரிய தீர்வுகள் தேவைப்படும். அதற்கு முதலீடு செய்யவும் அரசுகள் தயாராக இருக்க வேண்டும். ஏற்கனவே கடல் மட்ட உயர்வை எதிர்கொண்டு வரும் நாடுகள் இதில் முன்னோடிகளாக செயல்பட்டு பிற நாடுகளுக்கு உதவுவது அவசியம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடல் மட்ட உயர்வு என்பது எதிர்காலத்தில் நிகழக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அது ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் அது ஆபத்தான நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே உண்டான மாற்றங்களால் ஏற்படவிருக்கும் பாதிப்புகளுக்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நம் முன்னால் 2 பெரிய சவால்கள் இருக்கின்றன. முதலாவது, குறைந்தபட்சம் 1.2 டிகிரி செல்சியஸ் என்கிற அளவுடனாவது வெப்பநிலை உயர்வை நிறுத்தி வைப்பது. இரண்டாவது, வெப்பநிலை உயர்வை 1 டிகிரி செல்சியஸாக குறைப்பது. துயரம் என்னவென்றால் இந்த 2 சவால்களையும் துளியும் கண்டுகொள்ளாமல் உலக நாடுகள் தொடர்ந்து புதைப்படிவ எரிபொருளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. எப்படியும் 1.5 டிகிரி செல்சியஸ் என்ற உச்ச வரம்பை எட்டி விடுவோம் என்றும் அதையும் முன்பு கணித்ததை விட குறைவான காலத்திலேயே எட்டி விடுவோம் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. பற்றி எரிந்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டில் எந்த ஓர் அதிகாரமும் பாதுகாப்பும் இன்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களைப் போல உலக மக்களின் நிலை மாறிவிட்டது. இந்நிலை மாற வேண்டுமானால் உலக நாடுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து எரிபொருள் பற்றிய முக்கியமான முன்னெடுப்புகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டாக வேண்டும். இதுவே அதற்கு சரியான தீர்வாக அமையும்.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை கடல் மட்ட உயர்வு எனும் பேராபத்து. வாசித்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது இந்தியாவின் கனவு திட்டம் ககன்யான் குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

ககன் யானை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம கட்டுரையை இன்றைக்கி தயார் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு ஒரே ஆள் நம்ம கோபால் சார் தான். சரி, இன்றைக்கி வீட்டில் போயிட்டு பார்த்துட்டு எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுன்னு வருவோம்.

0: அப்பாடா, ஒரு வழியாக வீடு வந்துட்டோம். சார் இருக்கிறா தெரியல. சரி, பெல் அடிச்சு பார்ப்போமே. கோபால் சார், கோபால் சார்,
1: யாரு? சந்துரு குரல் மாதிரி இருக்கு. கதவு திறப்போம். வாப்பா சந்துரு.
0: வாங்க சார், வாங்க சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: சரிப்பா,
1: என்ன பார்க்க வந்திருக்க?
0: ஆமாம் சார், காலேஜில் ஒரு கட்டுரை ஒன்று தயாரிக்கணும்.
1: சரி,
0: ககன்யான் திட்டம் சார் தலைப்பு.
1: ஓஹோ, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இந்தியாவுடைய கனவு திட்டம் ககன்யான்.
0: ஆமாம் சார், இந்த அறிவியல் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
1: சரி
0: சரி, அதான் உங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சுனா நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்களா?
1: சரிப்பா சரிப்பா, இப்போ என்ன வேணும் பா, வந்து உட்காரு.
0: ஆ சரி சார்.
1: சோபால உட்காருப்பா. காஃபி குடிக்கிறியா இல்லை கூழ் குடிக்கிறியா?
0: சார் உங்களுக்கே தெரியும், நான் எப்பவுமே கூழ் தான் குடிப்பேன்.
1: சரிப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் கூழ் ஏற்கனவே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்.
0: அப்படியா?
1: அதை கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சிடறேன்.
0: சரி சரி சரி,
1: கொஞ்சம் ஜில்லு போகட்டும். நீ அது வரைக்கும் கேள்வியை கேளுப்பா.
0: ஆ சரி சார். இன்னைக்கு நிறைய கேள்விகள் சந்தேகமாக இருக்கு சார்.
1: சரிப்பா,
0: எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லிடுங்க சார். எனக்கு
1: சொல்லுப்பா.
0: இந்தியாவின் விண்வெளி பயணம் எப்போ தொடங்கியது சார்?
1: விண்வெளியை வெல்வது என்பது அறிவியலை மட்டுமல்ல,

0: தன்னம்பிக்கையையும் உயர்த்துவதாகும் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. நம்ம நாட்டுடைய விண்வெளி பயணம் 1975 ஆண்டு முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை விண்ணில செலுத்தியதன் மூலம் தொடங்குனுச்சுப்பா.
1: ஓஹோ, அப்புறம் சார் இந்தியாவின் சாதனைகள் எது இதெல்லாம் சொல்லலாம்?
0: சந்திரயான் 1, 2, 3
1: ஆமா,
0: இது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுவும் சந்திரயான் 3 இருக்குல்ல, 2023 அது நிலவின் தென் துருவ பகுதியில விண்கலத்தை மெதுவா இறக்கி, அப்புறம் உலகிலேயே இந்த சாதனை, அதாவது குறிப்பா தென் துருவத்துல போய் ஒரு விண்கலத்தை இறக்குன சாதனை இருக்குல்ல, அதை படைச்ச முதல் நாடு அப்படிங்கிற வரலாற்று பெருமை இந்தியாவுக்கு கிடைச்சது.
1: சபாஷ்.
0: ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி மங்கள்யான் 2014 போய் சேர்ந்தது. முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் ஆசிய நாடும், உலகத்துல வந்து முக்கியமான ஒரு நாடும் நம்ம நாடா. குறைந்த செலவுல, மிக குறைந்த செலவுல இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமா நடந்ததுப்பா.
1: ஓஹோ.
0: அப்புறம் ஏற்கனவே சந்திராயன் 3 சொன்னேன் இல்லையா, சந்திராயன் 1, 2008 நிலவுல நீர் மூலக்கூறுகள் இருப்பத முதல் முறையா கண்டறிஞ்சு உலகத்துக்கு அறிவிச்சோம்ப்பா. இவ்வளவு சாதனைகள் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது சந்திரயான், மங்கள்யான், ஆதித்யா L1 சூரியனை ஆராய்ச்சி பண்றதுக்கு கூட நம்ம விண்கலத்தை அனுப்பியிருக்கோம்ப்பா.
1: சூப்பர் சூப்பர்.
0: ஆமா, இவ்வளவு சாதனைகளை இந்தியா படைச்சு உலகத்துல ஒரு பெரிய நாடா நம்ம உருவாயிட்டு இருக்கோம்.
1: அப்புறம் நம்ம விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட பேர் என்ன சார்?
0: இஸ்ரோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம தமிழ்ல வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இதுதான் வந்து இஸ்ரோ. இவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போக நம்ம வந்து இந்த PSLV, GSLV, இந்த ராக்கெட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள். அப்புறம் உள்நாட்டிலேயே வந்து இந்த விண்கலத்துக்கு இந்த கிரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பம், அதாவது திரவ வந்து எரிபொருளை பயன்படுத்துறது, அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து வெளிநாட்டோடைய உதவி என்று நாமளே செய்யறதுக்கான வசதி எல்லாம் பண்றாங்கப்பா. பல்வேறு சாதனைகளை இஸ்ரோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய முக்கியமான எதிர்கால கனவு திட்டம் தான் ககன்யான்.
1: இப்பதான் சார் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். இதுதான் சார் நான் கேட்கணும்னு பார்த்தேன். ககன்யான் திட்டம்னா என்ன சார்? அதனுடைய பொருள் சொல்லுங்க, அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் எனக்கு.
0: ககன்யான் அப்படிங்கிறது வெறும் விண்கலம் இல்ல, இந்தியாவின் அறிவியல் திறன், அப்புறம் தொழில்நுட்ப முன்னேற்றம், அப்புறம் தேசிய பெருமையை உலகுக்கு எடுத்து காட்டும் ஒரு மாபெரும் முயற்சி பாது.
1: ஓஹோ,
0: இந்த திட்டம் வெற்றியடைந்த பிறகு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளுக்கு அடுத்ததா தனது சொந்த தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் 4வது நாடாக நம்ம இந்தியா உருவாக போகுதுப்பா.
1: அப்பா அருமாக்கு, நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
0: ஆமாப்பா. அப்புறம் ககன்யான் அப்படின்னா சொல்லுக்கு ஒரு பொருள் எல்லாம் கேட்டியே.
1: ஆமாமா.
0: ககன் அப்படின்னா வானம் அல்லது விண்வெளி அப்படின்னு பொருள்ப்பா.
1: ஓஹோ.
0: யான் அப்படின்னா வாகனம் அப்படின்னு பொருளு. விண்வெளி பயண வாகனம் அப்படின்னு இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம், அல்லது வானத்தை நோக்கி செல்லும் வாகனம் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம்ப்பா.
1: சரி சரி, நோக்கம் கேட்டேன்.
0: இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்திய விண்வெளி வீரர்களை பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் மேல போய் பூமியோடைய பூமி சுற்றுப்பாதை இருக்குல்ல, அங்க வந்து தங்க வச்சு அது சில நாட்கள் தங்கியிருப்பாங்கப்பா. அப்புறம் பாதுகாப்பா அவங்கள மீண்டும் பூமிக்கு தரைக்கு கொண்டு வரணும்.
1: ஓஹோ,
0: அதுக்காக தான்ப்பா இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பல்வேறு ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குது.
1: பரவாயில்ல. இந்த ககன்யான் திட்டம் எப்போ தொடங்கினாங்க சார்?
0: இந்த திட்டம் 2018 நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியால அறிவிக்கப்பட்டுச்சுப்பா. இது என்னன்னா 2027 இருக்குல்ல, அதுல வந்து இந்த திட்டத்தை முழுமையா செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டு இருக்கு. இந்த திட்டம் 2035 பாரதிய அந்தரிக்ஷ் அப்படிங்கிற விண்வெளி நிலையத்துக்கு அடித்தளமிடும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கப்பா. ஆமா, இந்திய மண்ணில இருந்து இந்திய விண்கலம் மூலம் 3 இந்திய விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி 3 நாட்கள் பூமிக்கு வெளியே அவங்க

0: வந்து விண்கலத்திலேயே சுற்ற விட்டு மீண்டும் அவர்களை பாதுகாப்பா பூமிக்கு கொண்டு வருவதுதான் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தின் நோக்கம்பா.
1: ஓஹோ, ரொம்ப அருமையான திட்டமா இருக்கு சார். சார், இந்த திட்டம் ஏன் தொடங்கி இருப்பாங்க?
0: இந்தியாவில் மனித விண்வெளி பயண தொழில்நுட்பத்தை உருவாக்குதல், விண்வெளியில் மனிதர்கள் வாழும் சூழ்நிலைகளை ஆராய்தல், எதிர்கால விண்வெளி நிலையம், அப்புறம் சந்திரன் தொடர்பான திட்டங்களுக்கு அடித்தளம் அமைத்தல், இந்திய இளைஞர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை வளர்த்தல், நாட்டின் தொழில்நுட்ப திறனை உலகுக்கு எடுத்து காட்டுதல், இதெல்லாம் வந்து அவங்க மனசுல வச்சு இந்த திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க. மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய அந்த ககன்யான் விண்கலம் இருக்குல்ல, அதனுடைய முக்கிய பகுதிகள்லாம் நீ கேட்கவே இல்லையே.
1: ஆமாமா, சொல்லுங்க சார்.
0: விண்வெளி வீரர்கள் அமரும் பகுதி, அந்த பகுதியில விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக அமர்ந்து பயணம் செஞ்சிட்டு இருப்பாங்க. இதுல உயிர் ஆதரவு அமைப்பு, தகவல் தொடர்பு சாதனங்கள், அவசர கால பாதுகாப்பு வசதிகள் இதெல்லாம் அடங்கியிருக்குப்பா. ஆமா, மின்சாரம், உந்து விசை கட்டுப்பாடு, இது போன்ற வசதிகள், சேவை பகுதி, பல்வேறு விஷயங்கள் வச்சிருக்காங்கப்பா.
1: ககன்யான் திட்டத்துக்கு இஸ்ரோ பயன்படுத்தப்பட போகும் அந்த ராக்கெட்டினுடைய பேர் என்ன சார்?
0: ககன்யான் திட்டத்துக்காக இந்தியா தனது சக்தி வாய்ந்த LVM-3 அப்படிங்கிற ராக்கெட்டை பயன்படுத்துதுப்பா. மனிதர்களை ஏற்று செல்லும் வகையில் கூடுதல் பாதுகாப்பு வசதிகளுடன் இந்த ராக்கெட் மேம்படுத்தப்பட்டுள்ளது. GSLV-MK-3 மேம்படுத்தப்பட்ட பதிப்பான மனிதர்களை ஏற்றி செல்லும் ஏவுகணை வாகனம் இதுப்பா.
1: ஓஹோ,
0: விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பு இதுல உறுதி செய்யப்படுது.
1: பரவாயில்ல,
0: விண்வெளியில காற்று கிடையாது, தண்ணி கிடையாது, அப்புறம் வந்து இதெல்லாம் இயற்கையா கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை இல்லையா. அப்ப விண்வெளி வீரர்களுக்கு தேவையான ஆக்சிஜன், வெப்பநிலை கட்டுப்பாடு, அப்புறம் குடிநீர் மற்றும் கழிவுகள் மேலாண்மை, இது எல்லாத்தையும் வழங்கக்கூடிய சிறப்பு உயிர் ஆதரவு அமைப்பும் இதுல இருக்குது.
1: ஓஹோ சார், இந்த ககன்யாவில் உள்ள இந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் என்னென்னவா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஏவுதளத்துல அல்லது ராக்கெட்டு பறந்துகிட்டு இருக்கிறப்ப
1: ஆமா
0: ஏதேனும் கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா ஒட்டுமொத்த விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் அமைந்திருக்கும் தனி கலன் பிரிந்து பாதுகாப்பாக வெளியேற்றும் குழுவினர் தப்பிக்கும் அமைப்பு அப்படின்னு ஒன்னு அதுல இருந்து அதை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு திட்டத்தையும் வச்சிருக்காங்க. இது ககன்யான் திட்டத்தின் முக்கியமான பாதுகாப்பு அம்சம். வேற என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் போது மேற்கொள்ளப்படும் அந்த நடைமுறைகள் எல்லாம் என்னென்னவா இருக்கும் சார்?
0: ககன்யான் திட்டத்துக்கு இந்திய விமானப்படையை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விமானிகள் விண்வெளி வீரர்களாக பயிற்சி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு வழங்கப்படும் பயிற்சியில விண்வெளி சூழல், அந்த பயிற்சி, அப்புறம் எடையற்ற நிலை அனுபவம், அவசரகால மேலாண்மை, விண்கல இயக்கம், உடல் மற்றும் மனநிலை தயாரிப்பு இதெல்லாம் அடங்கும்பா. இதுக்காக ரஷ்யாவில் போயும் அந்த பயிற்சி மையங்கள்லையும் அவங்க பயிற்சி பெற்றுட்டு வராங்க. மனிதர்களை நேரடியாக அனுப்புவதற்கு முன்பாக பல்வேறு சோதனைகளும் மேற்கொள்ளப்படும்பா.
1: சோதனை ஓட்டம் உண்டா சார்?
0: சோதனை ஓட்டமும் கட்டாயம் உண்டு. மனிதர்களை அனுப்புவதற்கு முன்னாடி மனிதர் இல்லாத பல சோதனையை இந்த பயணத்திலையும் மேற்கொள்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா விண்கலத்தின் செயல்திறன், பாதுகாப்பு மதிப்பீடு இதெல்லாம் செய்யறதுக்கு உதவுது. இப்ப 2026 பிற்பகுதியில, இந்த வருட பிற்பகுதியில நான் சொல்றேன், நடைபெற உள்ள ககன்யான் G-1 அப்படிங்கிற பயணத்துல LMV-3 ராக்கெட் மூலம் வியோமித்ரா அப்படிங்கிற பெண் மனித உருவ ரோபோவை இஸ்ரோ விண்வெளிக்கு அனுப்ப உள்ளதுப்பா. ஆமா, மனிதர்களுக்கு பதிலா முதல்ல ரோபோ வச்சு அனுப்புறாங்க. விண்கலத்தின் எடை, கதிர் இயக்கம், வெப்பநிலை, இயங்கு நிலை இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கும் ஆபத்து காலத்துல வீரர்களுக்கு உதவி செய்யும் வகையிலும் இது உருவாக்கப்பட்டிருக்கு.
1: இந்த ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள்லாம் யாராரு இருப்பாங்க?
0: ககன்யான் திட்டத்தின் மூலமா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் அங்கத் பிரதாப் அப்படிங்கிற ஒருத்தர், அஜித் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர், எஸ் சுக்லா ஆகிய இந்திய வீரர்கள் விண்வெளிக்கு செல்ல இருக்காங்க. இவங்களுக்கு பெங்களூரிலும் அப்புறம் வெளிநாடுகளிலும் பயிற்சி அளிக்கப்பட்டுகிட்டே இருக்குப்பா.
1: சார், இப்போ இவ்வளவு பேர் நிறைய

0: கஷ்டப்படுறாங்க, பல கோடிக்கு செலவாகும். இருந்தாலும் இந்த திட்டம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம நாட்டுக்கு கிடைக்கும் நன்மைகள்லாம் என்னென்னவா இருக்கும் சார்?
1: நிச்சயமாப்பா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது செயற்கைக்கோள் ஏவுதலை விட பல மடங்கு கடினமான விஷயம்தான். விண்வெளி வீரர்களுடைய பாதுகாப்பு இதுல முக்கியமா இருக்குது. அப்புறம் பல ஆயிரக்கணக்கான கோடி முதலீடும் இதுல தேவைப்படும். இருந்தாலும் இப்ப நீ கேள்வி கேட்ட இல்லையா, இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சிக்கான முதலீடா இதை முதல்ல நம்ம
0: கருதணும்.
1: அப்புறம் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகும். அவை மருத்துவம், தகவல் தொடர்பு, பாதுகாப்பு துறை போன்ற பல துறைகளுக்கும் பயனளிக்கும்பா.
0: கல்வி கூட.
1: ஆமாப்பா, இந்தியா உலகின் முன்னணி விண்வெளி நாடுகள்ல வரிசையில போய் அதனுடைய இடத்தை பெற்றோம்.
0: வல்லரசு நாடாகும்.
1: நிச்சயமா, விண்வெளி தொழில்நுட்பம் தொடர்பான தொழில்கள் அப்புறம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அறிவியல், பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்க.
0: ஓஹோ,
1: ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது வெறும் ஒரு தனி திட்டம் இல்லப்பா, இந்தியாவின் எதிர்கால விண்வெளி கனவுகளுக்கான அடித்தளம் பாது. மனித குலத்தின் மேம்பாட்டுக்காக பிரபஞ்சத்தை ஆராய்வதற்கும் உலகளாவிய அறிவுக்கு பங்களிப்பதற்கும் இந்தியாவின் அர்ப்பணிப்பை இது வலுப்படுத்துகிறது.
0: சூப்பர் சார், புள்ளி விவரமா சொன்னீங்க சார். நீங்க சார் அடுத்ததா சந்திரயான் திட்டத்துக்கும் ககன்யான் திட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு சார்?
1: சந்திரயான் 3 வரைக்கும் நம்ம அனுப்பிச்சாச்சு.
0: ஆமா,
1: சந்திரயான் 4 திட்டத்தின் மூலம் அடுத்ததாக நிலவுல வந்து தரை இறங்கி மனிதர்கள் அங்கிருந்து மாதிரிகள் கொண்டு வரப்பட்டு ஆராய்ச்சிகள் நடத்தும் திட்டம் 2028 செயல்படுத்த இருக்கு. அதுக்கு முன்னோட்டமா தான் விண்வெளிக்கு இந்த ககன்யான் மூலம் மனிதர்களை நம்ம அனுப்பி நம்ம சோதனை செஞ்சு பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னா இந்த சந்திரயான் திட்டத்திலையும் நம்ம இதை பயன்படுத்த போறோம்.
0: சார், எனக்கு காலேஜுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. அந்த ககன்யான் திட்டம் பற்றி நிறைய அறிவியல் செய்திகள் சொன்னீங்க சார்.
1: சந்துரு, விண்வெளி துறைக்கான உலகளாவிய போட்டியில இனி பிற நாடுகளை நாம பின்தொடராம நமக்கு நாமே மற்ற நாடுகளுக்கும் வழி நடத்துற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். விண்வெளிய நோக்கி பறக்கும் ஒவ்வொரு ராக்கெட்டும் ஒரு நாட்டின் கனவுகளை தாங்கி செல்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
0: கண்டிப்பா,
1: அந்த வகையில ககன்யான் திட்டம் இந்தியாவின் அறிவியல் கனவுகள், தொழில்நுட்ப திறன் அப்புறம் எதிர்கால முன்னேற்றத்தின் அடையாளமா விளங்குதுப்பா. நாம ஏற்கனவே சந்திரயான் 1, 2, 3 நம்ம சந்திரயான் 3ங்கிறது ரொம்ப வெற்றிகரமா நம்ம நிலவின் தென் துருவ பகுதியில விண்கலத்தை மெதுவா இறக்கி பெரிய சாதனை படைச்சிட்டோம். 2014 மங்கள்யானம் முதல் முயற்சியிலேயே குறைந்த செலவுல நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யானம் அனுப்பி நம்ம பெரிய சாதனை படைச்சோம். செவ்வாய் பத்தின பல்வேறு விஷயங்கள் அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டா? இப்ப ஆதித்யா L1 அதையும் நம்ம அனுப்பி சூரியனை பத்தின ஆய்வு போயிட்டு இருக்குது. சூரியனின் வளிமண்டலம் அப்புறம் கதிர்வீச்சுகளை தொடர்ந்து அது கண்காணிச்சுட்டு வருதுப்பா. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்தியா வந்து விண்வெளி சாதனையா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எதிர்காலத்துல இந்த ககன்யான் திட்டமும் வெற்றி அடையும். அது மூலமா மனிதர்களை
0: விண்வெளிக்கு
1: செலுத்தக்கூடிய ஒரு 4வது நாடு
0: விரைவில் வரும்.
1: ஆமா, நிச்சயமா இந்தியா வந்து அந்த நிலையை எட்டும். ககன்யான் திட்டம் வெற்றி பெற நாள் ரொம்ப எட்டலாம் இல்ல, கிட்டயே இருக்குது. இந்தியாவின் விண்வெளி வரலாற்றுல ஒரு பொற்கால நாளாக அது அமையும்பா.
0: கரெக்டா சொன்னீங்க சார்.
1: ஆமா, ககன்யான் என்பது ஒரு விண்கலம் அல்ல, அது இந்தியாவின் எதிர்காலத்தை விண்வெளியில் எழுதும் அறிவியல் காவியம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: சூப்பரா சொன்னீங்க சார்.
1: ஆமா
0: சார், ககன்யான் திட்டம் பற்றி நிறைய அறிவியல் செய்திகள் சொன்னீங்க சார், எனக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்தது.
1: நிச்சயமாப்பா சந்துரு, இதெல்லாம் மனசுல வாங்கிக்கிட்டு அப்படியே கற்றையா எழுதி எனக்கு தெரிஞ்சு உன் கிளாஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போற.
0: ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் வாங்கியே தீர்றேன் சார்.
1: சரி, நான் சொன்னது எல்லாம் மனசுல வாங்கிட்டியா?
0: வாங்கிட்டேன் நல்லா எளிமையா புரிஞ்சுது. கோபால் சார், உங்களுக்கே தெரியாம என் மொபைல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: ஓஹோ, ரெக்கார்ட் பண்றது உனக்கு ஒரு வழக்கமாவே ஆயிப்போச்சு.
0: இல்ல, தேவையானது மட்டும் பண்ணிக்குவேன்.
1: சரி சரி சரிப்பா. ஏன்னா இந்த ககன்யான் பத்தி உன் நண்பர்களுக்கும் நீ போய் சொல்லணும்.
0: கண்டிப்பா,
1: எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
0: ஆமா,
1: ஏன்னா நம்மளுடைய நாட்டோடைய கனவு திட்டம் பா ககன்யான்.
0: கண்டிப்பா,
1: அது ஒரு அறிவியல் காவியம் அப்படின்னு சொன்னாலும் அதுல

0: மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல.
1: ஆமா
0: சரிப்பா சந்திர, கூழ எடுத்து டேபிள் மேல வச்சேன், அது ஜில்லு எல்லாம் போயிடுச்சு, இப்ப நீ குடிச்சிட்டு போலாமே.
1: சார் நீங்க சொல்லி இருக்கும் போது கூழ குடிச்சு முடிச்சிட்டேன்.
0: ஓஹோ பேசிட்டே நீ குடிச்சு முடிச்சிட்டியா? சரிப்பா சரிப்பா சரி. அப்ப எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோமா இல்ல நீ முன்னாடி கிளம்புறியா?
1: சார் நான் முன்னாடி கிளம்பிடுறேன், டைம் ஆயிடுச்சு.
0: சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, போகும்போது ஹெல்மெட் போட மறந்துடாத.
1: சரி சார் சரி சார், வரேன் சார், போயிட்டு வரேன்.
0: போயிட்டு வாப்பா.

இதுவரை கனவு திட்டம் ககன்யான் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டிக் குரு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் பழனி சண்முகசுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக வேயூறு தோழி பங்கன் என தொடங்கும் சம்பந்தர் தேவாரம்.

0: விவசாயிகள் அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண்துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில் சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும் அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின் போது 200க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18வது பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் 30 நகரங்களில் 400க்கும் மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சி மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில் தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் வரும் அக்டோபர் 2ம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2017ம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4ம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்து விடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக்கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர், தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர பிரதேசம் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:50. நிகழ்ச்சி தொடங்கும் முன்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: சாப்பிடும்போது அந்திரே பாவலிடம் ரிப்பினை பற்றி சொன்னான். அவன் பேசி முடித்ததும் பாவல் வருத்தத்தோடு பதிலுரைத்தான், நான் மட்டும் இங்கிருந்தால் அவனை நான் போகவிட்டிருக்க மாட்டேன். அவன் செல்லும்போது என்னத்தை கொண்டு போனான்? மனக்கசப்பையும் மனக்குழப்பத்தையும் தான் சுமந்து சென்றான். சரி, ஆனால்

ஒரு மனிதன் 40 வயதை எட்டிய பிறகு அத்தனை காலமும் தன் இதயத்துக்குள்ளே வேண்டாத விஷயங்களோடு முண்டி முண்டி போராடி கொண்டிருந்த பிறகு அவனை சீர்திருத்தி வழிக்கு கொண்டு வருவது என்ன லேசுப்பட்ட காரியமா என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஹஹோல். அவர்கள் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த விவாதத்தில் வார்த்தைகள்தான் மலிந்திருந்தனவாக தோன்றியதை ஒழிய அதிலிருந்து எந்த விஷயத்தையும் தாயால் கிரகித்துக் கொள்ள இயலவில்லை. சாப்பாடு முடிந்தது என்றாலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தடபுடலான வார்த்தை அலங்காரத்தோடு வாதாடி கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில்தான் அவர்கள் தெளிவாகவும் எளிமையாகவும் பேசினார்கள். நாம் நமது கொள்கையில் ஓரடி கூட பின்வாங்காது நிலைத்து நின்று முன்னேற வேண்டும் என்று உறுதியோடு சொன்னான் பாவல். ஆமாம், நம்மையெல்லாம் தங்களது எதிரிகள் என்று கருதும் பல்லாயிரம் கோடி மக்களிடையே நாம் கண்மூடித்தனமாக முன்னேற வேண்டும் இல்லையா? அவர்கள் விவாதித்துக் கொள்வதை கேட்ட தாய்க்கு ஒன்று மட்டும் புரிந்தது. விவசாய மக்களால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பது பாவலின் கட்சி. எது உண்மை எது நியாயம் என்பதை முஜிக்குகளுக்கும் கற்றுக் கொடுக்க முயலத்தான் வேண்டும் என்பது ஹஹோலின் கட்சி. அவளுக்கு அந்திரேயின் வாதம்தான் புரிந்தது. அவன்தான் உண்மையோடு ஒட்டி நிற்பதாக அவளுக்கு தோன்றியது. எனவே அவன் பாவலிடம் பேசத் தொடங்கும் போதெல்லாம் அவள் ஆர்வத்தோடும் பாதுகாப்புணர்ச்சியோடும் அவன் பேச்சை கவனித்து கேட்டாள். ஹஹோலின் பேச்சு பாவலை புண்படுத்தி விடவில்லை என்பதை தன் மகனது பதிலை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும் என்று கருதி மகனது பதிலுக்காக மூச்சு கூட விடாமல் காத்திருந்து பார்த்தாள் தாய். ஆனால் அவர்கள் இருவரும் ஒருவர் பேச்சை ஒருவர் விபரீதமாகவோ குற்றமாகவோ கருதாமல் காரசாரமாக இருவரும் கத்திக் கொண்டிருந்தார்கள். சமயங்களில் தாய் தன் மகனை பார்த்து சொல்லுவாள், அப்படியா பாவல்? அவனும் ஒரு சிறு புன்னகையோடு பதிலளிப்பான், ஆமாம் அப்படித்தான். ஆஹா என் அன்பே என்று சிநேக பாவமான கிண்டலோடு பேசத் தொடங்கினான் ஹஹோல். கடவானே, நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டு இருக்கிறீர்கள். ஆனால் நன்றாக அசை போட்டுத்தான் தின்னவில்லை. அதனால் தொண்டைக்குழியில் ஏதோ கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. முதலில் அதை கழுவி துடைத்து விட்டு வருக. என்னை அசடாக்க பார்க்காதே என்றான் பாவல். விளையாட்டில்லை அப்பனே. தாய் சிரித்தவாறே தலையை ஆட்டிக்கொண்டாள். வசந்தம் வந்தது. பனிப்பாறைகள் உருகி வழிந்தோட ஆரம்பித்தன. மீண்டும் சேரும் புழுதியும் நிறைந்த தரை மட்டும் மிஞ்சியது. நாளுக்கு நாள் மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அந்த குடியிருப்பு முழுவதுமே கழுவ பெறாமல் கந்தல் கந்தலாகி போன துணிகளால் போர்த்தப்பட்டிருப்பது போல தோன்றியது. பகல் நேரங்களில் கூரை சரிவுகளிலிருந்து தண்ணீர் சொட்டும். பாசி படிந்து அழுக்கேறி போன சுவர்களில் வேர்வை பூத்து வடிவதைப் போல் நீராவியாக மாறி பரவும். இரவு நேரங்களில் துளி துளி பனி துண்டுகள் வெள்ளை வெளையரென்று மின்னிக் கொண்டிருக்கும். சூரியனை அடிக்கடி பார்க்க முடிந்தது. வழக்கம் போல் சாக்கடை சிற்றோடைகள் குட்டைகளை நோக்கி முணுமுணுத்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தன. மேதன கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டன. அந்த புதிய தினத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும் துண்டு பிரசுரங்கள் குடியிருப்பிலும் தொழிற்சாலையிலும் சிதறி பரவின. அந்த பிரச்சாரத்தால் பாதிக்கப்படாமல் இருந்த இளைஞர்கள் கூட அந்த பிரசுரங்களை படித்துவிட்டு தமக்குள் பேசிக் கொண்டார்கள். ஆமாம், நாமும் ஏதாவது செய்யத்தான் வேண்டும். நாள் நெருங்கிவிட்டது என்று வரட்டு புன்னகையோடு சொன்னான் வெசோஷிகோவ். நாம் ஒருவருக்கொருவர் கண்ணாமூச்சி விளையாடியது போதுமப்பா, போதும். ஃபியோதர் மாசின் ஒரே உத்வேக சித்தனாயிருந்தான். மிகவும் மெலிந்து போயிருந்த அவனது நடுக்கம் நிறைந்த அசைவுகளும் பேச்சுகளும் கூண்டிலே அடைப்பட்டுள்ள வானம்பாடியை நினைவூட்டின. மௌனமே உருவான யாக்கவ் சோமவும் அவனோடு எப்போதும் சுற்றித் திரிந்தான். அவனிடம் காணும் அழுத்தம் வயதுக்கு மீறியதாய் தோன்றியது. சிறைவாசத்தால் தலைமயிரில் பழுப்பு கண்ட சமூ லவ், வலீலி குசெவ், புகின், திருகானுவ் முதலியவர்களும் வேறு சிலரும் ஆயுதம் தாங்கிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என வற்புறுத்தினார்கள். ஆனால் பாவல், ஹஹோல், சோமவ் முதலியவர்கள் அந்த யோசனையை நிராகரித்தார்கள். களைத்து சோர்ந்து விதிர் விதிர்த்து கொண்டிருந்த இகோர் வேடிக்கை பேச்சை ஆரம்பித்துவிட்டான். தோழர்களே, இன்று அமுலில் இருக்கும் சமுதாய அமைப்பை மாற்றி அமைப்பது
ஒரு மகத்தான சாதனைதான். ஆனால் அந்த போராட்டத்தின் வெற்றிக்கு அறிகுறியாக நான் ஒரு ஜோடி புது பூட்ஸுகள் வாங்கப் போகிறேன் என்று நனைந்து கிழிந்து பழசாய் போன தனது செருப்புகளை காட்டிக்கொண்டே பேசினான் அவன். என்னுடைய ரப்பர் செருப்புகளும் செப்பனிட்டு சீர்படுத்த முடியாத அளவுக்கு பீந்து போய்விட்டன. எனவே தினம் தினம் என் கால்கள் ஈரமாவதுதான் மிச்சமாய்

0: இருக்கிறது. பழைய சமுதாய அமைப்பை பகிரங்கமாக எதிர்த்து போராடுகிற வரையிலும் நான் சாக மாட்டேன். நான் செத்து மண்ணோடு மண்ணாக போக விரும்பவில்லை. எனவே நாம் ஆயுதம் தாங்கிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று தோழர் சமயோலவின் ஆலோசனையை நான் நிராகரிக்கிறேன். அதற்கு பதிலாக நான் ஒரு திருத்த பிரகடனை கொண்டு வருகிறேன். முதன் முதலில் நான் என் கால்களில் ஒரு ஜோடி புது பூச்சுகளை ஆயுதம் போல தரித்துக் கொள்கிறேன். நாம் எல்லோரும் கண்மூடித்தனமாக போராட முனைவதை விட இப்படிப்பட்ட நடவடிக்கை, அதாவது நான் பூச் தரித்துக் கொள்ளும் நடவடிக்கை, சோசியலிசத்தின் வெற்றியை துரிதப்படுத்தும் என்பது எனது அசைக்க முடியாத தீர்மானமான நம்பிக்கை. இந்த மாதிரியான வேடிக்கை பேச்சோடு பேச்சாய் அந்நிய நாடுகளில் மக்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கிக் கொள்ள போராடுகிறார்கள் என்பதையும் அவன் அவர்களுக்கு எடுத்து சொன்னான். அவனது பேச்சு தாய்க்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் மனத்தில் ஏதோ ஒரு அதிசய பற்றுதல் உண்டாயிற்று. பொறாமையும் குரோதமும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்து தொந்தி தள்ளி போன சிவந்த மூஞ்சிக்காரர்கள் தாம் மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களை ஏமாற்றி பிழைத்து வரும் பரம வைரிகள் என்று அவளுக்கு தோன்றியது. ஆட்சியாளரின் கொடுமையால் நசுக்கப்பட்டு கிடக்கும் மக்களை அவர்கள் மன்னனுக்கு எதிராக தூண்டிவிடுவார்கள். மக்கள் மன்னனை எதிர்த்து போராடி கவிழ்த்தவுடனே இந்த குள்ள மனிதர்கள் மக்களை சாமர்த்தியமாக ஏமாற்றி அதிகாரத்தை தாங்களே கைப்பற்றிக் கொள்வார்கள். மக்களை விரட்டி அடிப்பார்கள். மக்கள் எதிர்த்து போராட முனைந்தால் அவர்களை ஆயிரம் ஆயிரமாக கொன்று குவிப்பார்கள். ஒரு நாள் தாய் தனது தைரியத்தை எல்லாம் சேகரித்து கொண்டு இகோரின் பேச்சுக்களால் தன் மனத்தில் தோன்றியுள்ள கற்பனை சித்திரத்தை அவனிடம் விளக்கி கூற முனைந்தாள். நான் சொல்வது சரிதானே இகோர் என்று அசட்டு சிரிப்போடு கேட்டாள் தாய். அவன் கடகடவென்று சிரிக்க தொடங்கினான். சிரிக்கும்போது அவனது கண்மணிகள் உருண்டு புரண்டன. மூச்சு வாங்கும்போது அவன் நெஞ்சை தடவி கொடுத்து கொண்டான். அப்படித்தான் அம்மா, அப்படித்தான். சரித்திரத்தின் உயிர் நாடியையே நீங்கள் தொட்டுவிட்டீர்கள். நீங்கள் சொன்ன சித்திரம் இருக்கிறதே, அதில் கொஞ்சம் ஒட்டு வெட்டு வேலை செய்து மிகைப்படுத்தி அலங்காரம் பண்ணிவிட்டீர்கள் என்றாலும் நீங்கள் சொன்னவற்றிலெல்லாம் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. இந்த தொந்தி விழுந்த குள்ள மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள்தான் மகா பாதகர்கள். மக்களை உறிஞ்சி உறிஞ்சி உயிர் வாழும் விஷப்பாம்புகள். பிரெஞ்சுக்காரர்கள் இவர்களை புஷ்வா என்று சொல்வது ரொம்ப சரிதான், ரொம்ப பொருத்தம். புஷ்வா என்றால் ஒன்றுமறியாத பாமர மக்களை அடித்து சுரண்டி அவர்களது இரத்தத்தையே உறிஞ்சி குடிப்பவர்கள் என்று பொருள். நீங்கள் பணக்காரர்களை தானே சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் தாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1 மணி. மகளிர் நேரம். பெண்களுக்கான பிரத்யேகமான சமையல் நிகழ்ச்சியில் இன்று விதவிதமான துவையல் மற்றும் சட்னி வகைகளை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சூடான சாதத்தில் துவையலை சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொஞ்சம் எடுத்து உருட்டி நடுவில் பள்ளம் செஞ்சு அதில் பூண்டு ரசத்தை விட்டு சாப்பிட்டா ஆஹா என்ன ஒரு தேவாமிரதமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி துவையல் வகைகளை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன துவையல் முதல்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா, பச்சை பயிறு துவையல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி. பச்சை பயிறு 1/2 கப்பு, பூண்டு 1 பல்லு, இஞ்சி சிறிய துண்டு, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, காஞ்ச மிளகாய் 5, புளி கோலிகுண்டு சைஸு, எண்ணெய் 1 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப. இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாணலியை சூடாக்கி பயிரை வந்து நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். பூண்டு, இஞ்சி, தேங்காய் துருவல், காஞ்ச மிளகாய், புளி இது எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு, ஆறின பிறகு பயிறு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணியை விட்டு கெட்டியாக அரைச்சிங்கன்னா பச்சைப்பயிறு துவையல் ரெடி. அடுத்ததாக என்ன அப்படின்றத ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா?

அடுத்ததாக எள்ளு எப்படி துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கருப்பு எள்ளு அரை கப்பு, பூண்டு 2 பல், காஞ்ச மிளகாய் 5, தேங்காய் துருவல் கொஞ்சம், கருவேப்பிலை 1 சின்ன கொஞ்சம் அளவுக்கு, புளி கோலி குண்டு சைஸில், உப்பு தேவைக்கு ஏற்ப. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, வெறும் வாணலியை சூடாக்கி எள்ளை வந்து நல்லா வறுத்துக்கணும். உப்பு தவிர மற்ற பொருட்களை வெறும் வாணலியில் வறுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கெட்டியாக அரைச்சிக்கிட்டோம்னா எள் துவையல் ரெடி. எள் வந்து இரும்பு சத்து மிக்கது இல்லையா, இதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு மிகவும் நல்லது. சரி, அடுத்ததாக என்ன, சட்னியா அல்லது துவையலா அப்படின்றத பற்றி பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா?

அடுத்ததாக வல்லார சட்னி செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வல்லாரக்கீரை அரைக்கட்டு, தக்காளி வெங்காயம் தலா ஒன்று, இஞ்சி சிறிய துண்டு, தேங்காய் துருவல் கொஞ்சம், பச்சை மிளகாய் 5, கடுகு, உளுத்தம்பருப்பு இது 1/4 டீஸ்பூனு, பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவுக்கு, எண்ணெய் 2 டீஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப. இது எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாணலியில் சிறிதளவு எண்ணெயை சூடாக்கி வல்லாரக்கீரை நறுக்கிய தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கணும். ஆறின பிறகு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு அரைக்கணும். மீதமுள்ள எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தாளித்து அரைத்த விழுதில் சேர்க்கணும். வல்லாரக்கீரை, அதாவது வல்லாரக்கீரையுடைய இது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது மூளையை சுறுசுறுப்பாக்கும், நினைவாற்றலை வளர்க்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, வல்லார சட்னி செய்கிறதுக்கான வழின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது என்ன அப்படின்றத பற்றி பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா?

அடுத்ததாக சீரக துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சீரகம் கால் கப்பு, இஞ்சி சிறிய துண்டு, சின்ன வெங்காயம் 5, புளி கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 5, எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப. இது எப்படி செய்யணுன்னா, வாணலியில் எண்ணெயை சூடாக்கி சீரகம், இஞ்சி, சின்ன வெங்காயம், புளி, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வதக்கிக்கணும். ஆற விட்டு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கெட்டியாக அரைச்சிக்கணும். விருப்பப்பட்டால் எண்ணெயில் சிறிதளவு கடுகு பெருங்காயம் தாளித்து சேர்க்கலாம். இந்த துவையலை சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டோம்னா பசியை தூண்டும், வாய் கசப்பு கூட நீங்கும்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக என்னன்றதை பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா?

அடுத்ததாக பீர்க்கங்காய் தோல் துவையல் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பீர்க்கங்காய் தோல் கால் கப்பு, தேங்காய் துருவல் டேபிள் ஸ்பூனு, பச்சை மிளகாய் 4, இஞ்சி சின்ன துண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, புளி கோலி குண்டு அளவுக்கு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனு, உப்பு தேவைக்கு ஏற்ப. இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாணலில் எண்ணெயை சூடாக்கி உப்பு தவிர மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து வதக்கணும். ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கெட்டியாக அரைச்சிக்கணும். விருப்பப்பட்டால் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து துவையலுடன் சேர்க்கலாம். அடுத்ததாக என்ன துவையல் வந்து ரெடியாக இருக்குன்றத பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா?

0: அடுத்ததாக தூதுவளை துவையல் எப்படி செய்யணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தூதுவளை இலை ஒரு கப்பு, பூண்டு ரெண்டு பல், காஞ்ச மிளகாய் ஆறு, புளி சிறிதளவு, தேங்காய் துருவல் அரை கப்பு, நெய் ஒரு டீஸ்பூனு, உப்பு தேவைக்கு ஏற்ப. இது எப்படி செய்யணுன்னா, தூதுவளை இலையை முள் நீக்கி சுத்தம் செஞ்சு வானலில் நெய்யை சூடாக்கி தூதுவளை இலையை வதக்கணும். கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, தேங்காய் துருவல் சேர்த்து மேலும் வதக்கணும். ஆறின பிறகு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கெட்டியாக அரைச்சிக்கிட்டோம்னா தூதுவளை துவையல் ரெடி. இது சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருமலை கட்டுப்படுத்தக்கூடியது, தொண்டைக்கட்டு குணமாகும் இதனால். சரி, அடுத்து துவையலா இல்லை சட்னியான்றதை பற்றி பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா?
1: தொண்டையில தான் நினைச்சே.

அடுத்ததாக தக்காளி புதினா சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தக்காளி 2, புதினா 1/2 கப்பு, இஞ்சி சிறிய துண்டு, காஞ்ச மிளகாய் 8, பெரிய வெங்காயம் 1, எண்ணெய் 1 டீஸ்பூனு, உப்பு தேவைக்கு ஏற்ப. இதை எப்படி செய்யணுன்றதுனா, தக்காளி வெங்காயத்தை நறுக்கணும். வானலில் எண்ணெயை சூடாக்கி புதினா, இஞ்சி, காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். ஆறின பிறகு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு அரைக்கவும். விருப்பப்பட்டால் நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து சேர்க்கலாம். சுவையான தக்காளி புதினா சட்னி ரெடி. சரி, அடுத்த சட்னியா இல்லது துவையலா அப்படின்றத பற்றி அடுத்தது பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

அடுத்ததாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, கதம்ப துவையல் எப்படி செய்கிறதுன்னு. தேங்காய் துருவல் அரைக்கப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் மூணு மூணு எடுத்துக்கணும், பூண்டு ரெண்டு பல், சின்ன வெங்காயம் அஞ்சு, புளி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி புதினா சிறிதளவு, எண்ணெய் ஒரு டீஸ்பூனு, உப்பு தேவைக்கு ஏற்ப. இதை எப்படி

செய்யணுன்னா வாணலில் எண்ணெயை சூடாக்கி உப்பு தவிர எல்லா பொருட்களையும் சேர்த்து வதக்கணும். ஆற வச்சு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு விழுதாக அரைச்சிக்கிட்டோம்னா கஞ்சி மோர் சாதத்துக்கு ஏற்ற துவையல் இதுன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததாக என்ன துவையல்ன்றதை பற்றி பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா?

0: மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: அடுத்ததா கொள்ளு துவையல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். கொள்ளு அரைக்கப்பு, பூண்டு 2 பல்லு, புளி கோலி குண்டு அளவு, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 6, பெருங்காயம் 1 சிட்டிகை, உப்பு தேவைக்கு ஏற்ப. இதை எப்படி செய்யணும்னா, சுத்தம் செய்த கொள்ளு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வெறும் வாணலியில் வறுத்து பின்னர் உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கெட்டியாக அரைத்து எடுத்தால் கொள்ளு துவையல் தயார். கொள்ளு கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது. சரி, அடுத்ததா என்ன சட்னின்றத பத்தி அடுத்த பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.
5: எட்டு ஊர் எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்யல.
6: எட்டு ஊர் எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சு கசாப்பாடு எவனும் செய்ய.

0: சமையல்.
1: அடுத்ததாக சவுச்சவ் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சின்னதாக இருக்கக்கூடிய சவுச்சவு, தக்காளி, வெங்காயம் ஒன்று, இஞ்சி சிறிய துண்டு, பச்சை மிளகாய் அஞ்சு, கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம், எண்ணெய் 2 டீஸ்பூனு, உப்பு தேவைக்கு ஏற்ப. இதை எப்படி செய்யணுன்னா, வாணலில் கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கி நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, சவுச்சவ் சேர்த்து வதக்கணும். ஆறின பிறகு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு அரைக்கணும். மீதமுள்ள எண்ணெயை சூடாக்கி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து அரைத்த விழுதுடன் சேர்க்கணும். சேர்த்தா அழகான சவுச்சவ் சட்னி ரெடி. சரி, அடுத்த தகவல் அதாவது என்ன துவையலா அல்லது சட்னியான்றதை பற்றி பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா?

அடுத்ததாக சுரைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுரைக்காய் கால் கப்பு, வெங்காயம் ஒன்று, தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, புளி சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு, கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 4, கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூனு, எண்ணெய் 2 டீஸ்பூனு, உப்பு தேவைக்கு ஏற்ப. இதை எப்படி செய்யணும்னா, வாணலில் எண்ணெயை சூடாக்கி சுரைக்காய் துண்டுகள், நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், புளி, கொத்தமல்லி தழை, உப்பு சேர்த்து வதக்கணும். ஆற வச்சு அரைக்கணும். மீதமுள்ள எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அரைத்த விழுதில் சேர்க்கணும். நீர்ச்சத்து மிகுந்த சட்னி இது, ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. மகளிர் நேரத்தில் இதுவரை பெண்களுக்கான பிரத்யேகமான சமையல் நிகழ்ச்சியில் விதவிதமான துவையல் மற்றும் சட்னி வகைகள் சிலவற்றை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15, 21 நொடி. என்றும் இனியவை. தொடக்கமாக

ஏஎம் ராஜா ஜிக்கி குரல்களில் ஒலித்தது வீட்டு மாப்பிள்ளை படப்பாடல். அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலிக்க வருவது வல்லவன் ஒருவன் படப்பாடல்.

0: 12:45 நொடி. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் த்வனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே த்வனி. இன்று நாம் பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற கதையை பார்க்கலாம். த்வனி, கதையை படி.
1: पुराने जमाने में समुद्र किनारे एक द्वीप में मोर तथा मोरनी रहते थे.
2: முன்னொரு காலத்தில் கடல்கரையில் ஒரு தீவில் ஒரு ஆண்மயில் மற்றும் ஒரு பெண்மயில் வாழ்ந்து வந்தன. த்வீப், தீவு, அதாவது நான்கு புறமும் கடலால் அல்லது தண்ணீரால் சூழப்பட்ட இடம். மோர், ஆண்மயில், மோரினி, பெண்மயில்.
1: उसी द्वीप में बहुत से सिंह और तरह तरह के जंगली जानवर भी रहते थे.
2: அந்த தீவில் अनेक மிருகங்களும் விதம் விதமான வன விலங்குகளும் கூட வாழ்ந்து வந்தன.
1: मोर और मोरनी दिन में तो इधर उधर टहलते थे और रात को पेड़ पर सोते थे.
2: ஆண் மயிலும் பெண் மயிலும் பகலில் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருக்கும், இரவில் மரத்தின் மேல் சென்று உறங்கிவிடும்.
1: एक दिन वे पेड़ के नीचे बैठकर सुस्ता रहे थे.
2: ஒரு நாள் அவை மரத்தின் அடியில் சோம்பலாய் அமர்ந்து கொண்டிருந்தன.
1: கி एक बतख वहां पर आई.
2: அங்கு ஒரு வாத்து வந்தது. பத்தக், வாத்து.
1: वह बहुत घबराई हुई थी.
2: அந்த வாத்து பயந்து போய் இருந்தது.
1: मोर ने उससे पूछा कि आखिर जंगल में कौन सी बात ऐसी हो गई जिससे वह इतनी घबराई है.
2: மயில் வாத்திடம் கேட்டது, காட்டில் அப்படி என்ன விஷயம் நடந்தது, எதனால் வாத்து இப்படி பயந்துள்ளது என்று கேட்டது.
1: பதக் போலி, மேன் தோ மனு மஹராஜ் கே லட்கோ சே பரேஷான் ஹூ.
2: வாத்து சொன்னது, நான் மனு அரசனின் பிள்ளைகளால் மிகவும் துன்பப்படுகிறேன்.
1: முஜே உன்சே பஹோத் டர் லக்தா ஹே.
2: எனக்கு அவர்களிடம் மிகுந்த பயமாக இருக்கிறது.
1: மோர் போலா, தும் பில்குல் ந டரோ.
2: மயில் சொன்னது, நீ முற்றிலும் பயப்படாதே. பில்குல், முழுவதும், முற்றிலும்.
1: हम लोग तो एक द्वीप में बसते हैं.
2: நாங்கள் ஒரு தீவில் வசிக்கிறோம். பஸ்னா, வசித்தல்.
1: यहां भला मनुष्य की क्या मजाल है कि वह आए.
2: இங்கு மனிதர்களுக்கு வருவதற்கு தைரியம் இருக்கிறதா என்ன?
1: वह हमारे पास आ नहीं सकता.
2: அவர்கள் நம் அருகில் வர முடியாது.
1: बात यह है कि स्वयं समुद्र हमारा रक्षक.
2: விஷயம் இதுதான், நம்மை இந்த சமுத்திரம் தான் பாதுகாக்கிறது.
1: अब हमें यह बताओ कि तुम इनसे इस प्रकार डर क्यों गई हो.
2: இப்பொழுது எங்களுக்கு இதை சொல், இவ்விதமாக இவர்களிடம் நீ ஏன் பயந்து போயிருக்கிறாய்?
1: क्या उनसे तुम्हारा कहीं साबका पड़ा था?
2: என்ன, உனக்கு அவர்களிடம் கருத்து வேறுபாடு எழுந்ததா?
1: बतक बोली, हाँ, स्वप्न में मेरा साबका हुआ और बातचीत हुई और तब से मुझे बहुत भय लग रहा है.
2: வாத்து சொல்லியது, ஆம், கனவில் எனக்கு கருத்து வேறுபாடு நடந்தது, உரையாடல் நிகழ்ந்தது, மேலும் அப்பொழுது முதல் எனக்கு பயமாகி விட்டது.
1: मैंने एक आवाज को यह कहते सुना, ए बतक, मनुष्य से डरो क्योंकि मनुष्य से बढ़कर चालाक जानवर कोई नहीं है.
2: நான் ஒரு குரல் இவ்வாறு சொல்வதை கேட்டேன், ஏ வாத்து, மனிதர்களிடம் பயந்து நட, ஏனென்றால் மனிதர்களை விட சாமர்த்தியமான மிருகம் வேறு எதுவும் இல்லை.
1: மச்சலியா தயர்கர் உஸ்கே ஜால் மே ஃபஸ் ஜாதி ஹே.
2: மீன்கள் நீந்தி அவனுடைய வலையில் சிக்கிக் கொள்கின்றன. மச்சலியா, மீன்கள்,
1: ஆர் ஃபிர் மனுஷ்ய உன்ஹே சமுத்ர சே உட்டா லேதா.
2: பின்னர் மனிதர்கள் அவைகளை சமுத்திரத்தில் கடலில் இருந்து எடுத்து விடுகிறார்கள்.
1: ஆஸ்மான் மே உட்னே வாலி சிடியா பி உஸ்கே மாரோ சே பச்சி நஹி ஹே, ஆர் வே உன்ஹே பி பத்தர் மார்கர் கிரா லேதே ஹே.
2: வானத்தில் பறக்கும் பறவைகள் கூட அவர்களின் அடிகளில் இருந்து தப்பிக்க முடிவதில்லை.

0: மேலும் அவைகளை கல்லால் அடித்து வீழ்த்தி விடுகிறார்கள். சிடியா பறவை
1: ஹாத்தி சே படா तो कोई भी जानवर नहीं है, पर वह मनुष्य के द्वारा खोदे हुए गड्ढों में गिर पड़ता है।
0: யானையை விட பெரிய விலங்கு கிடையாது, ஆனால் இந்த மனிதர்கள் மூலமாக தோண்டப்படுகிற குழிகளில் அவை விழுந்து விடுகின்றன. ஹாத்தி யானை
1: फिर उससे न मालूम क्या क्या करवाया जाता है।
0: பிறகு அவைகளை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறான்?
1: மனுஷ்ய की मार से कोई बचा हुआ नहीं है।
0: மனிதனின் அடியில் இருந்து தப்பியவர் எவரும் இல்லை.
1: बतक बोलती गई, जब मैं पहाड़ के किनारे टहल रही थी तो मैंने देखा कि वहाँ एक नौजवान सिंह है।
0: நான் மலையின் அடிவாரத்தில் உலாவி கொண்டிருந்த பொழுது நான் பார்த்தேன், அங்கு ஒரு இளமையான சிங்கம் இருந்தது.
1: उसने मुझे पास बुलाकर कहा, तुम्हारा क्या नाम है?
0: அது என்னை அருகில் அழைத்து கேட்டது, உன்னுடைய பெயர் என்ன என்று.
1: इस पर मैंने कहा कि मेरा नाम बतक है।
0: இதற்கு நான் சொன்னேன், என்னுடைய பெயர் வாத்து என்று.
1: उसने कहा, यह तो हुआ, पर तुम यह बताओ कि तुम यहाँ क्या कर रहे हो?
0: அது சொன்னது, ஆனால் நீ இதை சொல், நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
1: मैंने उसे यह भी बताया कि मैं किस प्रकार से मनु महाराज के लड़कों से घबराई हुई हूँ।
0: நான் அதனிடம் இவ்வாறு கூறினேன், நான் மனு மகாராஜாவின் பிள்ளைகள் இடம் எவ்வாறு பயந்து போயிருக்கிறேன்.
1: मैंने यह कहा कि यह बात मेरे वश में तो है नहीं कि मैं उसे मारूं।
0: மேலும் இந்த விஷயம் என் வசத்தில் இல்லை, நான் அவர்களை அடிப்பது.
1: पर तुम बड़े ताकतवर हो और चाहो तो उनका संहार कर सकते हो।
0: ஆனால் நீங்கள் பெரிய பலம் பொருந்தியவர், நீங்கள் விரும்பினால் அவர்களை சம்ஹாரம் செய்ய முடியும் என்று கூறினேன்.
1: जब मैंने इतना ही कहा तो वह उठ खड़ा हुआ और हम दोनों यात्रा के लिए चल पड़े।
0: இதை நான் சொன்ன பிறகு அது எழுந்தது, மேலும் நாங்கள் இருவரும் யாத்திரை புறப்பட்டோம்.
1: हम अभी अधिक दूर नहीं गए थे।
0: நாங்கள் இப்பொழுது அதிக தூரம் போயிருந்திருக்கவில்லை.
1: कि हमने देखा धूल का बादल सा उड़ रहा है।
0: அதற்குள் நாங்கள் பார்த்தோம், புழுதி மேகம் போல எழுந்தது.
1: और उसके बीच में एक गधा धूल में लोट रहा है।
0: மேலும் அதனுள் இருந்து ஒரு கழுதை வெளிவந்தது. கதா கழுதை.
1: जब सिंह ने गधे को इस प्रकार लौटते हुए देखा, बुलाकर कहा, तू यहाँ क्या कर रहा है?
0: எப்பொழுது சிங்கம் இந்த விதமாக கழுதை திரும்பி வருவதை பார்த்ததோ, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
1: तब गधा बोला, हे राजकुमार, मुझे लोग गधा कहते हैं।
0: அப்பொழுது கழுதை பேசியது, இளவரசே, என்னை மக்கள் கழுதை என்று அழைப்பார்கள்.
1: मैं इस प्रकार दौड़ता भागता इसलिए चल रहा हूँ क्योंकि मैं मनु महाराज के लड़कों से भाग कर आया हूँ।
0: நான் இந்த விதமாக விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தேன், ஏனென்றால் நான் மனு அரசனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடி வந்து விட்டேன்.
1: அபி இஸ் பிரகார் பாத்சீத் ஹோஹி ரஹி தி கி தூல் கி எக் தூசரி ஆந்தி உட்டி ஹுயி திகாய் படி.
0: இப்பொழுது இப்படியாக பேசிக் கொண்டிருக்கும் போதே புழுதியின் இரண்டாவது புயல் எழுவது தெரிந்தது.
1: और जब वह पास आई तो देखा गया कि एक तगड़ा सा काला घोड़ा उसमें से निकल आया।
0: மேலும் அது அருகில் வந்தபொழுது பார்த்தால் அதிலிருந்து ஒரு வலிமையான கருப்பு நிற குதிரை வெளிவந்தது. ஹோடா குதிரை.
1: வர் டர் சே ஹின்ஹினா ரஹா தா.
0: அது பயத்தினால் கனைத்து கொண்டிருந்தது. ஹின்ஹினா குதிரையின் கனைக்கும் சத்தம்.
1: சிங் நே உசே புலாகர் கஹா, இஸ் தர தும் சர்பட் கியூ தோட் ரஹே ஹோ?
0: சிங்கம் அதை அழைத்து கேட்டது, இந்த மாதிரி தலை தெரிக்க ஏன் ஓடி வருகிறாய்?
1: ஆகிர் பாத் கியா ஹே?
0: என்ன விஷயம்?
1: इस पर घोड़ा बोला, महाराज मेरा नाम घोड़ा है और मैं मनु महाराज के लड़कों से भाग रहा हूँ।
0: இதற்கு குதிரை சொன்னது, மகாராஜா, என் பெயர் குதிரை, மேலும் நான் மனு மகாராஜனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
1: तब सिंह ने घुरार कर कहा, तुम्हें शर्म नहीं आती कि तुम ऐसी बात कर रहे हो?
0: அப்பொழுது சிங்கம் கர்ஜனை செய்து கூறியது, உனக்கு வெட்கமாக இல்லையா இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல?
1: तुम्हारा शरीर इतना लंबा चौड़ा है और तुम मनुष्य से डरते हो?
0: உன்னுடைய உடம்பு இத்தனை உயரமும் பருமனுமாக இருக்கிறது, மேலும் மனிதர்களிடம் பயப்படுகிறாயா?
1: ஜோ ந பித்தி ஹே ஔர் ந பித்தி கா ஷோர்பா.
0: இத்தனை சிறிய சித்திரக்குள்ளர்களிடம் ஏன் பயப்படுகிறாய்?
1: तुम्हारी टांगे इतनी मजबूत हैं कि तुम एक लात मारो तो मनुष्य की जान निकल जाए।
0: உன்னுடைய கால்கள் இத்தனை உறுதியாக இருக்கின்றன, நீ ஒரு எட்டி உதைத்தால் மனிதனின் உயிரே போய்விடும். லாத் மார்னா எட்டி உதைத்தல்.
1: இஸ் பர் கோடா ஹசா போலா, மகாராஜ் படி டில் டால் சே க்யா ஹோதா ஹே?
0: இதற்கு குதிரை சிரித்தது, பின்னர் சொல்லியது, மகாராஜா, பெரிய அலங்காரத்தினால் என்ன ஆக போகிறது?
1: மனுஷ்ய இத்னா சாலாக் ஹே கி உஸ்கே சாம்னே டில் டால் குச் காம் நஹி ஆதா.
0: மனிதன் அத்தனை தந்திரமானவன், அவன் முன் பகட்டு அலங்காரம் ஒரு வேலையும் செய்யாது.

0: के पास एक चीज होती है जिसका नाम रस्सी है।
1: அவனிடம் ஒரு பொருள் உள்ளது, அதன் பெயர் கயிறு।
0: वह मुझ पर ज़ीन कसकर मेरी पीठ पर सवारी करता है।
1: அவன் என் முதுகில் சேணம் கட்டி பயணம் செய்கிறான்।
0: और मेरे मुंह में लगाम डाल देता है जिससे कि मैं कुछ भी नहीं कर पाता।
1: மேலும் என் முகத்தில் கடிவாளம் போட்டு விடுகிறான், அதனால் என்னால் எதுவும் செய்ய முடிவதில்லை। லகாம் கடிவாளம்।
0: और जैसा वह कहता है वैसा ही करने के लिए मजबूर हो जाता हूँ।
1: மேலும் அவன் எப்படி சொல்கிறானோ அப்படியே செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறேன், மஜ்பூர் கட்டாயப்படுத்துதல்।
0: बुढ़ापे तक वह इस प्रकार घोड़ों पर सवारी करता है।
1: வயதாகும் வரை அவன் இங்கனம் குதிரைகளின் மீது பயணம் சவாரி செய்கிறான்।
0: फिर जब घोड़े बुड्ढे हो जाते हैं तो वह उन्हें कसाईयों के हाथ बेच देता है।
1: பின்னர் எப்பொழுது குதிரைகளுக்கு வயதாகி விடுகிறதோ அப்பொழுது அவைகளை கசாப்புக்காரனுக்கு விற்று விடுகிறான்।
0: जब सिंह ने इन बातों को सुना तो बोला, ये बताओ कि तुम मनुष्य से कब छुटकर आए।
1: எப்பொழுது சிங்கம் இந்த விஷயத்தை கேட்டதோ அப்பொழுது அது கேட்டது, இதை சொல், நீ எப்பொழுது மனிதனிடமிருந்து விடுபட்டு வந்தாய்।
0: घोड़े ने कहा, मैं आज दोपहर छूटकर आया हूँ।
1: குதிரை சொல்லியது, நான் இன்று மதியம்தான் விடுபட்டு வந்திருக்கிறேன்।
0: और मनुष्य मेरा पीछा कर रहा है।
1: மேலும் மனிதன் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான்।
0: जब इस प्रकार बातचीत हो रही थी तो धूल की एक तीसरी आंधी आई।
1: எப்பொழுது இந்த விதமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்ததோ அப்பொழுது புழுதியின் மூன்றாவது புயல் வந்தது।
0: और जब वह पास आई तो उसमें से एक ऊंट निकला।
1: மேலும் அது அருகில் வந்தபொழுது அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளிவந்தது।
0: जब सिंह उस पर झपटने ही वाला था तो मैंने उससे कहा।
1: சிங்கம் அதன் மீது பாய இருந்தபொழுது நான் அதற்கு சொன்னேன்,
0: ஹே பசு ராஜ்குமார், ஆப் கல்தி பர் ஹே, யே தோ ஊண்ட் ஹே।
1: ஏ விலங்கு இளவரசனே, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், இது ஒட்டகம் என்று நான் கூறினேன்।
0: இத்தனை மே ஊண்ட் நே பி கஹா, மஹாராஜ், முஜி லோக் ஊண்ட் கேதே ஹே, और मैं मनुराज के लड़कों से भाग रहा हूँ।
1: इधर किड़े ஒட்டகமும் சொல்லியது, அரசே, என்னை மக்கள் ஒட்டகம் என்று அழைப்பார்கள், மேலும் நான் மனு அரசனின் பிள்ளைகளிடமிருந்து ஓடி வருகிறேன்।
0: சிங் போலா, आखिर यह क्या बात है कि तुम सब लोग मनुष्य से इतने घबराए हुए हो।
1: சிங்கம் கேட்டது, என்னதான் விஷயம், நீங்கள் எல்லாரும் மனிதனிடம் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்று।
0: ஜஹா தக் மேனே சுனா ஹே, வஹ பஹுத் கம்ஸோர் ஹோதா ஹே,
1: நான் கேள்விப்பட்டவரை அவன் மிகவும் பலஹீனமானவன்।
0: ஊண்ட், தும் கஸ்கர் உசே ஏக் லாத் ஜமாவ் தோ வஹ கத்ம ஹோ ஜாயேகா।
1: ஒட்டகமே, நீ இழுத்து ஒரு உதை விட்டால் அவன் இறந்து விடுவான்।
0: ஃபிர் தும் உசே பய க்யூ காதே ஹோ,
1: பின்னர் நீ ஏன் அவனிடம் பயப்படுகிறாய்।
0: ஊண்ட் போலா, மஹாராஜ், ஜோ பாத் ஆப் கஹ ரஹே ஹே வஹ பில்குல் தீக் ஹே।
1: ஒட்டகம் சொன்னது, மகாராஜாவே, நீங்கள் சொல்லுவது என்னவோ முற்றிலும் உண்மைதான்,
0: पर मनुष्य में इतनी चालाकियां हैं कि उसे कोई परास्त नहीं कर सकता।
1: ஆனால் மனிதர்கள் மிகவும் தந்திரமானவர்கள், அவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது।
0: வா மேரி நாக் கே அந்தர் பக்ரே கே பால் கி ஏக் அங்கூட்டி சி டால் தேதா ஹே,
1: அவன் என்னுடைய மூக்கின் உள்ளே ஆட்டின் முடி அல்லது கம்பளியால் ஒரு மோதிரம் போல் செய்து போட்டு விடுகிறான்,
0: ஆர் மேரே சிர் பர் ரஸி பாந்த் தேதா ஹே, ஃபிர் தோ மே பில்குல் ஹி உஸ்கே ஹாத் கி கட்புத்லி பன் ஜாதா ஹூ,
1: மேலும் என்னுடைய தலையில் கயிறு கட்டி விடுகிறான், பிறகு நான் முற்றிலுமாக அவன் கை பொம்மையாக ஆகி விடுகிறேன்.
0: மேரி பீட் பர் படே படே போஜ் லாத்தா ஹே, தின் ஆர் ராத் கோ கபி முஜி சுட்டி நஹி ஹோதி,
1: அவன் என்னுடைய முதுகில் பெரிய பெரிய சுமையை ஏற்றுகிறான், பகல் இரவு ஒருபொழுதும் எனக்கு விடுமுறை அளிப்பதில்லை।
0: காம் கர்த்தே கர்த்தே ஜப் மே பூடா ஹோ ஜாதா ஹூ தோ வோ முஜே கசாயி கே ஹாத் பேச் தேதா ஹே,
1: வேலை செய்து செய்து எனக்கு வயதானவுடன் அவன் என்னை கசாப்புக்காரனுக்கு விற்றுவிடுவான்.
0: சிங் நே பூச்சா, யே தோ பதாவ் கி மனுஷி சே தும்ஹாரா அந்திம் சாபகா கப் படா தா।
1: சிங்கம் கேட்டது, இதை சொல், நீ மனிதனிடமிருந்து எப்பொழுது கடைசி கருத்து வேற்றுமை எழுந்தது, சாப்கா கருத்து வேற்றுமை।
0: ஊண்ட் நே கஹா, ஷாம் கே சமய் மே உஸ்ஸே அலக் ஹுவா, தப் சே வோ மேரா பீச்சா ஹி கர் ரஹா ஹோகா।
1: ஒட்டகம் சொன்னது, மாலை நேரத்தில் அவனிடமிருந்து பிரிந்தேன், அப்பொழுதிருந்து அவன் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருப்பான்.
0: சிங் போலா, தும் டரோ மத், தேகோ மே உஸ்கி க்யா கத் கர்த்தா ஹூ।
1: சிங்கம் சொன்னது, நீ பயப்படாதே, பார் அவனை நான் என்ன கதிக்கு ஆளாக்குகிறேன் என்று।
0: இஸ் பர் ஊண்ட் போலா, பர் முஜி தோ யே டர் ஹே கி கஹி மனுஷ்ய கி வஜஹ சே ஆப் பர் கோய் விபத்தி நா ஆயே।
1: இதற்கு ஒட்டகம் சொன்னது, மனிதனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட போகிறது, சரி த்வனி, இந்த கதையை இத்துடன் நிறுத்தி

0: கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவனி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, சென்னை அண்ணாநகர் மேற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, சோலையாறு, சென்னை பெரம்பூர், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், தண்டையார்பேட்டை, கோலியனூர், கொரட்டூர், சென்னை பேசின் பாலம், காசிமேடு, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, அயப்பாக்கம், வளசரவாக்கம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவேற்காடு, திருச்செங்கோடு, தொண்டையார்பேட்டை, நாராயணபுரம் ஏரி, திருப்பத்தூர், வடபழனி, குன்றத்தூர், சென்னை பாரிமுனை, அமைந்தகரை, சாலிகிராமம், மடிப்பாக்கம், நெற்குன்றம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை சென்ட்ரல், திருவண்ணை நல்லல், நுங்கம்பாக்கம், அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், குமாரபாளையம், ஸ்ரீபெரும்புதூர், கண்ணகி நகர், முகலிவாக்கம், ராணிப்பேட்டை, அடையாறு, கொலப்பாக்கம், செம்பரம்பாக்கம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, சைதாப்பேட்டை, பள்ளிக்கரணை, திருநின்றவூர், பெருங்குடி, காரைக்குடி, நீலாங்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஐசவுஸ், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பள்ளிக்கரணை, நாலுமுக்கு, அவலாஞ்சி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், அரக்கோணம், ஈஞ்சம்பாக்கம், சென்னை எம்ஜிஆர் நகர், ஆற்காடு, அறந்தாங்கி, தரங்கம்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்கோதையாறு, கோபிச்செட்டிப்பாளையம், பொன்னமராவதி, மேடவாக்கம், மணலி, அரசூர், திருமயம், பத்துக்கண்ணு, ஊத்து, முகையூர், மரக்காணம், சோழிங்கநல்லூர், மாதவரம், கேளம்பாக்கம், ஹரிசான், செம்மஞ்சேரி, புழல், செந்துறை, அம்பத்தூர், மீனம்பாக்கம், புதுவேட்டைக்குடி, சோளிங்கர், ராஜா அண்ணாமலைபுரம், செம்பனார் கோவில், காவிரிப்பாக்கம், திருத்தணி, வல்லம், அடையாமடை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருப்பத்தூர் மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் 1 இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன், இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் 1 இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களில்

0: member of Politburo of the Central Committee of the Communist Party of China. Wang Yi will hold the talks. The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Bihar, Odisha, East Madhya Pradesh till tomorrow. Heavy downpour has also disrupted flight operations at Delhi Airport. According to Delhi Airport officials, 14 flights have been diverted, including 2 international flights. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10. பன்மொழி பாடல்கள். தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்க வரும் பாடலின் தெலுங்கு படம் ஜூனியர்ஸ்.

0: मुझे प्यार।
1: இனி மீச மாதவன் மலையாள படத்திற்கான குரல்கள் தேவானந்த், சுஜாதா மோகன்.

விஜய் சிவா அவர்கள் பாடிய முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்திகள் கேட்கலாம். தொடக்கமாக காதம்பரி பிரியாயை என தொடங்கும் கிருதி மோகன ராகம் திசிர திருவுடை தாளம்.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை

0: அலைவரிசை நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
2: பாடுவோர் பாடினார்.
1: சத்யா மூவிஸ் வழங்கும் கண்ணன் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் MG ராமச்சந்திரன், ஜே ஜெயலலிதா, வாணிஸ்ரீ, SA அசோகன், R முத்துராமன், JP சந்திரபாபு, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர்.

0: திரைக்கதை ஆர் எம் வீரப்பன் அவர்கள், வசனம் வித்வான் வே லக்ஷ்மணன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கம் பி நிலகண்டன்.
1: இசை தாண்டவம் ஆடும், இதன் ஆட்சேபம் என்ன இருக்கு? இங்க கைகள்ல தாண்டவம் ஆடுறது, அங்க கால்கள்ல தாண்டவம் ஆடுறது. நான் உங்க ரெண்டு பேரையுமே கலை செல்வங்களா வளர்த்திருக்கேன். கண்ணன் பாட்டு, மல்லிகா ஆட்டம், இது கலை பொருத்தம். மல்லிகாவுடைய வாழ்க்கைக்கு என் மகன் சுந்தரம் எப்பேற்பட்ட பொருத்தம் தெரியுமா? அவன் வெளிநாட்டுல படிச்சுட்டு வரட்டும், அவனையும் மல்லிகாவையும் தம்பதிகளா பாக்குறவங்க கேப்டன் கோபாலுக்கு எப்பேற்பட்ட மகன், எப்பேற்பட்ட மருமகன் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க பாரு.
2: ஆமா, மல்லிகாவுக்கும் சுந்தரத்துக்கும் ரொம்ப பொருத்தங்க.
3: டே கேப்டன் கோபாலா, மல்லிகா எப்படி வெக்கப்பட்டு ஓடுறா பாத்தியா? வனை வாசின் இங்கிலாந்து இயர் ஆஃப் 1949, அங்க ஒரு குண்டு கூட வெக்கப்பட மாட்டானா? ஆனா இங்க என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, கல்யாண செய்தியை கேட்ட உடனே வெக்கப்பட்டு சிட்டுக்குறி மாறி பறந்து போறா பாத்தியா? ஆனா உள்ளுக்குள்ள ஆசை இருந்துட்டே இருக்கும். கண்ணனுக்கும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது.
1: அடே சேஷாத்ரி, அதையும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீர் தேடுவீர், எனக்கு நல்லா தெரியும் ஐயா. நீர் பெத்த மகனை விட கண்ணனை அன்பாவும் பாசமாவும் வளர்க்கிறேன், எனக்கு தெரியாதா? கண்ணனைய மகன் தான் ஐயா, பெத்தாதான் பிள்ளையா?
3: அதை சொல்ல வரலையா? அநாத ஆசிரமத்திலிருந்து எடுத்து வளர்த்தேள், இன்னைக்கு மாபெரும் கலைஞனா இருக்கான். உங்க பெரிய மனசை பாராட்டுறேங்கிறேன்.
1: இதுல என்னையா பெரிய மனசு இருக்கு? கடமையா, கடமை. சமுதாயத்துல வசதி படைச்ச ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு அநாத குழந்தை எடுத்து வளர்க்கறதா ஒரு சபை செஞ்சிடணும்.
3: இப்படி ஆளுக்கு ஒரு பிள்ளைய தத்தெடுத்துக்கிட்டா அநாதங்கிற பிரச்சனையே இல்லாம போயிடுவீங்க.
1: முதல்ல நீர் அதை செய்யும்.
3: நிச்சயமா செய்யறேன், ஓஹோன்னு செய்யறேன், நோ அப்செக்ஷன். பட் கண்ண மாதிரி ஒரு நல்ல பையன் நேக்கு கிடைக்கிறவேடா.

0: மாலதி, குட் மார்னிங் மேடம். தபால் எல்லாம் தைப்படுத்தியா?
1: போஸ்டர் பண்ணிட்டேமா.
0: வெரி குட், வெரி குட். அந்த ஏலக்காய் எக்ஸ்ட்ரா விலைக்கு வாங்க சொல்லி மேனேஜருக்கு தபால் போடும்.
1: சரிம்மா.
0: பாம்பேல இருந்து பணம் அனுப்ப சொல்லி இருந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு செக் அனுப்பிடு.
1: சரிம்மா.
0: வந்து
2: இவர்தான்
0: இவர் எங்க ஃபேமிலி டாக்டர்.
2: ஓ வணக்கம். வெரி கிளட் டு மீட் யூ
0: டாக்டர். கண்ணா செய்த உதவி உங்களுக்கு தெரியாதே. இந்த பங்களா இருக்கே, இது எங்க பூர்வீக சொத்து. பங்காளிகள் நொடிச்சு போய் கடல்ல மூழ்கிடுச்சு. இவர் ஃபாதர் கேப்டன் கோபால் கிட்ட இருந்தது. இவர் தான் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த பங்களாவையே வாங்கி கொடுத்தார்.
2: அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
0: எங்க மாலதி, கண்ணன் காபி கொடுக்கணுமே.
1: இதோ காபி ரெடிமா.
0: வெரி குட். இந்த
2: நான் காபி சாப்பிடுறது இல்ல.
1: இது பால் சார்,
0: சாப்பிடுங்க.
2: அம்மா நல்லா இருக்க. மிஸ்டர் கண்ணனுக்கு கது பிடிக்கும், கது பிடிக்காதுன்னு மாலதிக்கு தெரிஞ்சிருக்குது. வெரி குட்
1: டாக்டர் சார். உங்களுக்கு கூட எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.
2: என்ன என்ன என்ன?
1: உங்களுக்கு காஃபியும் பிடிக்காது, பாலும் பிடிக்காது, மருந்துதான் பிடிக்கும்.

0: இந்த பங்களா எங்களுக்கு கிடைச்சதுக்காக உங்க ஃபாதருக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நீங்களும் அவசியம் வாங்க.
1: ரொம்ப நன்றிமா.
0: ஆமா, மிஸ் பண்ணாம வந்துருங்க சார்.
1: கண்டிப்பா வந்துடுறேன்.
2: சின்ன விருந்து நீங்க அமக்களை படுத்துட்டீங்க. இந்த மாதிரி விருந்த நான் எங்கேயுமே சாப்பிட்டதுல. இனிமே எந்த விருந்துக்கு போனா இந்த விருந்து தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன் சார், பிஷ் வறுவல் சாப்பிட்டாளா?
3: என்ன கேட்டேன்?
2: மீன் வறுவல் சாப்பிட்டாளான்னு
3: கேட்டேன். என்ன பார்த்து கேள்வி கேட்கிறேன். When I was in Japan, year of 1947, ஒரு பெரிய டின்னருக்கு போயிருந்த.
2: ஜப்பானுக்கு போனாலும் டின்னர் ஓடுறது இல்ல நீங்க.
3: டோரை ஓபன் பண்ண உடனே இந்த பாம்பை ஃப்ரை பண்ணி வச்சிருந்தான் சார். உடனே பாம்பையே நான் கடிச்சது மாதிரி ஒரு ஃபீலிங். இவர் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். யோ, உம்ம சொல்லி குத்தம் இல்லைங்க. களி களி முத்தி போயிடுச்சோம்.
2: முத்தித்தான் போச்சு.
3: நீங்க இந்த தண்டூரி சிக்கன் வச்சிருந்தாங்களே, சாப்பிட்டீங்களா?
2: நானும் சாப்பிட்டேன்.
3: அதான் எனக்கு ஒண்ணு கூட கிடைக்கல. உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து பாருங்க. அது ஏன் தப்பு? மிஸ்டர் கண்ணன் சார், என்ன அடிக்கடி இந்த மாதிரி டின்னருக்கு எல்லாம் கூப்பிடுங்க. பெரிய மனுஷங்களை கூப்பிடுறேன், நீங்க என்ன கூப்பிடுறாதீங்க சார்.
4: ஏன்?
3: அவங்களை தாண்டி ஒரு கோழிய பறக்க விட மாட்டேன்.
4: அம்மா ரொம்ப நன்றி. வரட்டுமா?
0: இருங்கடே, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே.
4: நோமோ, எனக்கு எல்லாமே டயப்படி நடக்கணும். இன்னும் 15 minutes தான் தூங்க போகணும்.
0: சரி, அப்படின்னா தம்பி கண்ண கொஞ்ச நேரம் இங்கே இருக்கட்டும்.
4: அதுக்கு என்ன, இருக்கட்டுமே. டாக்டர் வரட்டுமா?
0: மாலதி, மாத்திரை கொண்டம்மா. சாரி, மறந்துட்டம்மா, இத கொண்டு வர. டாக்டர், லாயரை பார்க்கணும்னு சொன்னேனே, என்னாச்சு?
5: சொல்லிருக்கிறேன், இப்ப என்ன அவசரம் லாயரை பார்க்கறதுக்கு?
0: பரவர, என் உடம்ப பத்தி எனக்கே நம்பிக்கை இல்லை. அதனால இந்த சொத்துக்களுக்கெல்லாம் மாலத்தையே சட்டப்பூர்வமான வாரிசாக்கணும்.
6: ஏமா, மாலத்தி உங்க பொண்ணுதான். இதுக்கு ஏன் தனி ஏற்பாடு?
5: மிஸ்டர் கண்ணன், மாலத்தி உங்க சொந்தமாக இல்லை.
6: அப்படின்னா மாதி உங்க பொண்ணு இல்லையா?
0: இல்ல, எங்க எஸ்டேட் மேனேஜர் மாணிக்கத்தோட ஒரே பொண்ணு மாலதி. அவர் ராத்திரியிலையும் பகல்லையும் பனியிலையும் குளிர்லையும் கஷ்டப்பட்டு இந்த சொத்தை 1 to 10 பெருக்கினாரு. அப்படிப்பட்ட உத்தமரை யாரோ ஒரு சண்டாலே படுகொலை பண்ணிட்டான். அன்னையில இருந்து மாலதி இங்க என்னுடைய மக மாதிரி தான் இருந்துகிட்டு வரா. அது சரி டாக்டர், கண்ணனை எதுக்காக இங்க இருக்கு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: என்னது?
0: என்னது?

0: ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கண்ணன்.
1: மாலதி போய் போலீஸ் கவர் பண்ண.
2: வேண்டாம் தம்பி வேண்டாம்.
1: ஏமா
0: காலிகள போலீஸ் தப்பிச்சு கொடுக்கறது தப்பா?
2: அதுக்கு இல்ல, குடும்ப விஷயம் போலீஸுக்கு போக வேண்டாம்னுதான்.
1: குடும்ப விஷயமா? என்னமா சொல்றீங்க?
2: ஏற்கனவே மானத்தியின் வாழ்க்கையில ஒரு சோக நிகழ்ச்சி நடந்தது, அது இன்னும் தொடருதுன்னு தான் நினைக்கிறேன்.
1: என்னமா விஷயம் சொல்லுங்கம்மா.
2: சமயம் வரும்போது சொல்றேன். தயவு செய்து இப்ப அதை பத்தி ஒன்னும் கேட்க வேண்டாம்.

0: என்னங்க அப்படி மறைச்சு பாக்குறீங்க?
1: சிரிச்சிட்டு பாப்பாங்க. இப்படி ஏமாத்துறது எனக்கு தெரியாது.
0: என்னங்க நீங்க, நான் எப்பங்க உங்களை ஏமாத்திட்டேன் நீங்க?
1: அம்மா இது உன் வீடு தான்.
0: இல்லங்க, ஆமா
1: கலந்தி சோண்டி சொல்ல நீ போத. அம்மா நீ புதிய பணக்காரங்களா?
0: ஆமா இல்ல
1: எது எது இல்ல எது உண்மை காது பங்களா இதெல்லாம் இருக்குன்னு ஆசைப்படுத்தி லவ் பண்ணே
0: அவரு போய்தான் 25 வருஷம் ஆச்சு, இப்ப நினைச்சு ஏன் அவசப்படுறீங்க?
2: இன்னைக்கு தாமா அவன் இறந்தது.
3: நீங்க வருத்தப்பட்டு தொலைங்க மாமா, அத பத்தி கவலை இல்ல. ஆனா பைத்தியார்தனமா நடந்துக்கிறீங்களே.
2: எதுடா பைத்தியக்காரத்தனம்? இந்த புண்ணியவதியின் மகன் உயிருக்குயிரா காதலிச்சாங்களாம். இந்த அளவு தெரியாம நான் குறுக்க

0: விழுந்து தடுத்த அந்த தாலிப்பைய உள்ள காதலேக்கம் தாங்காம காவேரில விழுந்து
1: செத்தான்.
0: அந்த பாவத்தை போக்கிக்கிட்டதுக்காக என் மகனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் இந்த புண்ணிய விதிக்கு எழுதி வைக்க போறேன்.
2: எங்க மாமா குலசேகரர் சாக போறார்.
3: நான் போய் நாலு ஆளு சொல்லிட்டு வந்துட்டுமா?
2: அதுக்கு இல்லடா, கிழவிங்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அது என் கைக்கு வரணும். வழி
3: பேசாம
2: அவங்கிட்ட இருக்க சொத்த ஒரு பொண்ணு ஏமாத்தி அபகரிக்க பாக்குறாடா.
3: கிழவர் அந்த பொண்ணை லவ் பண்றாரு, கிழவங்களை நம்ப முடியாது.

0: அது ஏன் கைக்கு வரணும் வழி
1: பேசாமல் கேட்டுவாங்கடா.
0: இருக்க சொத்த ஒரு பொண்ணு ஏமாத்தி அபகரிக்க பாக்குறாடா.
1: கிழவர் அந்த பொண்ண லவ் பண்றாரு, கிழவங்களை நம்ப முடியாதுடா.
0: போட, கிழவனுக்கு ஒரு மகன், அவன் ஒரு பொண்ண காதலிச்சான், அவன் செத்து போயிட்டதுனால காதலிச்ச அந்த பொண்ணுக்கே சொத்தை எழுதி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான்டா.
1: அதுக்கு நான் என்ன செய்யறது?
0: பட்டாபி, நீதான் போன ஜென்மத்துல அவருடைய மகன் சந்திரன் அப்படின்னு கிழவனை நம்ப வைக்க.
1: போன ஜென்மம் கிழவரை நம்புவார். போட,
0: அப்படியே வீட்டுக்குள்ள வரணும், கிழவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு மயக்கம் தலை சுத்துது அப்படின்னு கிழவங்கிட்ட சொல்லணும். கிழமை என்ன என்ன அப்படின்னு கேட்பான். துணிச்சலாடி, நான் தான் போன ஜென்மத்துல ஓ மகன் சந்திரன், இப்ப மனுபிறவி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போடு.
1: கிழவர் நம்புவார?
0: நிச்சயமா நம்புவார. நாடி நமச்சிவாயத்தை கொண்டாந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்.
2: அப்புறம் அவர் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிருவார்.
0: அப்புறம் அந்த சொத்தை எல்லாம் அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிடணும்.
1: அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும்? இப்ப போறேன்.
0: நீ உதவி செய்யலன்னா பாவம் கிரிஜா சொத்தெல்லாம் இழந்து நடுத்தரவு நிக்கண்டா.
1: நடுத்தரவுல போய் நிப்பாடா, ஓரமா போய் பிளாட்ஃபார்ம்ல நிக்கட்டுமே.
2: பிளீஸ், எனக்காக செய்யுங்களேன்.
1: உனக்காகவா? சரி செய்யறேன். ஆனா இந்த சந்திரனை பத்தி முழு விவரத்தை எனக்கு சொல்லிடணும். என்ன கிழவர் எதனா கேள்வி கேட்டா நான் டான் டான் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லணுமே.
0: பட்டாபி, இத புடி. இது சந்திரனுடைய டைரி, அவனை பத்தியே எல்லா விவரங்களையும் அவனே எழுதி வச்சிருக்கான். இத நல்லா படி.
1: வெரி குட் கிரிஜா. போன ஜென்மத்துல நான் உனக்கு என்ன வரவு?
2: ஐயோ, நீங்க செத்ததுக்கு அப்புறம் தானே நானே பிறந்தேன்.
1: அது என்ன வரவு? நான் உசுரோட வந்திருந்தா என்ன வரவு?
2: அத்தான்.
1: என்ன? ஓ, வரவு முறையா? அத்தான் வரவு முறை தானே.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கண்ணனின் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

0: கண்ணனின் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: என் மகன் சுந்தரம் வெளிநாட்டுல படிச்சு இன்ஜினியர் ஆகி வந்திருக்கான். என் கனவு நனவாயிடுச்சு. ஒரு தகப்பன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை கத்தறிந்த பெரியோர்கள் அவனை பாராட்டும்படியா செய்வதுதான். அதை நான் சரிவர செய்து முடிச்சுட்டேங்கிற பெருமையோட இருக்கு. அப்பா ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொன்னாரு. ரெண்டாவது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். கேப்டன் கோபால் மகனை மட்டும் உருவாக்கல, தம் மகன் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுங்கிற காரணத்துக்காக ஒரு லட்சிய மருமகளையே உருவாக்கியிருக்கார். அந்த பொண்ணு மல்லிகா நாட்டி கலை விருந்து தர போறது, நீங்கெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க.
2: ஆமா ஆமா மல்லிகா ஆடுமா?
3: வேண்டாம் மாமா.
2: எல்லாரும் பார்த்து ரசிக்கட்டும். ஆடுமா?
3: வேண்டாம் மாமா.
4: ஆடமாட்டியா? பொண்ணு ஆட வச்சிருந்தா வருத்தப்படுறீங்க மல்லிகா? இப்ப ஆடும். ஆமா போங்க எல்லாரும் போங்க. ஆட மாட்டியா?

0: பெரியவா சொல்லுவா அந்த மாதிரி இந்த கண்ணை அடேங்கப்பா.
1: அப்போ மிஸ்டர் கேப்டன் நாங்கெல்லாம் வரோம், போயிட்டு வரங்க, போயிட்டு வரேன்.
2: குட், பிரிட்டி கேர்ள்.
1: நான்சென்ஸ்
2: மாலதி, தப்பா நினைச்சுக்காது. அவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு.
1: இது தமிழ்நாடு.
2: கொஞ்ச நாள் ஆனா தெரிஞ்சிடும், அவசரப்படலாமா?
0: என்ன சுந்தரபாய், இன்னும் ஃபாரின் கண்ட்ரிலே இருந்துட்டு இருக்கேள், நம்ம நாட்டுக்கு வாங்குவோன்னு.
3: நான் கல்ச்சர் சொசைட்டி.
4: என்னையா அமைதியா பேசுறது? அவ்வளவு பெரிய கிளப்ல பத்து பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டான் அந்த கண்ணை, அந்த அயோக்கியனை கண்டிக்கிறதுக்கு இங்க ஆள் இல்ல. என்னையா அமைதி?
5: டேய், குத்தம் செய்தவரை கண்டிக்கிறவ அயோக்கியனா? குத்தம் செய்தவ அயோக்கியனாடா?
4: உன்னை தெரிஞ்சா நாக்க பிடிக்கிட்டு சாரலாம்னு தோணும். ஏப்பா, மல்லியா கழுத்துல நான் தாலி கட்டணுங்கிறது தானே உங்க திட்டம்?
5: ஆமா, அதுக்கு என்ன போ?
4: மல்லியா கழுத்துல அவன் தாலி கட்டணுங்கிறது கண்ணனோட திட்டம்.
5: என்னவோ கண்ணனை பேசுனீன்னு கோபத்துல அடிச்சுட்டேன், மறந்துடுறா.
4: இனிமேலும் உங்க கூட வாதாட விரும்பல. இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்தாகணும். உங்களுக்கு நான் வேணுமா இல்ல கண்ணன் வேணுமா?
5: டேய், ரெண்டு கண்ணு, எந்த கண்ண வேணான்னு சொல்றதா?
4: அப்ப கண்ணனே உங்க கண்ணா இருக்கட்டும், நான் வரேன்.
5: எங்கடா போற? இந்த வீட்டை விட்டு யாராவது போய்தான் தேரணும்னு இருந்தா நான் போறேன்டா.
2: அப்பா சுந்தர், நான் அவமானப்படுத்திட்டேன். நான் தான் குத்தவாளிப்பா.
5: நீ குத்தவாளி இல்லப்பா. சுந்தர இப்படி வளர்த்தம் பாரு, நான் தான் குத்தவாளி.
2: இல்லப்பா, இவரை செய்யற தவிர கண்டிக்க வேண்டியது கடமை தான். ஆனா தகப்பனையும் பிள்ளையும் ஒற்றுமையா வாழ வைக்க வேண்டியது அதை விட முக்கியமான கடமை. உங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் பாரமா தான் இருக்க விரும்புறேன், பாரமா இருக்க நான் விரும்புறேன். அப்பா நீங்க மகிழ்ச்சியா இருங்க, நான் போயிடுறேன்.
5: நீ போறியா?
2: ஏப்பா, நான் எங்க போயிட போறேன்? நீங்க நினைக்கும் போதெல்லாம் நான் வருவேன்ப்பா.
5: கண்ணு, உன்னை அனுப்பிட்டு நான் எப்படி இப்பா நிம்மதியா இருப்பேன்?
2: அப்பா, கேப்டன் ஒரு அநாகரித்து வளர்த்தாரு, அதனால அவங்க குடும்பமே ரெண்டு பட்டு போச்சுங்க அபாதம் வரவே கூடாதுப்பா. அப்புறம் இந்த உலகத்துல அநாதைகளை காப்பாத்து யாருமே முன்வர மாட்டாங்க.
5: கண்ணன், நீ போனதுக்கு அப்புறம் உன்னை நினைச்சு நினைச்சு இந்த கிழமை சாகணும்னு விரும்புறியா?
2: அப்பா, சுந்தரே மான் திருந்தி என் அழைக்கத்தான் போறான், நான் வரத்தான் போறேன். சுந்தர் பார்க்கல நேர்மையான சுந்தர், கடைசியா ஒரு வேண்டுகோள், இந்த தெய்வத்தின் மனசை புண்படுத்தாரு.

0: வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்.
1: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அந்த காலத்துல கண்ண ஆயர்வாடியில புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சா அசையாத பொருள் கூட ஆனந்த தாண்டவாடும்.

0: தாத்தா தாத்தா
1: என்னமா
0: இத பாருங்களே
1: என்ன
0: ஒரு பெரிய மனுஷன் செத்து போயிட்டாராம் அவர் போட்டோ கூட இதுல வந்திருக்கு தாத்தா தாத்தா இந்த மாதிரி உங்க போட்டோ பேப்பர்ல வரணும் அது நான் பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா தாத்தா இந்த மாதிரி எப்போ வரும் தாத்தா
1: அடாடா அடாடா என் மேல என்ன ஆசை பேட்டி
2: என்ன
1: பார்க்க வரமாட்டானா இந்த ஆடி ஜோசின் சொன்னது நடக்குமா
0: நடந்தாலும் நடக்கும் தாத்தா
2: இப்ப வந்தாலும் வரலாம் வாய முடியா குலசேகரன் குலசேகரன்
3: அதா குலசேகரன்
1: நான்னா
3: என்னங்க தானா
1: ஆமா
3: மிஸ்டர் குலசேகரன் என் பேர் பட்டாபி நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீங்க என்கிட்ட ஒரு பாலிசி எடுத்துக்கணும்
1: மிஸ்டர் என்னுடைய பாலிசி என்னன்னா
4: மிஸ்டர் குலசேகரன்
1: என்ன
4: உங்களை பார்த்ததுல
1: இருந்து
4: ஏதோ ஒரு மயக்கம் எஸ் கம் மயக்கம் எனக்கு தலை சுத்துது நாக்கே விழ போறேன்
1: ஐயோ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க தண்ணி விட்டு வாடா
2: என்ன தண்ணி
1: சீம தண்ணி
2: காவேரி தண்ணியை கொண்டாட பாருங்க
0: எழுந்திருக்கும் போது அதே மாதிரி சொல்லிட்டு எழுந்திருப்பாரா
1: எனக்கு எப்படிமா தெரியும் அவன் பழக்கம் என்னடா ஆராய்ச்சி எடுத்துக்கிற சொல்லிடா
2: ரிவர்
4: குலசேகரன்
1: நாடி ஜோசியா
4: குலசேகரன் சந்திரன்

0: நாடி ஜோசியம் சொன்னது நடந்துடுச்சா?
1: போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் நினைவு வருது. போன ஜென்மத்தில் நான் தான் உங்க மகன் சந்திரன்.
0: மகனே
1: அப்பா,
2: மகனே அப்பா, மகனே அப்பா, மகனே.
0: மகனே சந்திரா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம ரெண்டு பேரும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆனது.
3: ஆக்சிடென்ட்டா?
0: ஆமாடா, ஊட்டிக்கு பக்கத்துல.
3: ஊட்டி பக்கம்? ஐயோ, டைரியில ஒண்ணுமே இல்லையே.
0: என்னது டைரியா?
1: நான் எங்க டைரின்னு சொன்னேன்? வரவர உங்களுக்கு காதை சரியா கேட்கல.
0: ஞாபகம் இருக்கணுமே.
1: ஆமா, ஆக்சிடென்ட் காரு.
0: ஊட்டிக்கு பக்கத்துல எந்த பக்கமும் ஒண்ணும் காணோம்.
4: உன்னை கேட்டனா?
5: இல்ல தாத்தா.
1: சிங்காரா,
4: இப்படி வாமா. மாமா,
0: என்னடா
4: என்ன போன ஜென்மத்தை பத்தியே கேள்வி கேட்டு தமிழ் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சந்திரா வா, ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம்.
0: அவன் கூட போகாத, அவன் சிகரெட் பிடிப்பான்.
5: சரி, என்னோட வாங்க.
0: அவன் கூட போகாத.
1: ஏன், அவளும் சிகரெட் பிடிப்பா?
0: அது இருக்கட்டும்டா. ஆக்சிடென்ட் விஷயம் என்னடா ஆச்சு? அவன் மண்ணா கேட்டு ஆக்சிடென்ட். எனக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது. தெரியறதுக்கு நியாயமே இல்லையே. ஏன்னா அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கவே இல்லை. நீ என் மகனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதா போட்ட? நீ டெஃபினட்டா என் மகன் தான்டா.
1: மகனே சந்திரா, அப்பா குலசேகரா.
6: டாக்டர், சொசைட்டி கிளப்ல நடந்த சம்பவத்துல இருந்து நான் ஒரு முடிவு போட்டுட்டேன்.
7: என்ன?
6: மாசிக்கு உடனே கல்யாணம் பண்ணிட்டேன்.
7: மாப்பிள்ள கிடைக்கிறது அவ்வளவு சுலபத்துல இருக்கு.
6: ஏ கண்ண இருக்கிறாரு, மாரதிக்கு தகுந்த மாப்பிள்ள.
4: நீலாம்பி அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க.
8: சொல்லிட்டாங்களா?
4: என் தலைமையில தான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது.

0: சுசி, இன்னைக்கு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்ல?
1: ஆமா
0: பல்லிக வரட்டுமா? பாய்
1: பாய்
2: பல்லிக, வா ஒரு கேம் ஆடலாம்.
0: நான் ஆடிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இப்பதான் 8 மணிக்கு பொழுது விடியுது. ஐ அம் வெரி சாரி, ஐ அம் டயர்ட்.
2: என்ன, நான் கூப்பிடுற வர மாட்டேங்கறியே? வா.
0: நான் மாட்டேன்.
2: வாங்க. ஒரே
0: சுந்த தைய விடுங்க.
2: மரியா இல்லையா? ஒரே ஒரு கேம் ஆடலாம்.
0: தைய விடுங்க.
2: முடியாது. நீ மரியா இல்லையா?
0: ஆமா.

0: டாக்டர், எப்படி இருக்கீங்க?
1: பலமான காயம், கம்பவுண்ட் பிராக்சர், ஸ்பைனல் கார்ட்ல இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல சரியாயிடலாம்.
2: உயிருக்கு ஆபத்து இல்லையா டாக்டர்?
1: இல்ல இல்ல,
2: நாங்க பார்க்கலாமா டாக்டர்?
1: பார்க்கலாம்.
3: வாங்க தம்பி, வாங்க.
4: அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்.
3: என்ன தம்பி?
4: அதாவது மல்லிகா பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது நல்லதுன்னு.
3: தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க?
4: ஆமாமா, நானும் மல்லிகாவும் ஒன்னாவே வளர்ந்தவங்க. அவ இப்ப கால் அடிபட்டு ஆஸ்பத்திரி இருக்கா. எங்களை வளர்த்த பெரியவரோ அதே வேதனையா இருக்காரு. இந்த நிலைமையில கல்யாணத்தை
1: கரெக்ட் கரெக்ட கண்ணு சொல்றபடி கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது தான் கரெக்ட்.
3: தம்பி, மாலதி உங்க மனைவி தான் தீர்மானம் பண்ணியாச்சு. இனிமே அதை யாராலும் மாத்த முடியாது. மாலதி, இந்த தேதியில இல்லைன்னா என்ன? இன்னொரு தேதியில கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. கவலைப்படாத டாக்டர்.

0: bange for hende.
1: என்ன மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு வருத்தமா?
0: நான் அதுக்காக வருத்தப்படலை. நம்ம கல்யாண விஷயமா போகும்போது மல்லிகாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டுடுச்சேன்னுதான் நான் வருத்தப்படுறேன்.
1: வருத்தப்படாத, ரெண்டே மாசம் தமாந்தமான ஓடியா இருந்துருவா.
2: சந்திரா, நீ வந்த சந்தோஷத்துல எனக்கு உடம்பெல்லாம் குணமாயிடு.
3: சரிப்பா,
2: இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு.
3: என்னப்பா அது?
2: சிங்காரா,
3: என்னடா
2: ஆச்சு?
4: தயாராகிட்டு இருக்கு, இப்ப வந்துடும்.
2: நீ அப்படியே மயங்கி விழ போறவ.
3: என்ன சஸ்பென்ஸ் இது
2: பாரு. கிரிஜா, இவ்வளவு தெரியுதாடா உனக்கு?
3: எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு.
2: என்னடா பார்த்த மாதிரி? மத்ததெல்லாம் தெரியுது, இது தெரியலையா? இவளை தாண்டா போன ஜென்மத்துல காதலிச்ச.
3: என்னதா
2: உன் காதலி குப்பம்மா? ஐயோ, ஏதோ போன ஜென்மத்துல உங்க காதலுக்கு குறுக்கணும்னு, இந்த ஜென்மத்திலேயாவது அதுக்கு பிராய சித்தமா? உனக்கு அதுக்கும் கல்யாணத்தை நடத்தி என் பாவத்தை போக்கலான் இருக்கண்டா.
3: என்னப்பா இது, இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணி சொல்றீங்க?
2: ஏண்டா,
3: அவ வயசு என்ன, என் வயசு என்ன?
2: உனக்கு மட்டும் வயசாகலையா? போன ஜென்மத்துல நீ சாகும் போது 20, இப்ப 25, ஆக 45 ஆகுது. பாத்தியாடா, குப்பம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி துடியா துடிக்குது. டே, கூப்பிடுறா, ஆசையோட கூப்பிடுறா.
3: குப்பம்மா?
2: என்ன குப்பம்மா? நீ முன்னெல்லாம் ரொம்ப இன்பமா கூப்பிடுங்க. குப்பு குப்பு
3: உப்பு உப்பு
2: குப்பு குப்பு. ஏமா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு இஷ்டம் தானே?
5: இஷ்டம் தான்.
3: அம்மா, குப்பம்மா உனக்கு ஏத்தும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நீ அவனையே கட்டிக்க. உன் பேர் குப்பு, அவன் பேர் சுப்பு.
2: எனக்கு ஒரு ஐடியா நீ குப்பு மாவை கட்டிக்க நான் கிரிஜாவை கட்டிக்கிறேன் இந்த உப்பு மாவை கட்டிக்க குப்பு மாவை கட்டிக்க நான் கொன்னு விடுவேன்
3: குப்பா, நீ என்ன மறந்துட வேண்டியதுதான்.
2: போங்கத்தான்.
3: ஐயோ, அத்தா அத்தான்னு போட்டு என்ன சொல்றாளே பாட்டி, என்ன விட்டுருங்க பாட்டி.
5: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குறும்பு, இருங்க இருங்க நான் வந்து பேசிக்கிறேன். டாடா டாடா.
3: பாட்டி பாட்டி
6: பாட்டிக்கா, உன் காது குணம் ஆயிடுச்சுமா?
7: தேங்க்யூ டாக்டர்.
1: மல்லிகா, டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர்.
6: மல்லிகா, மெல்ல கால் வச்சு இறங்குமா?
7: இறங்குறதா டாக்டர்? என் கால்கள் உணர்ச்சியே இல்ல டாக்டர்.
6: முதல்ல அப்படித்தான் இருக்கும், நடக்க நடக்க சரியா போயிடும்.
7: ஐயோ டாக்டர், இந்த கால் மட்டும் இல்ல, என்னால ரெண்டு கால்களையுமே அசைக்க முடியல டாக்டர்.
1: மல்லிகா, டாக்டர் என்ன சார் இது?
7: டாக்டர், நீங்க என் கால்களை தொடர்ந்து என் கண்ணால பாக்குறேன், ஆனா என் கால்கள் எந்த விதமான உணர்ச்சியும் இல்ல டாக்டர்.
1: மல்லிகா,
7: என்னால கால்களை அசைக்க முடியல டாக்டர். என்னால கால்களை அசைக்கவே முடியல
6: டாக்டர்.
1: என்ன டாக்டர், சரியாச்சா?
6: மல்லிகா, எலும்பு முறிவு சரியா போயிடுச்சு, ஆனா ஸ்பைனல் இன்ஜின்ல ஏற்பட்ட நரம்பு கோளாறு சரியாகல. அதனால கால்கள் நடக்க சக்திய கிடந்துடுச்சு. இதுமே மல்லிகாவால நடக்கவே முடியாது.
2: மல்லிகாவால நடக்க முடியாதா? ஏன் மல்லிகாவால நடக்க முடியாதா?

0: சுந்தரம், நான் இன்னும் அதிக நாளைக்கு உயிரோட இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. நான் சொல்றதை கேளு. என் தங்கச்சி சாகும்போது அவ பொண்ணு மல்லிகாவை என் கையில பிடிச்சு கொடுத்துட்டு போனான். உனக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா வாக்குறுதி கொடுத்தேன். அத நீதாப்பா நிறைவேற்றி வைக்கணும்.
1: ஒரு தகப்பன் தன் மகனை கண் தெரிஞ்சு கிணத்துல விட சொல்ற அதிசயத்தை இப்பதான் பாக்குறேன்.
0: சுந்தர், நீ எனக்கு பிறக்கவே இல்லை நினைச்சுக்கிறேன். போடா போடா.
2: சுந்தருக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. அவன் நல்ல முடிவுக்கு வருவான்.
1: என் முடிவு இதுதான், இது மாறவே மாறாது.
3: மாமா, ஒரு நொண்டியை யார் மாமா கல்யாணம் செய்துக்குவாங்க? நான் இப்படி எப்பவும் போல இருந்துடுறேன். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம்.
0: மல்லிகா, நான் சாகரத்துக்கு முன்னாலேயே என் மேல நெருப்பள்ளி கொட்டுறான் என் மகன். நீயும் ஏமா என்னை இப்படி நோக அடிக்கிறேன்.
2: நீங்க வேதனைப்படாதீங்க மல்லிகா. பெரியவங்க பேசுறது உனக்கு என்ன வேலை? போகல போ. அவர் உங்க அப்பா மட்டும் இல்ல, மந்திரங்கள் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு கட்டளை நிறைவேற்றுப்பா.
1: வாழ்றதுக்கு தான் தெய்வம் கட்டளை இடும், சாகரத்துக்கு கட்டளை இடாது. இதுல யாரும் தலையிட வேண்டாம்.
0: கண்ணன், நான் பெத்த புள்ள என்ன மீறிட்டான். பெறாத புள்ள நீ இருந்தாலும் நீதான் என் லட்சியத்தை பூர்த்தி செய்யணும். மல்லிகாவுக்கு வாழ்வு கொடுக்கிறதா சொல்லு. எப்படியோ ஒரு நல்ல மாப்பிளையை தேடி மல்லிகாவுக்கு கல்யாணம் செய்து வச்சிரு. கண்ணன், மறந்துடாது, என் மகனவா நம்பல, நீதான் இதை செஞ்சு வைக்கணும்.
1: இனி ஒரு வினாடி கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது.
3: சுந்தர், இந்த நிலைமையில என்ன வெளியில போ சொன்னா நான் எங்க போவேன்?
1: இந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் கண்ணனை வர சொல்லியிருந்தேன், அவன் வரல. இனிமே எனக்கு என்ன பொறுப்பு? நீ போ, எங்கேயாவது போ.
2: இந்த மல்லிகா எங்க போச்சு?
1: மல்லிகா இனிமே இங்க இருக்க கூடாது. நீ கூட்டிட்டு போ.
2: நானா? மல்லிகாவை நான் கூட்டிட்டு போதா? இது நல்லா இருக்குமா?
1: நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஒரு முறை பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு எவனுமே பெண்ணு தரமாட்டேங்கிறான்.
2: ஓஹோ, சரி, மல்லிகாவை நானே அழைச்சிட்டு
1: போறேன். மல்லிகா வயத்துக்கு சோறு போடுற அளவுக்கு இதுல பணம் இருக்கு, எடுத்துட்டு போ.
2: சுந்தர், இந்த பணம் உனக்கு தான் தேவைப்படும். மல்லிகாவை காப்பாற்ற வேண்டிய அளவுக்கு மனமும் சக்தி எங்கிட்ட இருக்கு.
4: ஒண்ணும்
5: இல்ல, எங்க மல்லிகாரனால நடக்க முடியல.
3: ஐயா கொஞ்சம் பொறுங்க.
5: எங்க போகுமா?

0: நீ சாகிறது வேடிக்கை பார்க்கறதுக்கா நாங்க இருக்கோமா?
1: நான் சாக வேண்டியவம்மா, நான் சாக வேண்டியவம். பெத்தவங்களை இழந்த ஒரே அண்ணனையும் பிரிஞ்ச எனக்கு வாழ்வு கொடுத்த மாமாவும் என்னாலேயே செத்தார். என்னால அந்த குடும்பத்தினுடைய அமைதியே அழிஞ்சு போச்சு. இவ்வளவு போராதன்னு இப்ப நான் உங்களுக்கும் வரமாட்டேன். இனிமேல நான் எதுக்காக இருக்கணும்?
0: யாரோ ஏதோ சொன்னதுக்காக நீ இப்படி முடிவு பண்ணலாமா?
1: மாப்பிள்ளை கிடைக்கலையேன்னு நான் வருத்தப்படல மாலத்தி. பணமும் செல்வாக்கும் உள்ள சுந்தர விடவா இன்னொரு மாப்பிள்ளை வரப்புறார். அவரையே நான் விரும்பலையே.
2: என்ன அப்போ கல்யாணத்திலேயே உனக்கு விருப்பம் இல்லையா?
1: எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு.
2: என்ன மாதிரி சொல்லுமா?

0: சொல்லு
1: சொல்லு.
0: வேண்டாம், என்ன கட்டாயப்படுத்தாதீங்க.
1: மல்லிகா, உனக்கு என்ன குறைன்னு சொல்ல.
0: ஐயோ, என்ன விட்டுடுங்களே. உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லு மல்லிகா.
1: சொல்லுமா.
0: என் சாவுக்கு முன்னால சொல்ல வேண்டிய உண்மை அது. என்ன வாழ வைக்க வேண்டியவர், என்ன வாழ வைக்க வேண்டியவர் இவர்தான். அம்மா, கண்ணனை என் இதயத்துல குடியேத்தி பல வருஷங்கள் ஆச்சு. சூழ்நிலைனால அதை வெளியில சொல்ல முடியாத ஊமையாயிட்டு. கண்ணனுடைய நினைவிலேயே இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு தான் நான் தற்கொலை முயற்சியில ஈடுபட்டேன்.

0: ஏன் சொல்லாம வந்துட்ட?
1: இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போது நான் எப்படி சொல்லிட்டு வர்றது?
0: மாசி என்ன சொல்ற?
1: என்ன மன்னிச்சிருங்க. ஒரு பெண்ணோட உள்ளத்தை இன்னொரு பெண்ணாலதான் புரிஞ்சுக்க முடியும். அந்த அவல பெண் தம் உள்ளத்துல மறைச்சு வச்சிருந்த ஆசைகளை மனம் திறந்து சொன்ன பிறகு அவ வாழ்க்கையில நான் குறுக்க நிக்கலாமா?
0: மாசி நீ எங்க குறுக்க நிக்கிற?
1: நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னே மல்லிகா மனசுல நீங்க குடியேறிட்டீங்க. அவளுக்குரிய செல்வத்தை நான் பறிக்க நினைச்சா எனக்கு பழி ஏற்படாதா?
0: மாசி மாசி
1: பிறரை வாழ வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானா அது செய்யறதுதான் மனித பண்புன்னு நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க. அது செய்யல காட்டுறதுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு.
0: அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராது மாதிரி.
1: இல்ல இது தெளிந்த முடிவு. என்ன நீங்க மறக்கணும் மல்லிகாவை மறக்கணும். உங்களுடைய தியாக உள்ளத்தை இந்த உலகத்துக்கு காட்ட நிம்மதியோட போது இன்னொருத்தினுடைய கல்லறையின் மேலேயே இந்த வாழ்க்கையை கட்டக்கூடாதுங்கிற முடிவோட போது என்ன மன்னிச்சிருங்க. என்ன விடுங்க தம்பி, என்ன விடுங்க தம்பி.
0: அம்மா அம்மா மாதிரி கூறுமா கூறலாமா? மாதிரிய
2: இப்ப போகட்டும் தம்பி. மாலதி சொன்னதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ சொன்னதுதான் நியாயம்.
0: நீங்களும் அப்படி சொல்றீங்க?
2: ஆமா, உங்களை வளர்த்த ஆளாக்கின பெரியவருக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு நீங்க சொல்லல. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா அவருக்கு நன்றி கடன் செலுத்துற சந்தர்ப்பம் வராதான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது உண்மையானா நீங்க மல்லிகாவை கல்யாணம் செய்தே ஆகணும்.
1: நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச உடனேயே ஓடி வந்து உங்க கால விழணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவ என்ன சோதிச்சுட்டான்.
0: அப்படிதான் சொல்லாமா?
1: என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல.
3: பூர்வ ஜென்மத்து மகன் சொல்லிக்கிட்டு அன்னைக்கு ஒருத்த வந்தானே அவ்வளவும் தூப்பு. என் மகன் சாகவே இல்லை. அப்படியோ
4: அத்தனையுமா இருக்க?
3: என் உண்மையானவான கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டான் என் மாப்பிள்ள சிங்காரம். என்னடா நீ மட்டும் வர்ற? எங்கடா என் புள்ள
4: குளிச்சுக்கிட்டு இருக்கா மாமா?
3: மகனே
4: மகனே மகனே,
3: அதே சின்னதுல நான் ஒன்ன தூக்குனேன், இப்ப நீ என்ன தூக்குற? நீ தாண்டா என் மகன்.
4: யாருன்னு தெரியுதா பாரு?
5: யாரு குப்பம்மா பேருனா?
4: நீதான் ஆள் மாறாட்டமா?
5: நீதான் ஒரிஜினல் சந்திரனா? என்னடா இதுக்கு என்ன ரேட்? அஞ்சா பத்தா?
4: அஞ்சு பத்துக்கு போறோம்னா குத்து நம்ம நெஞ்சலுக்கு அம்மா அஞ்சா சொத்தை கழட்டிடுவேன்.
3: குப்பம்மா மாமா, இந்த ரெண்டு பேத்துல நீ யாரு கழுத்த நிட்டுற? இந்த ரவுடிய கட்டிக்கிறத விட இவரே தேவலாம்.
4: அப்பா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது.
3: மாமா என்னைக்கு இருந்தாலும் நிச்சயமா எனக்கு கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சு இத பாத்தீங்களா தாலி கயிற கையிலேயே வச்சிருக்கிறேன்.
4: வாங்கி கட்டுற.
6: மாமா உப்பம்மா பேருக்கு சொத்து எழுதி வச்சிருக்கீங்களே, அந்த பத்திரத்தை தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்களேன்.
3: பத்திரத்தை பார்த்துக்கிட்டு கட்டுறேன்.
4: இது பண்ண வேண்டிய கோச்சுமே என்ன மேன்? அவ கையில சொத்து போனவனே நான் அவளை பிடிச்சுக்கினேன், நம்மள அம்போன்னு விட்டல. நீ எங்க பணத்தை பண்ண பண்ண
3: பணம் இருந்தாவல கொடுக்கிறேன்.
6: என்ன மாமா பத்திரத்தை கிடைக்கிறீங்க?
3: காலிப்பையில ரபடி பையில

0: மாமாங்க கூட்டத்துல பிற்பாக்கி நடிச்சிட்டு இங்க வந்து கத்தியை காட்டி கலாட்டாவை பண்ணிட்டு இருக்க.
1: அம்மா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சத்தம் மாறினே. ஆமா, எந்த ஒரு ஜெயிலு? சேலம் விட்டா வெள்ளூர், வெள்ளூர் விட்டா சேலம். படா பேஜாரா போச்சுப்பா. டிஸ்ட்ரிக் கொஞ்சம் மாதங்கப்பா.
2: நான்
1: வர்றேன்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கண்ணனின் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கண்ணனின் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: யாராவது உள்ள நடந்தீங்கன்னா காலை விட்டுடுவேன்.
2: நீங்க கடன் வாங்கி இருக்கிறீங்க, திருப்பி கொடுக்க. இருக்கிற சாமான்களை எடுக்கிறது ஜப்தி வாரண்டோட வந்திருக்காரு. நீங்க தடுக்கிறது சட்டவிரோதம்.
1: அத்திமீறி யாராவது உள்ள நடந்தீங்கன்னா எப்படி இது நடக்கும்? கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்க என் வக்கீல் அனுப்பிச்சிருக்கேன். அது வரையில எவனும் கிட்ட நெருங்க கூடாது.
3: சுந்தர்வாள், உங்க ஸ்டே பெட்டிஷன் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆயிடுச்சு.
1: என்ன குறிச்சு வெளியே சொல்லுங்கண்ணா.
4: நீ மனம் திருந்ததே எனக்கு போதும். சந்தேகப்படாது, இதுவும் உன் பணம் தான்.
1: கண்ணன், அன்னைக்கு நான் மமதியின் சின்னமா உனக்கு பணம் கொடுத்து இந்த பணம் உன் செலவுக்கு தேவைப்படும் சொன்னியே, அது உண்மையாயிடுச்சு கண்ணன்,
4: உண்மையாயிடுச்சு. அப்படியெல்லாம்
5: நீங்க திருந்துற மகிழ்ச்சியோட நாங்க போயிட்டோம்.
4: சந்தோஷமா

0: மல்லிகா, என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்க? உடம்பு கொண்டு இல்லையே? மல்லிகா, ஏன் மாறற? என்னம்மா சொல்லு, மல்லிகா சொல்லு. என்ன ஒரு படுக்க தனியா இருக்க?
1: அங்கதான் மாலத்தி, அவர் எப்போதுமே படுத்துக்கிறார்.
0: என்னம்மா சொல்ற?
1: அவர் என்ன மனைவியாவே நடத்தல மாலத்தி.
0: அவர் மேல ரொம்ப அன்பா இருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
1: அன்பா தான் இருக்காரு, ஆனா அந்த அன்பு மனைவியிடம் கணவன் காட்டுற அன்பு இல்ல, ஒரு அநாதையிடம் ஒரு நல்லவர் காட்டுற இரக்கமா தான் இருக்கு.
0: கண்ணை இப்படி நடந்துக்கு வரேன்னு நான் நினைக்கவே இல்லை.
1: அவர் மேல தப்பில்ல மாலத்தி, உன் வாழ்க்கை அவரால் அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சு கவலைப்படுறாரோ என்னவோ. மாலத்தி, நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையும் ஒரே மாதிரிதான் ஆயிடுச்சு.
2: மாலத்தியா, என்னம்மா துட்டிடணும்?
0: நான் இப்ப உங்ககிட்ட ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன்.
2: சொல்லுமா சொல்லு. உதவி செய்யறது தானே டாக்டருடைய கடமை.
0: டாக்டர், பாவம் மல்லிகா, என் கூட பிறக்காத சகோதரி, கால்கள் இழந்தவ, வாழ்க்கையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் என் உயிரையே அவகிட்ட கொடுத்து. ஆனா அவளும் வாழல டாக்டர், அவளும் வாழல.
2: அப்போ என்ன சொல்ற?
0: கண்ணனுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு, தவிர அவங்க அவங்க இன்னும் கணவன் மனைவி ஆகல டாக்டர்.
2: ஏ அப்படி?
0: சரியோ தவிர

0: நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுனாலதான் அவங்க இப்படி இருக்காங்களோன்னு நான் பயப்படுறேன். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் யாருக்காவது சொந்தமாயிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச
1: புதுமையான திருமணம்.
2: மணமகள் செல்வி மாலதி, மணமகன் டாக்டர் சிங்.
0: என்ன இது அநியாயம்? இந்த டாக்டர் கூட இருந்தே குழி பறிச்சிருக்கான். மாலதி மேல நான் எழுதி வச்சிருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளை ஏமாத்திருக்கான்.
1: ஏமா, மாலதி பேர சொத்துக்களை எழுதி வச்சிருக்கீங்களா?
0: உங்க ரெண்டு பேருக்கும் தானே கல்யாணம் ஆக போது நினைச்சு சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சேன். பத்திரத்தை கூட அந்த டாக்டர் தான் கொண்டுட்டு போயிட்டான் போல இருக்கு.
1: கண்ணன் சார், நான் நிச்சயமா சொல்றேன், மாலதி சுய உணர்வோட இந்த தாடியை கட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். இந்த கல்யாணம் இருக்காது.
0: தம்பி, என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தணும். ஆமாங்க, மாலத்திய தாபத்துல இருந்து எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். போங்க,
1: கவலைப்படாதீங்க, நான் காப்பாத்துறேன்.
3: பிரசாதி வா.
4: டாக்டர் சிங் இருக்காரா?
5: சிங்கா,
4: அவரா சம்சாரத்தை கூட்டிட்டு பெங்களூர் போயிருக்காரு.
3: பெங்களூர்?
4: ஆமா.
3: ஹனிமூன்?
0: கண்ணனுக்கு தெரிஞ்சா நான் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சு அவர் நிம்மதி அடைவார்னு சொன்னேன். இப்படி பத்திரிகையில போட்டு விளம்பரப்படுத்தணும்னு
6: சொன்னேன். தப்பு? நானும் கல்யாணம் ஆகாதவ, நீயும் கல்யாணம் ஆகாதவ.
1: பெரிய மனுஷன் நினைச்ச
6: ரொம்ப நாள் ஆசை
7: கட்டிக்கிட்டோம். பட ஆத்மீகம் செல்வம் வேஷம் போட்டு ஊரையா மாத்திர யார்
8: முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட முத ஆளு நீதான்.
7: அதே அதே தபா, நிம்பர்க்கு நம்ப துணை செய்யலாம். நிம்பர் நம்பர்க்கு துணை செய்யலாம். என்ன சொல்றான்?
8: சரி அச்சா, ஒரு நாட்டு ஒரு ஆளு எனக்கு தேவைதான். பாஷ தெரியாதவனாவும் இருக்கிற.
7: என்ன சொல்ற?
8: பாஷ தெரியாதவனாவும் இருக்கிற. இனிமே நீ என் கூடவே இருந்த.
7: நிம்பர்க்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நம்பர் பண்ணி வைக்கிறான்.
6: அரே பாய், அதுக்குள்ள நீ போ, அந்த பண்ணிட்ட தாட்சி பண்ணு. ரொம்ப பொருளா கோவம் வர்றான்.
8: நீங்க சொல்ற அப்படியே
0: நடக்கிறேன்.
1: பொது மாட்டாக போறேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க அப்படியே கேட்கணும்.
0: தம்பி
1: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க
0: எனக்கு பிறந்த நாள் வருது. உங்களுக்கும் மாலதிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடுறதா முடிவு
1: பண்ணிருக்கேன்.
0: அவசியமா மாலதியோட வரணும். டாக்டர், கண்ணன் கிட்ட இதுக்கு சம்மதம் வாங்கிட்டேன். நீங்க தவறாம வரணும்.
9: வர்றேன் வர்றேன். அங்க ஏதாவது தாறுமாறா நடந்தா விட மாட்டேன். எனக்கு யாராவது துரோகம் செய்யறதா தெரிஞ்சா அந்த நிமிஷத்திலேயே மாலத்தி மாறிடுவா.
1: அதே மேதா தோஸ், என்னையா சும்மா சும்மா சந்தேகப்படுறான்.
0: தம்பி, இந்த மகிழ்ச்சிகரமான விழா உங்க பாட்டோட ஆரம்பிக்கட்டும். பியானோ வாசிச்சுக்கிட்டே பாடுங்க தம்பி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
10: பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும்.
0: வாசிக்காதீங்க வாசிக்காதீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க, ஐயோ நிறுத்துங்க.

0: 얼리야, 얼리야, 엄마 좀, 네 몽길이, 네 몽길이.
1: 그래서 빠스간는데 뭐, 그 살기도 떨어나있지. 아들은 그 아베에서 쪼그라 교련도 보던 간거리 그 바닥에 삭짓거리졌지. 바닥에 삭짓거리졌지.
2: 일레, 운명에 손을 왠디에 내려 본다지.
1: 아, 나노, 어, 운명에 다는 손을 내.
0: 니가 운명에 손을 맡기는 닥터. 응가라 손을 무리하게.
2: 아따, 옛날 만났지는 거. 나 논디 일레, 논디 일레, 논디야 나리치.
0: 논디야 나리치야.
1: 나리치야.
2: தெரியாதவரை போல நீங்களும் கேட்கிறீங்களே, என்ன நடிக்க சொன்னதே நீங்க தானே?
0: இதெல்லாம் நடிக்க சொன்னாரு?
2: ஆமா, அவர் பேச்ச கேட்டு நொண்டியா நடிச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் சித்திரவதை அனுபவிச்சு சுந்தர எனக்கு மாப்பிள்ளையாக நிச்சயம் செய்துட்டாங்க. அந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. விரும்பாத அந்த கல்யாணத்துல இருந்து விடுபட எனக்கு ஒரு வழியும் தோணல. வாழவும் முடியாம சாகவும் முடியாம நான் தவிச்ச போது எனக்கு இப்படி ஒரு குறுக்கு வழி இவர் தான் காட்டி கொடுத்தார். நொண்டிய கல்யாணம் செய்துக்க யாரும் முன்வர மாட்டாங்கன்னு சொன்னார். அத்தா, அதனாலதான் உங்க நினைவிலேயே உயிரை விட்டுள்ள நானும் நொண்டியா நடிக்க தவிரச்சு. சத்தியமா சொல்றேன் அத்தா, நான் யாருக்கும் துரோகம் செய்யணுங்கிறதுக்காக நடிக்கல அத்தா.
1: மல்லிகா, என்ன வளர்ற?
2: இனிமேல என்ன தடுக்காதீங்க. உங்க பேச்சை கேட்டு நான் செய்த ஒரு தவறு போதும்.
0: டாக்டர், இந்த உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இனி நீங்க தப்பவே முடியாது.
1: என்ன மல்லிகாவு, நீ சேர்ந்து நாடகமா நடிக்கிறீங்க, என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? என்ன இந்த விழாவுக்கு அழைக்கும் போது எனக்கு தெரியும், எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அந்த நிமிஷமே மாலதிய சுட்டு கொள்ளும்படி என் தோஸ்திட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் மாலதி பிழமாயிருப்பா.
0: அதே மேலா தோஸ், நம்மளுக்கு என்ன சொல்றான்? பிழமாயிருப்பான். அதே பட்டாபி, அதே தோஸ், மாதிரிக்கு சத்து புட்டான்னு சொன்னீர்ல, இதோ உயிரோடு இருக்கான்.
3: பாவி, நீயா என்கிட்ட வேஷம் போட்டு ஏமாத்துன?
0: நம்ம வேஷத்தை கண்டுபிடிக்க நம்ம வேஷம் போட்டான். மாதிரி, நம்மளுக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ள வந்திருக்கான், யாரும் தெரியுமா? தேக்கோ,
1: யாருமே
0: போலீஸ் அதிகாரி.
2: நீயா டாக்டர் சிங்கன்னு வேஷம் போட்ட?
0: ஏமாத்தி, இவர் உனக்கு முன்னமே தெரியுமா?
2: தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னால நான் எஸ்டேட்ல இருந்த போது இந்த பாவிதாய மாடத்தை பறிக்க வந்தா தடுக்க வந்த எங்க அப்பாவை
1: பண்ணிட்டனா? எங்க பாரு கையாரையோ ஐயோ ஐயோ
2: பண்ணிடா

0: எனக்கு நல்ல சாவுதான் கிடைச்சிருக்கு. என் கூட பிறந்த பாவியனுடைய பேச்சு கேட்டதுனால உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். அதனாலதான் என் அண்ணன் கையாலேயே எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. இவர் விரும்பினாலும் விரும்பலன்னாலும் கண்ணன் என் காதலன் தான். ஆனா அவர் உனக்குதாம்மா கணவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது
2: பாடுவோர் பாடினார் ஆட தோன்றும் பாலுடன் தேன்கனி சேர வேண்டும்.
1: சத்யா மூவிஸ் வழங்கிய கண்ணனின் காதலன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன், ஜே ஜெயலலிதா, வாணிஸ்ரீ, எஸ் ஏ அசோகன், ஆர் முத்துராமன், ஜே பி சந்திரபாபு, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர்.

0: திரைக்கதை ஆர் எம் வீரப்பன் அவர்கள், வசனம் வித்வான் வே லக்ஷ்மணன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், இயக்கம் பி நிலகண்டன். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 5:05. மாலை நேரத்தின் மென்மையான தென்றலும் மனதை வருடும் இனிய இசையும் இவை இரண்டையும் உங்கள் இல்லம் தேடிக் கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

மாலை நேரம் மனதுக்கு இதமான நேரம். நாளெல்லாம் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் நின்று நம்மை நாமே ரசிக்க கிடைக்கும் நேரம். அந்த மாலை பொழுதில் நம்மோடு சேர்ந்து சிரிக்கவும், நம்முடைய கண்ணீரை வார்த்தைகளே இல்லாமல் புரிந்து கொள்ளவும், நாம் விழும்போது கை கொடுக்கவும், நாம் வெற்றி பெறும்போது நம்மை விட அதிகமாக சந்தோஷப்படவும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவுதான் தோழி. அன்புக்கு ஒரு அழகான முகம் இருந்தால் அது தோழியின் முகமாகத்தான் இருக்கும். உங்கள் மனதோடு மனமாக பயணிக்கும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய தலைப்பு தோழி. பாடல் கேட்கலாம். சிநேகிதியை திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இன் நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் தலைப்பு தோழி. உறவுகள் எல்லாம் பிறப்பால் கிடைக்கலாம், ஆனால் இதயத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அழகான உறவு தோழி. சந்தோஷத்தில் கைத்தட்டுபவள் மட்டுமல்ல, கண்ணீரில் கையை பிடிப்பவள். அதனால தான் தோழி என்ற வார்த்தைக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் இல்லைங்களா. பாடல் கேட்கலாம். ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்தோம்.

மாலை நேரம், மனம் மெதுவாக அமைதியை தேடும் நேரம். நாள் முழுவதும் இருந்த வேலை பலவை மறந்து இசையோடு இதயம் இளைப்பாறும் பொன்னான தருணம். அந்த இனிய மாலை வேலையை இன்னும் இனிமையாக்க கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. என் சிரிப்பின் பின்னால் இருக்கும் காரணம் அவள், என் கண்ணீரின் பின்னால் இருக்கும் ஆறுதல் அவள். நான் சொல்லாமல் போன பல விஷயங்களையும் என்

மாலை நேரம், மனம் மெதுவாக அமைதியை தேடும் நேரம். நாள் முழுவதும் இருந்த வேலை பலவை மறந்து இசையோடு இதயம் இளைப்பாறும் பொன்னான தருணம். அந்த இனிய மாலை வேலையை இன்னும் இனிமையாக்க கேட்டுக்கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. என் சிரிப்பின் பின்னால் இருக்கும் காரணம் அவள், என் கண்ணீரின் பின்னால் இருக்கும் ஆறுதல் அவள். நான் சொல்லாமல் போன பல விஷயங்களையும் என் கண்களை பார்த்தே புரிந்து கொள்வாள். என் வாழ்க்கையில் கிடைத்த அழகான பரிசு, என் தோழி. பாடல் கேட்கலாம், பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்தார்.

மாலை நேரத்தின் மென்மையான தென்றிலும் மனதை வருடம் இனிய இசையும் இவை இரண்டையும் உங்கள் இல்லம் தேடி கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் தூரம் சென்றாலும் தொலைந்து போகாத உறவு, பேசாமல் இருந்தாலும் மனதில் குறையாத பாசம், வருடங்கள் கடந்தாலும் மாறாமல் இருக்கும் நினைவு, நட்புக்கு வயது இல்லை, தூரம் இல்லை, உண்மையான தோழிக்கு முடிவே இல்லை. பாடல் கேட்கலாம், காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம், பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து.

0: படை தீரந்து தாவும் நதியலை நான் மனம் தீரந்து தூவும் சிறு குயில் நான்.
1: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பர வட்டம் கிள்ளை சிங்காரக்குப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

இன்றைய பொன்மாலை பொழுது நம் மனதில் ஒரு சின்ன நினைவையும் ஒரு அழகான புண்ணையும் விட்டு செல்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு தோழி இருந்தால் அவளை இன்று ஒரு முறை நினைத்து பாருங்கள். முடிந்தால் ஒரு ஃபோன் செய்து சொல்லுங்கள், நீ என் வாழ்க்கையில் இருப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று. நட்பு என்பது தினமும் பேசுவதல்ல, தினமும் நினைத்து கொண்டிருப்பது. அந்த அழகான நட்போடு உங்கள் மனதை கொஞ்சம் வருடி சென்றது இன்றைய பொன்மாலை பொழுது. மீண்டும் ஒரு இனிய மாலை நேரத்தில் இனிய நினைவுகளோடு சந்திப்போம். அதுவரை நட்பை நேசிப்போம், நண்பர்களை கொண்டாடுவோம். வரும் பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் கேட்கலாம், காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 5:30 7:00. நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 6 மணி. நிகழ்ச்சியில் தொடர்வது திரையிசை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டெடி திரைப்படத்திலிருந்தார்.

உதித்த குரல் உதித் நாராயணன் மற்றும் ஸ்ரேயா கோஷல். இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கிள்ளை சிங்காரக்குப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவருடன் நேர்முகம் காணும் மயிலாடுதுறைத்தார் செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். நேயர்கள், இதுவரை திரையசி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: சொல்கிறது
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூறினார். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் உரையில் அறிவித்தார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திர மாநிலத்தில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர் ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினார். இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். 16வது புதுச்சேரி சட்டமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது. புதுச்சேரியின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சட்டமன்ற உரையில் கூறினார். 2020-21ஆம் ஆண்டில் -2.21% இருந்த புதுச்சேரியின் வளர்ச்சி கடந்த நிதியாண்டில் 8.12% அதிகரித்திருப்பதாகவும், கடந்த நிதியாண்டில் ஆண்டு

ஆண்டுக்கு 3,23,745 ரூபாயாக இருந்த தனிநபர் வருமானம் நடப்பு நிதியாண்டில் 3,44,926 ரூபாயாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் மொத்த வருவாய் கடந்த நிதியாண்டில் 13,397 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், அதற்கு முந்தைய நிதியாண்டில் இது 12,346 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் அவர் கூறினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய மாநிலமாக புதுச்சேரியை மேம்படுத்தும் வகையில் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பு பெருக்கம், டிஜிட்டல் ஆளுகை,

0: பதிப்பில் விமான நிலைய விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டமன்ற உரையில் துணைநிலை ஆளுநர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் ஓடுபாதையின் நீளம் 2300 மீட்டராக அதிகரிக்கப்படும் என்றும், பெரிய விமானங்கள் வந்து செல்ல ஏதுவாக புதிய பயணிகள் முனையம் மற்றும் இதர வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் 725 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு IT பொருளாதார மண்டலமும், 2500 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு சிறப்பு பொருளாதார மண்டலமும் அமைக்கப்பட உள்ளதாக திரு கைலாஷ்நாதன் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் 1000 கணக்கிலான வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். குடிநீர் திட்டங்களுக்கு 4750 கோடி ரூபாய், கடலோர பாதுகாப்பிற்கு 1433 கோடி ரூபாய், உயர்மட்ட சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்கு 1500 கோடி ரூபாய் உட்பட பல்வேறு அறிவிப்புகளையும் சட்டமன்ற உரையில் துணைநிலை ஆளுநர் வெளியிட்டார். 128.48 கோடி ரூபாய் மதிப்பில் பிரதமரின் ஏக்தா மால், 34.35 கோடி ரூபாய் மதிப்பில் பாண்லே ஐஸ்கிரீம் ஆலை உள்ளிட்ட திட்டங்களும் துணைநிலை ஆளுநர் உரையில் இடம்பெற்றன.
1: புதுச்சேரியில் மக்களின் ஊட்டச்சத்து நிலவரத்தை மேம்படுத்தும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியின் அளவை மாற்றி அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம் பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க அரசு உத்தேசித்துள்ளது. இன்று சட்டமன்றத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இதை அறிவித்தார். பட்ஜெட் குறித்து கூடுதல் விவரங்கள்.
0: புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 14300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 3000 ரூபாய் மதிப்பில் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து வசதி வழங்கப்படும் என முதலமைச்சர் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் 150 இளைஞர்களுக்கு மாதம் 10000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாத காலம் டிஜிட்டல் பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். பாண்லே மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கு அதன் தரத்தை பொறுத்து லிட்டருக்கு 41 ரூபாய் வரை விலை வழங்கப்படும் என்றும், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பாரம்பரிய மீனவர்களுக்கான மத்திய அரசின் 3000 ரூபாய் வாழ்வாதார உதவி திட்டம் மாநில அரசு நிதி மூலம் அனைத்து மீனவர்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் என்றும் நடப்பு நிதியாண்டிற்கான புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: புதுச்சேரி சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரை வரும் 31ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். இன்று அலுவல் ஆலோசனைக் குழுவின் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குறித்து மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். கேள்வி பதில் நேரத்திற்காக சட்டமன்றம் மீண்டும் கூட்டப்படும் என்றும், இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் திரு அன்பழகன் தெரிவித்தார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டத்தில் மரபணு மாற்றம் அல்லாத முறையில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர் ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினார். கூமேட் பாப்கார்னிகா நிறுவனத்துடன் இணைந்து உயர் ரக பாப்கார்ன் சோள உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை அவர் பாராட்டி கௌரவித்தார். இத்தகைய புதிய மாற்றங்கள் வலுவான சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான விதையாக அமையும் என்று அவர் தமது உரையில் கூறினார். இந்தியா பொருளாதாரத்தின் முதுகெலும்பே விவசாயிகள்தான் என்றும், புதுமையான நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற வேண்டியது மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. நாட்டின் 1500 இடங்களில் இருந்து இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ள இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். விளையாட்டுத்துறையில் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே நேரடி ஆலோசனைக்கு வாய்ப்பளிக்கும் மேடையாக இந்நிகழ்ச்சி அமையவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் வெளியாகும் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் நாட்டின் விளையாட்டு சூழலை மேலும் வலுப்படுத்தவும், 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு விளையாட்டு வீரர்களை தயார்படுத்தவும், அரசு நிர்வாகத்தில் இளையோர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் உதவிகரமாக இந்நிகழ்ச்சி அமையும் என அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் UPI டிஜிட்டல் பணமரிமாற்ற வசதி இன்றுடன் 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 2016ஆம் ஆண்டு 25ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த வசதி மூலம் கடந்த நிதியாண்டில் மட்டும் மொத்தம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் 24,162 கோடி பண பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியாவில் மக்களின் பண பரிமாற்ற பழக்கத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ள இந்த வசதி தற்போது எல்லைகளின் குறுக்கே செயல்படும் டிஜிட்டல் பண பரிமாற்ற வசதியாக இலங்கை, பூட்டான், நேபாளம், சிங்கப்பூர், மொரிஷியஸ், பிரான்ஸ் உட்பட 11 நாடுகளிலும் அமலாகும்.

வருகிறது. இந்தியாவின் யூபிஐ வசதியை உலகின் மிகப்பெரிய நிகழ்நேர பணமரிமாற்ற வசதியாக சர்வதேச செலாவணி நிதியம் அங்கீகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறு உணவு 18 நிறுவனங்களை முறைசார்ந்த பொருளாதார கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான பிரதமரின் FME திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனிநபர் உணவு 18 நிறுவனங்கள் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். பிரதமரின் FME திட்டம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் பேசுகையில், திட்ட பயனாளிகளில் 80% முதல் தலைமுறை தொழில் முனைவோர் என்றும் 44% பெண்கள் என்றும் கூறினார். 2020 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தினால் 2,10,00,000 நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி முதல் சாதாரண பேருந்துகள், சொகுசு பேருந்துகள், LSS மற்றும் இடைநில்லா பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இத்திட்டம் அமையும் என்றும், இனி 3 பாலினத்தவருக்கும் இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறினார். இத்திட்டத்தினால் அரசுக்கு 6,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என தமிழக முதலமைச்சர் மேலும் கூறினார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இதை அறிவித்தார். விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், புதிய விமான நிலையத்திற்கு மாற்றிடம் தெரிவு செய்வது குறித்து ஆராயப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் 5வது முனையம் அமைக்கும் பணிகளில் தமிழக அரசு இந்திய விமான நிலைய ஆணையத்துடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். கேரளத்தில் ஓணம் திருநாளையொட்டி சுற்றுலா வட்டார கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. முதலமைச்சர் திரு சதீசன் இன்று மாலை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் விழாவில் கொண்டாட்டங்களை தொடக்கி வைக்கிறார். சுற்றுலா வார கொண்டாட்டங்களின் போது திருவனந்தபுரத்தில் 35 இடங்களில் 340க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. கேரள மாநிலத்தின் இதர மாவட்டங்களிலும் 170க்கும் மேற்பட்ட கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியின் பொருளாதாரம் வலுவான வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் இன்று சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூறினார். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கான அரிசியுடன் கோதுமை மாவு, துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் உரையில் அறிவித்தார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர்ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினார். இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்பாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27 தேதி தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: தீயுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா. ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களை அழைக்கவும்.
0: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21:25. நிகழ்ச்சியில் தொடர்வது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் முதலாவதாக பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:50. நிகழ்ச்சியில் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இன்றும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று 7:00 முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கிள்ளை சிங்காரக்குப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தோ செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவில் இன்று 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இனி நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவுக்கான செய்திகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும். பருவமழை காடுகளும் லியானா என்னும் கொடி தாவரமும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை மலரும் முட்டுக்கள் வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை புகைப்பழக்கம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் எஸ் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8:00 வரை நகருலா. 8:02 முதல் 8:15 வரை தகவல் தளம். 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின். கும்பகோணம் கே ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிரசாந்த் மாத்ருபுதம் அவர்கள் கஜீரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம் தலைப்பு கண்களை காப்போம். நெறிப்படுத்துபவர் சசிகலா. மதியம் 12:00 சித்திரம் வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்கரகாளி அம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தரம் ஓதுவர் அவர்களின் பாட்டா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மைசூர் எம் நாகராஜ் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 4:00 ஒளிச்சித்திரம் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை சிற்பி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன். மாலை 5:00 பொன்மாலை பொழுது வானம் என்றும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும் 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசியல் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். ஒன்பது 9:30 சங்கீத வானிலே. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 ரெயின்போ மெகாஹெட்ஸில் வரும் நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50

புதினப்பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதி, சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர், தைராய்டு சம்பந்தமான அறுவை சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் அறுவை சிகிச்சை நிபுணரும் தலைமை மருத்துவ அதிகாரியுமான மருத்துவர் டாக்டர் பி சித்தார்ந்தன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு. நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் வெறுமதி. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:08. நேயர்கள் கேட்க இருப்பது சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த தொகுப்பு. எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன் அவர்கள். வாசிப்பவர் எஸ் மலர்விழி.
1: புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 அளவில் கூடியது. பேரவை வளாகத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் வரவேற்று இருக்கைக்கு அழைத்து வந்தார். தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்தும், அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. பின்னர் துணைநிலை ஆளுநர் திருக்குறளுடன் தன் உரையை தொடங்கினார். முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து புதுச்சேரி மக்கள் மீண்டும் ஒருமுறை ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளார்கள். மக்கள் நலன், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதியை முன்னிலைப்படுத்தும் அரசின் செயல்பாடுகளின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த மக்கள் தீர்ப்பு காட்டுகிறது என்று துணைநிலை ஆளுநர் கூறினார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மின் பேருந்து சேவை திட்டம், பொலிவுறு நகர திட்டம், சிஐடி ஐஏஎஸ் திட்டம், மத்திய நிதியுதவி திட்டங்கள் மற்றும் பிற வளர்ச்சி திட்டங்களின் கீழ் 760 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்துள்ளார் என்றார். அதேபோல 1570 கோடிக்கும் அதிகமான முதலீட்டில் பல்வேறு முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த திட்டங்கள் புதுச்சேரியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும், நகர்ப்புற வசதிகளை மேம்படுத்தவும், போக்குவரத்து இணைப்பை அதிகரிக்கவும் உதவும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். நிதிசார் செயல்திறன் 2024-25 நிதியாண்டில் 12,346.80 கோடியாக இருந்த மொத்த வருவாய் 2025-26 நிதியாண்டில் 13,397.69 கோடியாக உயர்ந்து 8.51 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது.

அதே போல ஒன்றிய ஆட்சி பரப்பின் சொந்த வருவாய் 6,848.29 கோடி ரூபாயிலிருந்து 7,631.53 கோடி ரூபாயாக உயர்ந்து 11.44% விழுக்காடு பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியின் பொருளாதாரம் தொடர்ந்து நல்ல வளர்ச்சியை பெற்று வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிய அவர், புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது என்றும் 2025-26 நிதியாண்டில் 3,23,745 இருந்த தனிநபர் வருமானம் 2026-27 நிதியாண்டில் 3,44,926 உயர்ந்துள்ளது. இது 6.5% வளர்ச்சியாகும் என்றும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் தகுதி மற்றும் வெளிப்படைத்தன்மையை அடிப்படையாக கொண்டு நேரடி நியமனம் மூலம் சுமார் 4,160 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு உள்ளன. மேலும் இந்த ஆண்டில் சுமார் 1,000 புதிய பணியிடங்களை எழுத்துத் தேர்வு மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்படும். அரசு பணியாளர் தேர்வை வெளிப்படையாகவும் விரைவாகவும் நடத்துவதற்காக புதுச்சேரி தேர்வாணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இனி அரசிதழ் பதிவு அல்லாத குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கான தேர்வுகளை இந்த ஆணையம் நடத்தும் என்று துணைநிலை ஆளுநர் தனது உரையில் கூறினார். புதுச்சேரியில் எளிதில் தொழில் தொடங்குவதற்கான சட்டம் 2025 இயற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் அனுமதிகளை வழங்குதல், காலக்கெடு முடிந்தால் அனுமதி வழங்கப்பட்டதாக கருதுதல் போன்ற நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தமது உரையில் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்கும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க பிரெஞ்சு பள்ளி கட்டிடம் 10.50 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தாவரவியல் பூங்கா 9.89 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர் சாலையில் AFT மில் அருகே 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணி 2027 மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று துணைநிலை ஆளுநர் கூறினார். மாஹே பந்தக்கல் பகுதியில் அமைந்துள்ள ஐகே குமரன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக தரத்திலான செயற்கை புல்தரை கால்பந்து மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் 3, காரைக்காலில் 1, ஏனாமில் 1 என மொத்தம் 5 செயற்கை டென்னிஸ் மைதானங்கள் 11.88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை 32 இந்திராகாந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 436.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் நடேசர் நகர் முதல் முள்ளோடை வரை உயர்மட்ட சாலை அமைக்கவும், தேசிய நெடுஞ்சாலை 32 4-வழி சாலையாக விரிவுபடுத்தவும் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். உழவர்கரை நகராட்சி தட்டாஞ்சாவடியில் மத்திய அரசின் ஒப்புதலோடு 725 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட உள்ளது என்றும், இந்திய அளவில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பால் உருவாக்கப்படும் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் இதுவாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 30,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். கரசூரில் பன்முக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. இது புதுச்சேரியின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலமாகவும் அமையும் என்றும், இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் தனியார் பங்களிப்புடன் 2,500 கோடி ரூபாய் முதலீட்டில் 213.12 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் சுமார் 40,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது புதுச்சேரி விமான நிலையத்தின் ஓடுபாதை 1,500 மீட்டர் மட்டுமே உள்ளதால் பெரிய விமானங்களை இயக்குவதில் சிரமம் உள்ளது. இதை தீர்க்கும் வகையில் ஓடுபாதை 2,300 மீட்டராக நீட்டிக்கப்பட உள்ளது. எனவே புதிய பயணிகள் முனையம், நவீன விமான நிலைய வசதிகள், மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கூடுதல் விமான நிறுத்துமிடங்கள் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட உள்ளன என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். உலக வங்கியின் நிதியுதவியுடன் 1,433 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி கடற்கரை திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கவும், கடற்கரைகளை பாதுகாக்கவும், கடல்சார் வளங்களை மேம்படுத்தவும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் மீனவ கிராமங்களை மேம்படுத்துதல், நவீன மீன்வள கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்கு 439 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும், சூழலுக்கு உகந்த விவசாய முறைகளை ஊக்குவிக்கவும் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களை தனது அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துடன் இணைந்து பாண்லே நிறுவனத்தில் 34.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், இதன் மூலம் ஐஸ்கிரீம் உற்பத்தி 1 நாளுக்கு 10,000 லிட்டரிலிருந்து 20,000 லிட்டராக அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். சுதந்திர திருநாள் அமுதப் பெருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற வீடுதோறும்

0: தேசிய கொடி இயக்கத்தில் புதுச்சேரி முழுவதும் பொதுமக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இதன் மூலம் தேசப்பற்று மற்றும் தேசிய உணர்வு வலுப்பெற்றது என்று அவர் கூறினார். புதுச்சேரியின் தொன்மையான வரலாற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் அரிக்கமேட்டில் ரோம பேரரசு கால சரக்கு கப்பலின் மாதிரியுடன் விளக்க மையம் அமைக்கும் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்தார். வெங்கட்டா நகர் முதல் லாசுபேட்டை வழியாக ஜிப்மர் வரை 42 கோடி ரூபாய் செலவில் 110 kV மின் புதைவடம் அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவித்த அவர், எதிர்கால மின் தேவையை கருத்தில் கொண்டு NTPC தெலுங்கானா நிறுவனத்துடன் 50 MW மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, கரிக்கலாம்பாக்கம் சமுதாய சுகாதார மையம், காரைக்கால் அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களில் மொத்தம் 92 கோடி ரூபாய் செலவில் 50 படுக்கைகள் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன என்றார். புதுச்சேரி முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் மொத்த எண்ணிக்கை 1,96,616 உயர்ந்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர நிதியுதவி ₹1,000 2,500 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 63,000 பெண்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தேசிய இலக்கிற்கு ஏற்ப வளமான தன்னிறைவு பெற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த வளர்ச்சியடைந்த புதுச்சேரியை உருவாக்க தனது அரசு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வருகிறது என்றும் துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார். வருமாண்டில் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், வேலைவாய்ப்புகளை அதிகரித்தல், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்குதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், மக்களை மையமாக கொண்ட நல்லாட்சியை வலுப்படுத்துதல் ஆகிய துறைகளில் தனது அரசு தீவிரமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியின் வளர்ச்சிக்கும் வளமைக்கும் வலு சேர்க்கும் வகையில் உறுப்பினர்களின் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் இக்கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறி தனது உரையை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நிறைவு செய்தார். சுமார் 1 மணி நேரம் பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரை நிகழ்த்தினார். அவரை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் வழி அனுப்பி வைத்தார். அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் சபை நடவடிக்கைகளை பிற்பகல் 3 மணி வரை சட்டப்பேரவைத் தலைவர் ஒத்திவைத்தார். பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2026-27 நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். பேரவையில் பட்ஜெட்டை வாசித்த முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டார். புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியம், பண்பாடு ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் புதுச்சேரி நகரில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் சொற்கள் துறையில் மேம்பட்ட ஆய்வுகளை ஊக்குவிக்கும் வகையில் புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் சொற்பியல் இருக்கை அமைக்கப்படுகிறது. இதற்காக கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 16.22 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புதுச்சேரி மக்களின் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் அரிசியின் அளவை மாற்றி அமைத்து அரிசியுடன் கூடிய கோதுமை மாவு, துவரம்பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி அரசின் பால் பொருள் விற்பனை நிறுவனமான பாண்லே விற்பனை நிலையங்கள் நவீனமயமாக்கப்படும் என்றும், பாலின் தரத்திற்கேற்ப லிட்டருக்கு 41 ரூபாய் கொள்முதல் விலை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரியில் 10 இடங்களில் அடக்கவிலை கடைகள் தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதில் உளுந்து, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும். மின்சாரத்தை சேகரிக்கும் வகையில் 150 கோடி ரூபாய் செலவில் 50 MW திறன் கொண்ட மின் சேமிப்பு அமைப்பு உருவாக்கப்படும். இதன் மூலம் மின்சாரத்தை சேமிக்கும் அமைப்பு மூலமாக மின்சாரம் தடையில்லாமல் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்படும் என்று கூறிய முதலமைச்சர், மீன்வளத்துறைக்கு 178 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி புதிதாக மீனவ சமுதாயத்தை சேர்ந்த 1,000 முதியவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும், விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு வைத்திருக்கும் மீனவர்களுக்கு 7,500 ரூபாய் மதிப்புள்ள குளிரூட்டும் பெட்டிகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் வகையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களின் மூலம் 150 இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாத காலம் டிஜிட்டல் பயிற்சி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தெரிவித்தார். புதுச்சேரியில் 9 மற்றும் 10வது படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கையடக்க கணினி மற்றும் புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ₹3,000 பரிசுத் தொகுப்பும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். முதலமைச்சர் தமது பட்ஜெட் உரையில் பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் அறிவித்தார். பட்ஜெட் தாக்கல் முடிவடைந்ததை தொடர்ந்து புதுச்சேரி சட்டமன்றத்தின் அலுவல்கள் நாளை காலை 9:30 வரை ஒத்திவைக்கப்படுவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் அறிவித்தார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சட்ட

0: சட்டப்பேரவையில் இன்று. புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த தொகுப்பு. எழுதியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தில்லையப்பன் அவர்கள். வாசித்தவர் எஸ் மலர்விழி. படைப்பு மண்டல செய்தி பிரிவு.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லன்னா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின்

0: முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: தீன் மழை
3: பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன்.
2: போன்ற இனிய பாடல்கள் தீன்மழை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் 10:00 தீன்மழை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில்துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த

இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள 2 நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி. பி. சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்வி கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார்.
சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வள

0: வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வெனில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 7:25:24 நிகழ்ச்சியில் தொடர்வது உழவர்களுக்கான செய்திகள். உழவர்களுக்கான செய்திகள். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. தென்னந்தோப்பங்களில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் குறித்து. தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நார்கழிவு பெருமளவில் கிடைக்கின்றது. தென்னை நார்கழிவை 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்டப்பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல்பரப்பில் நீர் ஆவியாதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகின்றது. தென்னை மரங்களை சுற்றி அடி சுற்றளவில் வட்டப்பாதிகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரை தென்னை உலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாதல் குறைகின்றது. இம்முறைகள் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 1 முதல் 5 நாட்கள் வரை அதிகமாகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாத்திகளில் தேங்காய் உரி மட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலம் மண்ணின் மேல்பரப்பிலிருந்து நீர் ஆவியாதலுக்கு குறைகின்றது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிபாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் மீட்டர் வட்டத்தில் இடலாம். முதல் வரிசையை மட்டையின் வழவழப்பான மேல்பாகம் பண்ணில் படுமாறு வைக்க வேண்டும். 2வது வரிசையை மட்டையின் மேல்பாகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். தென்னை உரிமட்டை அதனுடைய எடையை காட்டிலும் 5 முதல் 6 மடங்கு வரை நீரை சேமித்து வைக்கும் பண்புடையது என்பதால் மண்ணில் உள்ள நீரை வீணாக்காமல் தடுத்து கிடைக்கும் மழை நீரையும் சேமித்து தென்னை மரங்களுக்கு பயன்படுத்த உதவும். தென்னை மரங்களுக்கு இடையில் மழைக்கு முன் 4 அடி அகலம் 2 அடி ஆழம் அடி நீளத்தில் குழிகள் எடுத்து அதில் தென்னை மட்டையை பரப்பி

அதிகரித்தால் வறட்சி காலங்களில் மரங்களுக்கு 2 மாதங்கள் வரை வறட்சியை தாங்கும் வல்லமை உடையது. தென்னந்தோப்பில் நார்கழிவு, உரிமட்டைகள் மற்றும் உதிர்ந்து விழுந்த ஓலைகளை கொண்டு நிலப்போர்வை செய்தல் நீரை சேமிக்க முடியும். பசுந்தால் உரம் மற்றும் மக்கிய ஏறுவிடுவதால் மண்ணில் தண்ணீரை தேக்கி வைக்கும் திறன் அதிகரிக்கின்றது. வருடத்திற்கு 2 முறை ஊடு உழவு செய்ய வேண்டும். முதல் உழவு மழைக்காலம் துவங்கிய உடனேயும், அடுத்த உழவு மழைக்காலம் முடியும் தருவாயிலும் செய்ய வேண்டும். முதல் உழவு மழைநீர் வடிந்து போகாமல் தடுக்கவும், இரண்டாவது உழவு மண்ணில் இருக்கும் நீர் வேகமாக நீராவியாக மாறி வீணாகாமல் இருக்கவும் உதவும். அதிகமாக உழவு செய்வதை தவிர்க்க வேண்டும். உழும்போது மரங்களின் அடித்தண்டு சேதமாகாமல் பார்த்து கொண்டால் மற்றும் சிவப்பு கூன் வண்டு தாக்கத்தையும் குறைக்கலாம். இது கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ள அறிவிப்பு.

கடலூர் வேளாண்மை இணை இயக்குனர் விடுத்துள்ள அறிவிப்பு, மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1200 ஹெக்டருக்கு ரூபாய் 60-70 லட்சம் இடஒதுக்கீடு பெறுகிறது. இது குறித்து வேளாண்மைத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பு, சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பிலான பயிர் நீர் பாய்ச்சலாம். முறையான கலை வேளாண்மை மற்றும் உர வேளாண்மை பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மானியம் அதிகபட்சமாக 5 ஹெக்டர் வரை அனுமதிக்கப்படுகிறது. தங்களது நிலத்திற்கான சிட்டா, அடங்கல், நில வரைபடம், மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம் 2, சம்பந்தப்பட்ட வட்டார மேலாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தங்களது நுண்ணீர் பாசன இணையதள வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருந்த பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்து கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் உழவருடன் சந்திப்பில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கிள்ளை சிங்காரக்குப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம் ஐயா.
2: ஐயா உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கு?
3: கிட்டத்தட்ட 10 ஏக்கர் இருக்கு. நஞ்சை 5 ஏக்கர், புஞ்சை 5 ஏக்கர் இருக்கு.
2: பொதுவாக உங்கள் பகுதி எல்லாம் கடற்கரை ஒட்டின பகுதி.
3: ஆமாங்க.
2: மணல் சாரி கொஞ்சம் சலுப்பு மண்ணாக தான் இருக்குது. என்ன மாதிரி விவசாயம்லாம் பண்ணலாங்க?
3: புஞ்சியில் மணிலா பண்ணலாம்.
2: அதாவது கொஞ்சம் திடல் காடாக இருக்கிறதுல மணிலா பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த பண்ணைக்குட்டை வெட்டிக்கிறாங்க எல்லாம். சைடெலாம் நான் வந்து பார்த்துருக்கேன், அப்படி தானே?
3: ஆமாங்க ஐயா.
2: நெல் வயலும் இருக்குதே.
3: நெல் நஞ்சை.
2: அது வந்து ஒரு போகம் பண்ணுறீங்களா?
3: அப்பெல்லாம் காவேரி தண்ணி வந்துகிட்டு இருந்தது, அதனால 2 முறை பயிர் செஞ்சோம்.
2: செஞ்சுட்டு இருந்தீங்க?
3: ஆமாங்க ஐயா. இப்போ தண்ணி வந்து பற்றாக்குறை ஆயிடுச்சு, ஒரு போகம் ஆயிடுச்சு.
2: உங்களுக்கு அந்த ராஜா வாக்கிய வழியாக தண்ணி வருமோ?
3: வீரான ஏரியிலேருந்து அப்படி ராஜா
2: ராஜா வாக்கிய வழியாக உங்களுக்கு கடமட பகுதி. நீங்கள்
3: கடமட பகுதி
2: உங்களுக்கு அப்புறம்

0: நேரம் கடலுக்கு தான் போயிடும்.
1: கடலுக்கு தான் போகும்.
0: போர் போட்டுலாம் தண்ணி எடுக்க முடியல.
1: போர் எல்லாம்
0: பக்கத்திலே கடல் இருக்கிறதுனால உப்பு தண்ணி தான்.
1: உப்பு தண்ணி தான்.
0: மேல் ஊத்து தண்ணி எல்லாம் கிடையாதா?
1: மேல் ஊத்து தண்ணி ஏதோ குடி தண்ணி தான் கிடைக்கும். விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காது.
0: அதிகமாக பண்ணைக்குட்டெல்லாம் விட்டுறாங்களே, என்ன காரணம்?
1: பண்ணைக்குட்டை வந்து தண்ணி மழை காலத்தில் சேமித்து வச்சு விவசாயம் பண்ணலாங்கிறது அந்த அடிப்படையில் அரசாங்கம் வெட்டி கொடுத்தது. அந்த அடிப்படையில் நான் ரெண்டு குட்டை வெட்டியேன்.
0: உங்களுக்கு ரெண்டு குட்டை இருக்குது?
1: ஆமாங்க.
0: தண்ணி இப்போ ஃபுல்லாக இருக்கா?
1: தண்ணி இருக்கு.
0: அந்த தண்ணியை மணிலாவுக்கு பயன்படுத்துவீங்களா?
1: மணிலாவுக்கு பயன்படுத்துவேன். அதன் பிறகு நெல்லுக்கு வந்து தண்ணி இல்லைன்னா அந்த நேரத்தில் வந்து மோட்ரு வச்சு தண்ணி இறைச்சி நெல்லுக்கும் பயன்படுத்திக்கலாம்.
0: அதனால ஆயில் இன்ஜின் வச்சிருக்கீங்க?
1: ஆயில் இன்ஜின் இருக்கு, கரண்ட் மோட்டர் இருக்கு.
0: பொதுவா உங்க பகுதியில் எந்த மாதிரியான நெல் ரகம்லாம் பயிர் பண்றாங்க?
1: பிபிடி பண்றாங்க, சூப்பர் பொன்னி பயிர் பண்றாங்க. இதுதான் எங்க சைடில் கொஞ்சம் ஏத்துக்கிட்ட நல்லா இருக்கு. அப்பெல்லாம் வந்து குதிரவால் சம்பா, ஜீரக சம்பா, வெள்ளை பொன்னி, சிவப்பு பொன்னி, இப்படி பல ரகத்தை
0: பயிர் பண்ண காலம் உண்டு.
1: உண்டு. வயசு கூட வர்றதுனால அதை இப்போ பயிர் பண்றதில்ல நாங்க. இப்போ தண்ணி கடமட பசலாம் இருக்கு. தண்ணி வந்து காலம் தவறி வர்றதுனால இந்த நெல்லை எங்களால் சாகுபடி பண்ண முடியல. சாகுபடி பண்ணால் மழை காலத்தில் வந்துடுது. அந்த மழை காலத்தில் நாங்கள் சாகுபடி பண்ணால் பயிர் வந்து நடுவு அழிஞ்சு போயிடுது. அதனால் அதுக்கு இதை ஏற்ற மாதிரி இந்த குறுகிய கால பயிர்களை வந்து சாகுபடி பண்ணி நாங்கள் அறுவடை பண்ணி.
0: பொதுவாக பிபிடிங்கிறது ஒரு ஆந்திரா ரகம், அது உங்கள் பகுதிகளில் நல்லா விளையுதா?
1: நல்லா விளையுதுங்க.
0: சாயாமல் இருக்குதா?
1: எங்கள் சைடுங்க அவ்வளோ வளர்ச்சி இல்லை.
0: சாயாமல்
1: சாயாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஊர் நீராக இருக்கிறதுனால அதில் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. எங்களை விட மேலே உள்ள கிராமத்திலாம் வந்து அதிக வளர்ச்சி வரும்போது அது சாயலாம். எங்கள் ஊரில் அப்படி இல்லை.
0: கண்டு முதல்லாம் எவ்வளோ கிடையுது ஒரு ஏக்கருக்கு சொல்லுங்களேன்.
1: ஒரு ஏக்கருக்கு 35 மூட்டை 40 மூட்டை.
0: ஏக்கருக்கு 40 மூட்டைன்னா அது ஓரளவு நல்ல. ஏன்னா அரசாங்கமே ஏக்கருக்கு 42 மூட்டைக்கு மேலே இருந்ததுனாவே நல்ல விளைச்சல் தான்.
1: நல்ல உற்பத்தி.
0: உங்களுக்கு 40 மூட்டை வரைக்கும் கிடைக்குது?
1: கிடைக்குது.
0: இப்போ நீங்கள் எப்படி அந்த காலத்து பழைய மெத்தடு நம்ம நாற்று விட்டு நாற்று பறித்து நடவு வயலில் ரெடி பண்ணி அதுக்கு பிறகு நட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு வெறப்பாக விட்டுறீங்களா, இல்லை மிஷின் நடுவு பாய் நாட்டங்கால் போட்டு நாற்று விட்டுக்கிறோங்கிறீங்களா, என்ன தான் செய்கிறீங்க?
1: இப்போ நாங்கள் வந்து விறகால் தான் விரைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஏன்னாக்கா கூலி வந்து கூடுதலாக போடுச்சு. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா கூலி எல்லாம் கம்மி. அதுக்கு நாத்தாங்க வந்து செட் பண்ணிவிட்டு அதை நாற்று விட்டு அதன் பிறகு நாற்று அடிக்க ஆள் கூலி, அப்புறம் அதை கொண்டு போய்
0: வயலில் போடணும்,
1: அதில் ஜனங்களுக்கு கூலி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த விதமான லாபகரமும் இல்லை. அதனால் வேண்டி இப்போதைக்கு நேரடியாக வந்து
0: விதை நெல்
1: விதப்பு தான் விதைக்கும் போது அதில் வர ஈல்டை வச்சு தான் நாங்கள் வந்து கால ஜீவனம் பண்ணுறோம்.
0: இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நடவு நடுறோம்னா நம்ம வயல் கொஞ்சம் மேடு பள்ளம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லா இடமும் சேர்த்து நட்டுற போகிறோம். ஏன்னா ஆள் தான் நடப்போகுது அல்லது மிஷின் நடப்போகுது. ஆனால் மிஷின் நடவு கூட இப்போ நிலத்தை வந்து சமப்படுத்தணுங்கிறாங்க. ஆனால் நீங்கள் விதப்பு அப்படிங்கும் போது அந்த வயலை வந்து சமமாக மண் நல்லா பரவலாக வச்சா தானே வந்து நம்ம விறப்பு ஓடும்போது எல்லா இடத்துலையும் முளைச்சி வரும். மேட்டு பகுதியும் பள்ளப்பகுதியும்னா பள்ளப்பகுதியில் எல்லாம் ஓடிப்போம், எல்லாம் நெல் எல்லாம் ஒரே இடத்துல தங்கி போச்சுன்னா அங்கே மட்டும் கும்பலாக முளைக்கும். எப்படி அந்த நிலத்தை பண்படுத்தி எல்லாம் சட்டப்பழக போட்டு அப்படியே மண்ணை வந்து சமமாக வயலை கொண்டு வருவாங்க? அதெல்லாம் என்னென்னலாம் செய்றீங்க சொல்லுங்களா?
1: கோடை உழவும் ஓட்டுறோம். அந்த கோடை உழவு ஓட்டும் போது இருக்கிற அந்த களையெல்லாம் வந்து போயிடுது.
0: களையோடைய அந்த கிழங்கு வெயிலில் காஞ்சி போயிடுது. அந்த கிழங்கு சில நேரத்தில் அந்த காக்காக்குறி கூட வந்து சாப்பிடுங்க. ஏதோ ஓரளவு கண்ட்ரோல் ஆகிடுது. களை பயிருக்கு கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகளுடைய அந்த கூண்டு புழு மண்ணில் இருந்ததுன்னா அதுவும் வெயிலில் இறந்துனா அது பறவைகளும் அதை பொறுக்கி சாப்பிட்ருதுங்க. ரைட்டு, ஓகே. கோடை உழுவு, கோடை உழுவில் மழை கிழ பெஞ்சாலும் அந்த தண்ணி நல்லா உள்ளே வாங்கி பூமிக்குள்ளார உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் இருக்கும். ரைட்டு, வேறு என்ன நடக்குது?
1: அதன் பிறகு மட்டப்படுத்தி ஒவ்வொரு குண்டு குண்டா அப்படியே மட்டப்படுத்தி வச்சு ஏர் ஓட்டிட்டு விதைகள் விதைச்சிட்டா மழை காலத்தில் அது ஒத்தாப்புல முளைச்சிடுது.
0: விதை வந்து நம்ம தெளிப்பாக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கணக்கு தெரியும் இல்லையா? மழை மழை வந்து இனிமேல் பெய்யும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம இப்போ செய்யலாம் அப்படின்னு. சில நேரத்தில் நீங்கள் விதைச்சிருவீங்க, சரியான முறையில் மழை இல்லை எதுனா அப்புறம் விதைச்சது வேஸ்ட்டாக போயிடுமே.
1: அந்த மழை காலத்தை எதிர்பார்த்து தான் விதைக்கிறது. ஏன்னா மழை காலம் இந்த தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லியிருக்கில்ல, அந்த பருவகத்தை வச்சு தான் நாங்கள் விதைப்போம். அந்த பருவத்தில் விதைக்கும் போது அந்த மழை வந்து அதுக்கு மகசூலுக்கு சாத்தியம் இருக்கும்.
0: அது நல்லா முளைச்சிரும்.
1: நல்லா முளைச்சிரும். மட்டமாக இருக்கும்போது 21ஆம் தேதி அதுக்கு களைக்கொல்லி மருந்தடிச்சிடுறோம். அந்த களையை கட்டுப்படுத்துறது. அதன் பிறகு அதில் இந்த கயிறு போட்டு பட்டம் பிடிச்சி ஒவ்வொரு பட்டமாக அதில் உள்ள நாற்றை எடுத்து சரியாக முளைக்காத

0: மரத்தில் நடுவு நட்டுட்டோம்னா இந்த சந்தில் வந்து எலிகள் தொல்லை இருக்காது.
1: சந்து விட்டா நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கும்,
0: சூரிய வெளிச்சம் கிடைக்கும்.
1: நம்ம மனுஷனும் நடந்து போகிறது அதுக்கு வசதியாக இருக்கும்,
0: உரங்கள் போடுறதுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும்.
1: பட்டம் போட்டு சந்து எடுத்துக்குவீங்க, அந்த இடத்துல முளைச்சிருந்த விதையெல்லாம் எடுத்து எது இது கொஞ்சம் இடைவெளி இருக்கோ அங்கெல்லாம் நட்டுருவீங்களா?
0: நட்டுருவீங்க.
1: இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க?
0: ஆமாங்க. அப்படி நடும்போது வந்து நெல் வந்து உற்பத்தி கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரி, நீங்கள் விதைக்கால்னு சொல்லிட்டீங்க, தண்ணிக்கு தான் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வாய்க்கா தண்ணி சொல்கிறீங்க, அது எவ்வளோ நாளைக்கு வரும்? மோட்ரு வச்சு இறச்சிக்குவீங்களா, என்ன செய்கிறீங்க?
0: அது எல்லாம் வந்து நேரடி பாசனம் தான், அங்கெல்லாம் ஒன்றும் மோட்ரு தேவையில்லை. தண்ணி வந்து பற்றாக்குறை வரக்கூடிய காலத்தில் தான் ஏரியில் மோட்ரு வச்சு இறச்சி வயலுக்கு வந்து கொண்டு வந்து விட்டு
1: கொண்டு போகணும். மற்றபடி வாய்க்கா தண்ணி அப்படியே பேச்சிக்கலாமா?
0: வாய்க்கா தண்ணி நேரடியாக பாசம், தண்ணிக்கும் அதுக்கும் கிடையாது. ஏன்னா சீசன் மாறிட்டுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் விதைக்கால் சொன்னீங்க இல்லையா, அந்த நேரத்திலேயே வந்து நிலத்தை உழுதுட்டு ஏதாவது அடி உரம் போடுறது, இல்லை வந்து தொழு உரம் போடுறது, குப்பை உரம் போடுறது ஏதாவது உண்டா? அதெல்லாம் என்ன செய்றீங்க?
0: எல்லாம் போடுறது உண்டு. அது வந்து ரெண்டாவது சாலை மூணாவது சாலை வயலை உழுதுறோம்ல, மூணாவது சாலில் வந்து நம்ம குப்பை எருவு போடுவோம். குப்பை எருவு போட்டு மட்டம் படுத்துட்டு அதன் பிறகு விதை விதைக்கும் போதே டிஐபி பல உரங்களை போட்டு
1: அடி உரம் போடுவோம்.
0: அடி உரம் போட்டு சமப்படுத்திட்டு வச்சுட்டா பயிர் நல்லா
1: கிளம்பி நல்லா வந்துடும்.
0: ஆமாங்க.
1: பயிர் நல்லா வளர்ந்த பிறகு 21 நாள் கழித்து நீங்கள் களைக்கொல்லி அடிக்கிற?
0: களைக்கொல்லி அடிச்சிடுறோம்.
1: ஏன் ஒரு கை களையை எடுக்கக்கூடாதா?
0: கை களையை எடுத்தாக்க வந்து ஜனங்களுக்கு வந்து கூலி கொடுத்தலாம் போகும். இந்த 21 நாளும் களைக்கொல்லி மருந்து அடிச்சுட்டா களையெல்லாம்
1: கண்ட்ரோல் ஆகிடுதுங்கிறீங்க. இப்போ நெல் பயிர் நல்லா கிளச்சி ஒரு தூரில் வந்து ஒரு 30-40 கதிர் வர அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஏதாவது மேல் உரம் போடுறது இல்லை நல்லா பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழி இதெல்லாம் ஏதாவது செய்கிறீங்களா? என்ன செய்கிறீங்க?
0: அது வந்து ஒரு 15-20 நாள் யூரியா பொட்டாஷு சூப்பர் பாஸ்பேட் இப்படி போடும்போது அந்த பயிர் வந்து நல்லா பசுமை கொடுத்து நல்லா வளரும்.
1: பூச்சி நோய் தாக்குதலும் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறீங்க? குருத்து புழு வரும், தண்டு துளைப்பம் வரும், என்ன செய்கிறீங்க?
0: அந்த தண்டு துளப்பான் பூச்சிக்கெல்லாம் வந்து அந்தந்த சீசனுக்கு தக்கபடி அக்ரிகல்ச்சருக்கு போய் அது பயிரை கொண்டு போய் நேரடியாக காமிச்சு.
1: எங்கே இருக்குது உங்களுக்கு விவசாய ஆஃபீஸு?
0: எங்களுக்கு வந்து கொடிப்பள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது, அதுக்கு A1 இருக்காங்க, அதிகாரி இருக்குது.
1: A1 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்?
0: ஆமாம், இருக்காங்க. அதுக்கு வந்து தலைமை இடமா வந்து சிதம்பரம் இருக்குது, புவனகிரி இருக்குது. அதனால் அங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு போய் தேவையான அதிகாரிகளை பார்த்து நாங்கள் என்ன வந்து பூச்சிக்கொல்லி அடித்தா அது வந்து கட்டுப்படுத்த முடியும், வளர்ச்சிக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி நாங்கள் நேரடியாக அதுக்கு தக்கப்படி மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சோம்.
1: பொதுவாக வந்து அவங்களும் வந்து நம்ம பகுதியில் வந்து சுற்றுப்பார்வையிட்டு விவசாயிகளை சந்தித்து என்னென்ன செய்யுங்க அப்படிங்கிறது சொல்கிறது உண்டு தானே?
0: உண்டு தான் செய்கிறாங்க. நேரடியாக பெரும் விவசாயிகளை வந்து பார்த்து குறைகளை கேட்டு அதுக்கு தக்கப்படி அரசாங்கம் வந்து மானியத்தில் உரங்கம் கொடுத்தது, பூச்சிக்கொல்லி கொடுத்தது. இப்போ அந்த அதிகாரிகள் நேரடியாக பார்க்கறது இல்லை.
1: நீங்கள் தான் தேடி போக வேண்டிய?
0: நாங்கள் தேடி போக வேண்டிய காலம் ஆயிடுச்சு. பூச்சி வந்து விழுந்து போச்சுன்னா இதை நேரடியாக கொண்டு போய் அங்கே காட்டி அதுக்கு தக்கப்படி
1: மருந்து போட்டுக்கிறீங்க?
0: மருந்து போட்டு.
1: நீங்கள் ஏதாவது மாடுகிட்டு வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த குப்பை எரு சொன்னீங்க, இப்போ இந்த சாண எருவுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
0: மாடு வச்சுருக்க ஒரு 4 மாடு, அந்த மாட்டு சாணி இடையில் அது பத்தலைனாக்கா வேறு மற்றவங்க வச்சுருக்கிற
1: கேட்டு வாங்கி
0: அடிச்சுக்கிறது.
1: இப்போ கதிர் வந்துகிட்டே இருக்குது, நல்ல அதிகமாக மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஐடியாலாம் சொல்கிறாங்களா அரசாங்க அதிகாரிகள் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு?
0: அந்த பயிருக்கு தக்கபடி இந்த மருந்து அடித்தா இது நல்ல வளர்ச்சியாக வரும், இதுக்கு இந்த மருந்து அடிங்க, இன்னும் உரத்தை போடுங்க இன்னும் சொல்கிறாங்க.
1: அவங்க ஆலோசனையை அப்படியே கேட்டுக்கிறீங்க?
0: அவங்க ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அதுக்கு தக்கபடி நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டோம்.
1: இப்போ கதிர் நல்லா கிளம்பிடுச்சு, அந்த நேரத்தில் வந்து மழை காலமாகவும் இருக்கும், தண்ணியை வடிகட்டுறதுலேருந்து நம்ம கவனிப்பாக இருக்கணும் இல்லையா? என்னென்னலாம் நடக்குது உங்கள் பகுதியை? ஏன்னா நான் எதுக்காக கேட்குறேன்னா, கடற்கரை ஓரகம் திடீர்னு புயல் அடிக்கும்பாங்க, பெருமழை பெய்யும்பாங்க, அதேமாதிரி உங்களுக்கு மேற்கே பெஞ்ச மழை தண்ணி எல்லாம் நமக்கு வடிகால் மாதிரி கிழக்க முடியாது தான் கடலில் சேர்ந்தாகணும், எவ்வளோ பாதிப்புகள் இருக்கும் இல்லையா?
0: ஆமாங்க.
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ தண்ணி மழை காலத்தில் கூடுதலான தண்ணி வந்து கட்டிடுச்சுன்னா அந்த வடிகால் எங்கள் ஊர்லேருந்து வடிஞ்சு கடலில் போய் விழுது. மங்களவிரு குளக்கடல் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளாற்றங்கரை இருக்குது பரங்கிப்பட்டியில். இந்த பாசனத்தை வந்து இப்போ அரசாங்கம் வந்து அதிகபட்சமாக வந்து அந்தந்த ஏரி வாய்க்காலை எல்லாம் வெட்டி கொடுத்துருக்கு. அதனால் தண்ணி கூடுதலாக இருந்தாலும் 1 வாரம் 10 நாள்
1: டக்குன்னு வடிஞ்சிடுது,
0: டக்குன்னு வடிஞ்சிடுது. அப்போல்லாம் வந்து தண்ணி வடியாது, 10 நாள் 20 நாள் தண்ணி தங்கி போச்சுன்னா பயிரையெல்லாம் வந்து அழிஞ்சு போடும். அப்புறம் அதுக்கு வந்து இப்போ புதுசாக உற்பத்தி பண்ணுறதுக்கு முதலீடு வைக்கணும், அப்புறம் நடுவு நடணும்.

0: இப்போ வடிகால் வசதியெல்லாம் இருக்குங்கிறீங்க?
1: வடிகால் வசதி
0: இருக்கு. இப்போ அறுவடை எப்படி, மிஷின் அறுவடையா இல்லை ஆள் வச்சு தான் இருக்கிறீங்களா?
1: எல்லாம் மிஷின் அறுவடை தான்.
0: மிஷின் அறுவடைன்னு சொன்னீங்க, கொஞ்சம் ஒலையாக இருந்ததுன்னா அது இறங்கி அறுக்கிறதுலாம் கஷ்டப்படுமே மிஷினு. என்ன இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக காய வச்சுருவீங்களா, அதுக்கு பிறகு மிஷின் வச்சு அறுக்கிறீங்களா, எப்படி?
1: லேசாக காஞ்சி இருக்கும். இப்போ வந்து இந்த ரப்பர் போட்ட மிஷின் இருக்குது, ரெண்டு விதமான மிஷின் இருக்குது. அதனால் இப்போ வந்து அது ஒலையாக இருந்தாலும் அந்த மிஷின் வந்து கொஞ்சம் அறுவடை பண்ணி கொடுத்துருது.
0: ரெண்டு முதல் ஏற்கனவே 35 இன்ச்லேருந்து 40 மூட்டை சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ நெல் போடுற இடம்லாம் எங்கே இருக்குது? கிளையிலே இருக்குதா? எங்கே போய் போடணும்?
1: இப்போ எல்லாம் கிளைக்கு வருவாங்க. அரசாங்கத்தில் டிபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருந்தாங்க. அறுவடை கூடுதல் படுத்தி வரும்போது,
0: அதாவது அறுவடை காலங்களில் மட்டும் வைப்பாங்க சில ஊரில், அதில் உங்கள் ஊரில் எடுத்துக்கிறாங்கங்கிறீங்க.
1: ஆமாம், நிரந்தரமான ஒரு.
0: இப்போ அடுத்ததாக நீங்கள் வந்து மணிலா சொன்னீங்க இல்லையா?
1: ஆமாங்க.
0: மணிலா வந்து தடைக்காட்டில் தான் உங்கள் சைடெலாம், அதாவது கிள்ளை பிச்சாவரம் அந்த சைடெலாம் போடுறாங்க.
1: ஆமாம்.
0: அது எப்படி கண்டு முதல் எப்படி இருக்குது?
1: காத்திய மார்குள்ள போடுறோம், தை வரைக்கும் போடலாம். போட்டுவிட்டால் அதன் பிறகு 90 நாள் 95 நாளில் இன்னும் கூடுதலாக போனால் 100 110 நாளில் கூட அறுவடை பண்ணுறோம்.
0: அதுக்கு ஏற்ற மண்ணாக இருக்குதா? மணிலாவுக்கு ஏற்ற மண்ணாக இருக்கா?
1: அதுக்கு ஏற்ற மண்ணாக இருக்குது.
0: நல்ல காய்ப்பு,
1: நல்ல காய்ப்பு இருக்கும், நல்ல திருச்சியாக நல்லாயிருக்கும், முழுப்பாக இருக்கும்.
0: மணிலாவில் வந்து நம்ம பூத்து அந்த கம்பி இறங்குறதுங்கும்பாங்க, அது எப்படி? இப்போ மண் அணைக்கிறது, ஜிப்சம் போடுறது, எப்படி என்னென்னலாம் செய்கிறீங்க எனக்கு சொல்லுங்களேன்.
1: 40 நாள் வந்து ஜிப்சம் போட்டாக்க மண் நல்ல திருச்சியாக வரும், நல்ல விழுதி இறங்கும். அப்போ ஒப்படி வந்து கூடுதலாக வரும். ஏக்கர் வந்து 30 மூட்டை 35 மூட்டை வரும். அதனால் அதுக்கு தக்கபடி நம்ம 20 30 நாளில் வந்து மண் அணைக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம மண் அணைக்கிறோமோ அந்த அளவுக்கு மணிலாவுக்கு வந்து உற்பத்திங்கிறது கூடுதல் வரும். மேலே அந்த பூத்து இருந்தாலும் அந்த செடி மேலே சுத்தூரி அணைச்சாலும் அதில் வந்து விழுது இறங்கி நல்ல கடலை வரும்.
0: சரி, இப்போ மணிலாவை பொறுத்தளவுக்கு வந்து இயற்கை எதிரிகள், எலி வந்து வெட்டும், பல தொந்தரவுலாம் இருக்கு இல்லையா?
1: ஆமாங்க.
0: உங்கள் சைட்லாம் எப்படி வந்து அந்த பிரச்சனைலாம் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்களா?
1: எலி வரும், அதுக்கு வந்து இந்த புகை வச்சு ஊதுறதுன்ட்டு சொல்லி ஒரு சில இது இருக்குது. இந்த குருவிகள் வந்து உட்காந்து அதாவது மட்டையை கட்டி வச்சோம்னா அந்த சவுண்டு கட்டி வராது, அதனால் அப்படி பண்ணலாம். இல்லாட்டு போனால் இந்த விளக்கு பொறின்னு சொல்லி ஒரு சில இதில்
0: பூச்சி நோய் தாக்குதல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
1: அதனால் அதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும்போது தான் அழிவுங்கிறது கொஞ்சம்
0: கம்மியாக இருக்குங்கிறீங்க. விதைக்கடலை எங்கே வாங்குறீங்க, இல்லை வந்து நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்க?
1: விதைக்கடலாம் பண்ருட்டி தான் வந்து வாங்குகிறோம்.
0: பண்ருட்டியில் வந்து தனியார்ட்ட வாங்கிக்கிறீங்களா?
1: தனியாக இருக்கு.
0: அந்த ரகம் உங்கள் சைடுக்கு ஏற்றதாக இருக்கா?
1: ஜெயலா,
0: அது ரொம்ப ஏற்றதாக இருக்கு. இப்போ விருதாச்சலத்தில் வந்து நிறையா ரகம் வெளியிடுறாங்க, திண்டிவனத்தில் கூட ஓஆர்எஸ் இருக்கு, அவங்களும் ரகங்கள்லாம் வெளியிடுறாங்க.
1: ஆமாம்.
0: அந்த மணிலா ரகங்கள்லாம் பயன்படுத்துறது இல்லையா?
1: விருதாச்சலம்லாம் இப்போ போகிறதில்ல. அப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு 20 30 வயசில் இருக்கும்போதெல்லாம் விருதாச்சலம் தான் போயிட்டு வந்தோம். மணிலா அறுவடை பண்ணாலும் நேரடியாக கொண்டு போய் அந்த மணிலா கடங்களை கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு கடலூரில் போடுறோம், நேரடியாக வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் இப்போ வெளியில் கொண்டு போய் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் எங்களுக்கு வந்து அந்த செலவுங்கிறது கொஞ்சம் குறையுது. எந்த வியாபாரிகிட்ட வேணாலும் யார் கூடுதலாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போடலான்னு.
0: இப்போ மணிலாவை வந்து பறிக்கிற போது எப்படி ஆள் வச்சு பறிக்கிறீங்களா? முன்ன வந்து ஃபுல்லாக வேரோடு பிடுங்குவாங்க, இப்போ எப்படி செய்கிறீங்க? இல்லை மிஷின்லாம் கூட இருக்குங்கிறாங்க, என்ன தான் உங்கள் சைடில் என்ன அறுவடை எப்படி நடக்குது?
1: ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா எல்லாம் பெண்கள் தான், ஆண்கள் தான் எல்லாம் மணிலா பிடுங்கி காய வச்சு இல்லை சார் அடித்து எடுப்பாங்க. இப்போ அதை வந்து செய்கிறதுல மிஷினே இருக்குது. ஆளுங்க வந்து பார்த்து பார்த்தியாக உட்காந்து பிடுங்கி வச்சுட்டாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் காஞ்சிட்டா கூட அதுக்கு குறைவான ஆளுகளை வச்சு மிஷினில் கொடுத்தா தனியாக செடி வேறு கடலை
0: பிரிச்சிடுது, அப்படியே
1: பிரிச்சிடுது. அதில் ஆள்கள் கூலி வந்து குறைவாக இருக்குது,
0: நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது,
1: கண்ட்ரோலாக இருக்குது. அதனால் விலையும் கொஞ்சம் நல்ல வியாபாரியை பற்றி போடும்போது விவசாயிகளுக்கு வந்து கூடுதலான லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
0: அந்த காலத்தில் விதை விதைக்கிறப்ப மணிலா விதைன்னா ஒரு ஆள் முன்னாடி போட்டுட்டே போவாங்க, பின்னாடி ஒரு ஆள் அந்த ஏதாவது பொக்க இருந்ததுன்னா அதை போட்டு வருவாங்க. இப்போ மிஷின்லாம் வந்து போச்சு, அது மிஷின்லேயே டிராக்டரில் இது பண்ணால் அப்படியே மிஷினே எல்லாம் ஓட்டிட்டு போடுது அப்படிங்கிறாங்க, எப்படி நடக்குது விதை போடுறதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டிக்கிட்டு போகும்போது முன்னாடி ஒருத்தர் போடுவாங்க, பின்னாடி ஒருத்தர் போடுவாங்க. அப்போ எந்த இடத்துல வந்து இடைவெளி அதிகமாக இருக்கோ அதில் ஒன்று போட்டு போவாங்க, சமமாக ஆயிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து களைக்குட்டியை வச்சுக்கிட்டு அதை கொத்தி கொத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ பெரும்பகுதி இல்லை. இப்போ நேரடியாக விதையை தீக்கி மிஷினில் கொட்டிட்டா அது அந்த மட்டத்துக்கு விதையை போட்டுக்கிட்டு வந்துடுது. ஏக்கருக்கு இத்தனை மூட்டை விதைன்னு போட்டோம்னா
0: டைம் தான் கணக்கு, கடை கடை மிஷினே போட்டு
1: போட்டுட்டு வந்துடும்.

0: உங்கள் பகுதிகளில் வேறு விவசாயங்கள்லாம் எதுவும் பண்ண முடியாது? அப்போ நீங்கள் மணிலா சொன்னீங்க, நெல் சொன்னீங்க, வேறு வாழையோ கரும்போ இல்லை வேறு பயிரெலாம் பண்ண முடியாதா?
1: அதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மண் அவ்வளோ ஒத்து
0: மண் அந்த அளவுக்கு அதுக்கு ஏற்றதா இல்லை,
1: தேர்ச்சி இல்லை.
0: காய்கறி பயிர்,
1: காய்கறி வந்து இப்போ எங்கள் சைடு அவ்வளோவா போடுறதில்லை. எங்களுக்கு மேற்கு உள்ள பயிரில் பார்த்தீங்கன்னா பூஞ்செடி வைக்கிறாங்க, வாழை வைக்கிறாங்க, கத்தரி வைக்கிறாங்க, வெண்டைப்படி வந்து சாகுபடி பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து களிமண் பகுதியாகவும் இருக்குது, நல்ல மண்ணாகவும் இருக்குது, செடிகள் வந்து வளர்ந்து நல்ல காய்கறியை கொடுக்கவும் நல்ல அதிகமான உற்பத்தியை தர்றதுக்கு விவசாயிகள் வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இங்கே வந்து உவர் நீராக இருக்குது, பயிர் வச்சாலும் சரியான காய்கறி கிடையாது, அது அவங்களுக்கு வந்து ஒரு லாபம்
0: நன்றி, வணக்கங்க.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கிள்ளை சிங்காரக்குப்பம் முன்னோடி விவசாயி டி சிவராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் சிறுதானிய பயிர்களுக்கான நவீன கலை மேலாண்மை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். சிறுதானிய பயிர்கள் பொதுவாக மானாவாரி பயிராகவே சாகுபடி செய்யப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் கலை நிர்வாகம் என்பது மிகவும் சவாலான ஒன்றாகவே விவசாயிகளுக்கு இருந்து வருகிறது. அதிக வெப்பம் மற்றும் குறைந்த மழை பொழிவு போன்ற சூழ்நிலைகளில் பயிர் செய்வதே சிரமமாக உள்ள பொழுது அதில் கலையினால் ஏற்படும் பிரச்சினை மிக அதிகமானதாக உள்ளது. ஏனென்றால் கலைகள் பயிர்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் முளைப்பதோடு மட்டுமல்லாமல் அதிக வீரியத்துடனும் வேகமாகவும் வளர்ந்து பயிர் வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதனால் சுமார் 20 முதல் 80% வரை விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பொதுவாக விவசாயிகள் சிறுதானியங்களில் கலைகளை கட்டுப்படுத்த அதிக அளவிலான விதைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இதன் மூலம் அதிக விதை விரயம் மற்றும் போதிய இடைவெளி இல்லாமல் விளைச்சல் இழப்பு ஏற்படுகின்றது. உழவர் பெருமக்கள் தற்பொழுது கூறப்படும் ஒருங்கிணைந்த கலை நிர்வாக முறைகளை கையாண்டால் சிறுதானிய சாகுபடியில் அதிக விளைச்சல் பெறலாம். ஒருங்கிணைந்த கலை மேலாண்மையில் உழவியல் முறை, இயந்திர முறை, ரசாயன முறையை கையாள வேண்டும். உழவியல் முறை. சரியான உழவியல் முறைகளை கையாளும் பொழுது சிறுதானிய சாகுபடியில் கலை முளைப்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. கோடை உழவு. கோடை உழவு

0: செய்வதனால் அடிமண்ணிலுள்ள களைச்செடியின் விதைகள் மேலே கொண்டு வரப்படுவதால் சூரிய வெப்பத்தினால் அதன் முளைப்பு திறன் குறைக்கப்படுகிறது. கோடை மழையினால் ஏற்படும் மண்ணரிப்பு தடுக்கப்பட்டு மழைநீர் சேமிக்கப்படுகிறது. கைக்களை எடுத்தல். நடவு செய்த 15வது மற்றும் 30வது நாட்களில் 2 முறை கைகளினால் களையெடுக்க வேண்டும். இயந்திர முறை. சிறுதானிய சாகுபடியில் பண்ணை பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக தக்க தருணத்தில் களையெடுப்பது சிரமமாக உள்ளது. எனவே களையெடுக்கும் கருவிகளை பயன்படுத்தி களைகளை எளிதில் கட்டுப்படுத்தலாம். பலராம் களையெடுக்கும் கருவி. பலராம் களையெடுக்கும் கருவினை கொண்டு விதைத்த 10வது மற்றும் 20வது நாட்களில் 2 முறை களைகளை எடுப்பதால் மண்ணில் நல்ல காற்றோட்டம் ஏற்பட்டு அதிக தூர்கள் வெளிவருகின்றன. பலராம் களையெடுக்கும் கருவினை வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். முன்னும் பின்னுமாக இயக்குவதனால் களையெடுக்கப்படுகிறது. மேலும் களை கட்டுப்படுத்தும் திறனும் அதிகரிக்கிறது. செயல்திறன். 8 மணி நேரத்தில் 1 ஹெக்டேர் பரப்பளவு 8 நபர்களால் களையெடுக்கப்படுகிறது. களையெடுக்க ஆகும் செலவு ₹2400 1 ஹெக்டேருக்கு. நீளம் 15.50 சென்டிமீட்டர், அகலம் 11.20 சென்டிமீட்டர், உயரம் 7.50 சென்டிமீட்டர், விலை ₹2000. இக்கருவியின் மூலம் அதிக சோர்வடையாமல் முதுகை வளைக்காமல் நின்ற நிலையில் நடந்தவாறு களையெடுக்கலாம். ஒரு நாளில் சாதாரண முறையை விட 2 மடங்கு அதிக நிலப்பரப்பில் களையெடுக்கலாம். மிதிவண்டி களையெடுப்பான். இந்த மிதிவண்டி களையெடுக்கும் கருவி பெருமளவில் சிறு மற்றும் குறு விவசாயிகளினால் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த களையெடுக்கும் கருவியை வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த வகை களையெடுப்பானை சிறுதானிய பயிர்கள் இன்றி நிலக்கடலை, சூரியகாந்தி, மக்காச்சோளம் மற்றும் காய்கறி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த களையெடுப்பான் மண்ணில் 2-2.5 சென்டிமீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடியது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 1.5 ஏக்கர் வரை ஒரு நபர் இதன் மூலம் களையெடுக்கலாம். இது சராசரியாக ₹2000-2500 விலையில் கிடைக்கிறது. இயந்திர களையெடுப்பான். இயந்திர களையெடுக்கும் கருவினை விதைத்த 10வது மற்றும் 20வது நாட்களில் 2 முறை களையெடுப்பதினால் மண்ணில் நல்ல காற்றோட்டம் ஏற்பட்டு அதிக தூர்கள் வெளிவருகிறது. அது மட்டுமின்றி நேரமும் மிச்சமாகிறது. 2 குதிரை திறன் கொண்ட பெட்ரோல் என்ஜின் உதவியுடன் இயங்குகிறது. குறைந்தது 30-40 சென்டிமீட்டர் இடைவெளியில் வரிசை விதைப்பு செய்த நிலத்தில் மட்டும் பயன்படுத்த முடியும். 4 L-வடிவ பட்டைகள் சுழல்வதால் களையெடுக்கப்படுகிறது. செயல்திறன். 8 மணி நேரத்தில் 1 ஹெக்டேர் பரப்பு 4 நபர்கள் எடுக்க முடியும். களையெடுக்க ஆகும் செலவு ₹1200 1 ஹெக்டேருக்கு. ரசாயன களை கட்டுப்பாடு. வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் ஆட்கூலி அதிகரிப்பு போன்ற காரணத்தினால் இரசாயன முறையில் களைக்கொல்லியை பயன்படுத்தி களை கட்டுப்பாடு செய்யலாம். பொதுவாக களைக்கொல்லியினை பயன்படுத்தும் பொழுது மண்ணில் ஈரம் இருப்பது அவசியம். களை முளைக்கும் முன் தெளிக்க வேண்டிய களைக்கொல்லி என்றால் விதைத்த 3-5 நாட்களிலும், களை முளைத்த பின் தெளிக்க வேண்டிய களைக்கொல்லி என்றால் 2-3 இலைகள் இருக்கும் பொழுதும் தெளித்தால் களைகளை கட்டுப்படுத்தும் திறன் அதிகரிக்கிறது. மேலும் களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது வேளாண் அறிவியலாளர்கள் மற்றும் அலுவலர்களின் பரிந்துரைப்படி சரியான மருந்தினை சரியான அளவு பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு அல்லாமல் பயிருக்கு நேர்த்தி திறன் அற்ற களைக்கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது களையுடன் சேர்ந்து பயிரும் காய்ந்துவிட வாய்ப்புள்ளது. தற்பொழுது கூறப்பட்ட முறையில் சிறுதானிய பயிர்களில் ஒருங்கிணைந்த களை மேலாண்மை முறைகளை கையாண்டால் உழவர்கள் அதிக விளைச்சல் பெறலாம். இவ்வாறு சிறுதானிய பயிர்களுக்கான நவீன களை மேலாண்மை பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணம்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 உழவருக்கான செய்திகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, இது நேரம் 8:22. நிகழ்ச்சியில் தொடர்வது திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதலாவதாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சாதனா சர்கம் பாடிய பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி திரேசே. திரேசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். 6 திரைப்படத்திலிருந்தா இப்பாடலை பாடியிருப்பவர்கள் திப்பு, ஸ்ரீனிவாசன் மற்றும் சுமங்கலி.

நேயர்களே, மின்துறை அறிவித்துள்ள ஓர் அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை காலை செவ்வாய்க்கிழமை குறிப்பிட உள்ள இடங்களில் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை அரியாங்குப்பம், நோனாக்குப்பம், மணவெளி, ஓடவெளி, காக்கையான்தோப்பு, வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், ஆர்கே நகர், சோழபுரம் மற்றும் சுப்பையா நகர், சொர்ணா நகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காளான் தோட்டம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம், நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணன் நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், திருப்பூர் குமரன் நகர், ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, ஜோதி நகர், வாரியார் நகர், காயத்ரி நகர், ஜான்பால் நகர், நடேசன் நகர், மாரியம்மன் நகர், சித்தானந்த நகர், வாசன் நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், ஐயப்பசாமி நகர் பிரிவு, ஜான்சி நகர் பகுதி, ஓம் சக்தி நகர், மித்துன் நகர், முனுசாமி பிள்ளை நகர், ஸ்ரீனிவாசன் நகர், பாவன நகர், விக்டோரியா நகர், வெளியூர் மெயின் ரோடு, விவேகானந்தர் நகர், லூயிஸ் நகர், இந்து நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதி, அண்ணா நகர் பகுதி, பீட்டர் நகர், மோகன் நகர் பகுதி, தந்தை பெரியார் நகர், சாரதாம்பாள் நகர், வெண்ணிலா நகர், பாக்கமுடியான்பட்டு, சத்யா நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர், ஞானப்பிரகாசம் நகர், சக்தி நகர் பகுதி ஆகிய இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜெயம் திரைப்படத்திலிருந்து ஹரிணி, மாணிக்க விநாயகம் மற்றும் ஆர்.பி. பாத்னிக் பாடிய பாடல்.

0: திரைசி நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் கிருஷ்ணராஜ் குரல்களில்.
1: ஒன்று மன வாரத்தில் சத்து நேரம் அடியில் வச்சு சஞ்சிக்கு.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரு இசை. நேரம் 8:32:49. பாடல் கேட்கலாம். வசீகரா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சின்மை பாடிய பாடல்.

0: திரைசினேஷில் பாடல் கேட்கலாம். ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் இருந்தா.
1: ஒழிக்கவிருக்கும் குரல்கள் சாதனா சர்க்கம் மற்றும் ஹரிஹரன்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5 புதுடெல்லியில் நடைபெறும் விழாவில் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளைச் சேர்ந்த 21 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டத்தில் மரபணு மாற்றம் அல்லாத முறையில் முற்றிலும் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட உயர் ரக பாப்கார்ன் சோள விதைகளை அறிமுகப்படுத்தினார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சி வரும் 27 தேசிய அளவில் நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் மெய்நிகர் முறையில் உரையாற்ற இருக்கிறார். தேசிய பாதுகாப்பு உத்திகள் தொடர்பான 2 மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. நேரடியாகவும் மெய்நிகர் முறையிலும் நடைபெறும் இம்மாநாட்டில் இணை இராணுவ படைகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாக்கல் செய்த 14,300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் நீண்டகால நோக்குடன் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து விரிவான மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்படும் என்றும் தொழில்நுட்பங்கள் மூலமான ஆளுகை குறித்த ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசியுடன் சேர்த்து கோதுமை மாவு, துவரம் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க அரசு உத்தேசித்திருப்பதாக முதலமைச்சர் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு கையெடுக்க கணினி, புதுச்சேரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 3,000 ரூபாய் ரொக்க உதவி, இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உதவித்தொகையுடன் டிஜிட்டல் பயிற்சி, பாலுக்கு லிட்டருக்கு 41 ரூபாய் கொள்முதல் விலை உள்ளிட்ட திட்டங்களும் புதுச்சேரி அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன.

0: உள்ளன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவுபெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 9:30 ஈரநொடி. மனதை வருடும் இனிய இசை, இதயத்தை தொடும் மென்மையான மெட்டுக்கள். இசையோடு உங்கள் இரவை அழகாக்க வந்திருக்கிறது சங்கீத வானிலை.

இசைக்கு எல்லைகள் இல்லை, மொழிகள் இல்லை. அது நேராக இதயத்தோடு பேசும் ஒரு மாய மொழி. அந்த இசை மொழியில் இனிமையான பாடல்கள், மனம் கவரும் மெலடிகள், மறக்க முடியாத இசை தருணங்களோட அடுத்த சில நிமிடங்கள் உங்களுடன் பயணிக்கப் போகிறோம். அப்படியானால் எல்லா கவலைகளையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து இசையின் சிறகுகளில் பறக்க தயாராகுங்கள். இதோ தொடங்குகிறது சங்கீத வானிலை, உங்கள் மனம் விரும்பும் இனிய இசையுடன். பாடல் கேட்கலாம் அலைப்பாய்தே திரைப்படத்திலே இருந்தார் எஸ்பிபி சரண் மற்றும் நவீன் கல்கலை.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேர்களே, மின்துறை அறிவித்துள்ள ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் மதியம் 2 வரை குறிப்பிட உள்ள இடங்கள்: அரியாங்குப்பம் பகுதி, நோனாங்குப்பம், மணவெளி, ஓடவெளி, காக்கையான்தோப்பு, வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம், ஆர்கே நகர், சோழபுரம் மற்றும் சுபயா நகர், சொர்ணா நகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காலன் தோட்டம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகம், நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணர் நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரசாமி நகர், திருப்பூர் குமரன் நகர் பகுதி, ஜெயா நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, ஜோதி நகர், வாரியர் நகர், காயத்ரி நகர், ஜான்பால் நகர், நடேசன் நகர், மாரியம்மன் நகர், சித்தானந்த நகர், வாசன் நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு, ஜான்சி நகர், ஓம் சக்தி நகர், மித்துன் நகர், முனுசாமி பிள்ளை நகர், ஸ்ரீனிவாசன் நகர், பாவனன் நகர், விக்டோரியா நகர், விளியனூர் மெயின் ரோடு, விவேகானந்தா நகர், லூயிஸ் நகர், இந்து நகர், எல்லப்பிள்ளைச்சாவடி பகுதி, அண்ணா நகர் பகுதி, பீட்டர் நகர், மோகன் நகர் பகுதி, தந்தை பெரியார் நகர், சாரதம்பாள் நகர், வெண்ணிலா நகர், பாக்கமுடியான்பட்டு பகுதி, சத்யா நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர், ஞான பிரகாசம் நகர், சக்தி நகர் பகுதி ஆகிய இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின் தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.

0: சங்கீத வானொலி நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். ஜீவா திரைப்படத்திலிருந்து.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:01. இரவின் அமைதியும் இதயத்தின் இனிமையையும் இசையால் ஒன்றாக்கும் இந்த அழகான நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. காலங்கள் மாறினாலும் சில பாடல்கள் மட்டும் என்றும் நம் மனதில் இளமையாகவே இருக்கும். அந்த பொற்கால இசைமழையில் நனைக்க, நினைவுகளை மீட்டெடுக்க, இதயத்தை வருடும் இனிய பழைய பாடல்களுடன் வரும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு வரியும் ஒரு உணர்வு, ஒவ்வொரு மெட்டும் உங்கள் இரவை இன்னும் இனிமையாக்கும். இதோ பாடல் கேட்கலாம். பாசமலர் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் சுஷிலா பாடிய பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே வி மகாதேவன் இசையில் சி எஸ் ஜெயராமன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் பாவை விளக்கு திரைப்படத்திற்காக.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுஷிலா பாடிய பாடல் கற்பகம் திரைப்படத்திற்காக.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுஷிலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்காக.

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. நேரம் 10:27. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ மதுரகாசி வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் ட்ரிச்சி லோகநாதன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல். வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் வீர திருமகன் திரைப்படத்திற்காக.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திலிருந்து பி எஸ் சசிரேகா மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா குரல்களில்.

நேர்களே, மின்துறை அறிவித்துள்ள ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் மதியம் 2 வரை குறிப்பிட உள்ள பகுதிகளில் அரியாங்குப்பம், நோனாங்குப்பம், மணவெளி, ஓடவெளி, காக்கையான்தோப்பு, வீரம்பட்டம், சின்ன வீராம்பட்டினம், ஆர்கே நகர், சோழபுரம் மற்றும் சுப்பையா நகர், சொர்ணா நகர், அன்னை நகர், ஸ்ரீராம் நகர், அருந்ததிபுரம், காலன் தோட்டம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், இந்திரா நகர், தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகம், நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணன் நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், திருப்பூர் குமரன் நகர், ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, ஜோதி நகர், வாரிய நகர், காயத்ரி நகர், சான்பால் நகர், நடேசன் நகர், மாரியம்மன் நகர், சித்தானந்த நகர், வாசன் நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு, ஜான்சி நகர் பகுதி, ஓம் சக்தி நகர், மித்தூன் நகர், முனுசாமி பிள்ளை நகர், ஸ்ரீனிவாசன் நகர், பாவனன் நகர், விக்டோரியா நகர், வில்லினூர் மெயின் ரோடு, விவேகானந்தா நகர், லூயிஸ் நகர், இந்து நகர், எல்லைப்பிள்ளை சாவடி பகுதி, அண்ணா நகர் பகுதி, பீட்டர் நகர், மோகன் நகர் பகுதி, தந்தை பெரியார் நகர், சாரதம்பல் நகர், பெனிலா நகர், பாக்கமுடியான்பட்டு பகுதி, சத்யா நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர், ஞானப்பிரகாசம் நகர், சக்தி நகர் பகுதி ஆகிய இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக.

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் கேட்கலாம். பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இருந்தோம்.

0: தேன்மழை நிகழ்ச்சி நிறைவாக கண்ணதாசன் வரிகளில் ஏ எம் ராஜா இசையில் ஏ எம் ராஜா பாடிய பாடல் தேன் நிலவு திரைப்படத்திற்காக.
1: பாட்டு பாடவா

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 11:01. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்க. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். 6:15

தெய்வீகராக 6:35 உழவுக்கான செய்திகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் பருவமழை காடுகளும் லியானா அண்ணும் கொடி தாவரமும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை புகைப்பிழக்கம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில அலசகர் டாக்டர் ஆ சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருந்த மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:35 முதல் 8:00 வரை நகருலா. 8:02 முதல் 8:15 வரை தகவல் தளம். 8:30 இலக்கிய பேருரை திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின். கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிரசாத் பாத்ருபுதம் அவர்கள் கஜீரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு கண்களை காப்போம். நெறிப்படுத்துபவர் சசிகலா. மதியம் 12:00 சித்திரம் வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் சித்திரம் எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தவ செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எம் சுந்தர் ஓதுவோர் அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். அவதூறு வழக்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுவர் பி ஆனந்தி. 2:15 என்று மினைவே 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மைசூர் எம் நாகராஜ் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 4:00 ஒளிச்சித்திரம் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை சிற்பி கதை திரைக்கதை வசனமயக்கம் விக்ரமன். மாலை 5:00 பொன்மாலை பொழுது வானம் எனும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும் 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.